அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்த மாதம் 5ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி திங்கள் 12ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன நேயர்களே.

0: காலை 6 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை வெகுளாமை 31 அதிகாரம் 5வது குறட்பா.

ஒருவர் தன்னை காக்க விரும்பினால் சினம் எழாமல் காத்து கொள்ள வேண்டும். காவாதிருந்தால் அச்சினமானது அவரையே முடிவில் கொன்றுவிடும்.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: நேர்களை கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து அரைந்திருக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். ஆரம்பத்திற்கு இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி அ அலவலகன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. நம்மோடு இன்று சி கோகுல். 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்கடியில் நிறைய விலை நிலவரம், தருமபுரி உலர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னாஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இணைந்தது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடுதரும் மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:50 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லுவது, 9:05 வானலையில் வசந்தம். நிலையான வேளாண்மை மற்றும் மண்வள பாதுகாப்பிற்கு சமச்சீர் உர பயன்பாடு, பாப்பரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ம சங்கீதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 10:00 மத்தூர் கலைமகள் கலைய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மால்டி மருத்துவமனை வழங்கும் நன்றை கேட்போம் இன்றைய கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். முற்பகல் 11:05 பூவே பின்புவே, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம். இன்று புதிய தரத்தில் பாரம்பரிய உணவு தின்பண்டங்கள், பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம். பகல் 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரைசை, தொடர்ந்து சூழல் கப்பம் மற்றும் மெல்லிசை. பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். இன்று விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கோடைக்கால பசுந்தால் உரம் தக்கை பூண்டு வகையை பயன்படுத்தி மகசூலை அதிகப்படுத்துவது பற்றியும், மண்வளம் ஊட்டச்சத்து அதிகரிப்பு பற்றியும் சென்னை ஊட்டச்சத்து மற்றும் சரிவிகித உணவு நிபுணர் SK மாதங்கி அவர்களின் உரை. பிற்பகல் 2:30 திரை இசை, 3:00 கச்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தரும் வினாக்கள். மாலை 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் வளம்பெறும். இன்றிரவு 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி. நிகழ்ச்சியில் முதலாவதாக சோலார் உலர்த்தல் மூலம் மதிப்பு கூட்டல், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஏ லாவண்யா அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து உர மேலாண்மை பற்றி கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி மங்களாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் என் பாட்டு இசப்பாட்டாக வளம்பெறுள்ளது. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சலாக, 9:30 இடைவிடாத இசைமலை. இன்றிரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு விருப்பமான பழைய பாடல்களை கேட்டு மகிழலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

இதுவரை கேட்டீர்கள் இன்று வழங்குற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் காலை 6 மணி பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களைப் போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல் பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது என கேட்ட அரசனுக்கு தீபச் சுடராக எரியும் திரி அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமையிழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, 5 நிமிடங்கள் நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க, உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக, இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்த போது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது 3வது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் துறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி, இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கிடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.

மீண்டும் ஒருவர் இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 6:15, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இந்த காலை வேளையில் இறைவனுக்கான கானங்களை நாம் வழங்கும் நேரம் பக்தி மாலையோடு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் சோழமங்கலம் சகோதரிகள் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத் தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: ஆன்மீக காணங்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 6:19 பக்தி மலையில் அடுத்த பாடல் நாகூரிய மணிஃபாவின் குரலில்.

இசை நூடாக இறைவனை ஆராதனை செய்து கொண்டிருக்கும் நேரம் 6:22. பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜாலி அபிரகாமின் குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
1: நேரம் 6:27, பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜனின் குரலில்.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: நிகழ்ச்சி நிறைவு பாடலாக வெளியுலா வந்த அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து வளம் வந்தது. நேர்களே, இன்றைய உங்களுடைய அனைத்து பணிகளும் செம்மையாக நடைபெற வாழ்த்துகிறோம். நேர்களே, நேரம் காலை 6:35, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை நிகழ்த்தலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
2: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களுக்கு இந்த இனிய காலை வேளையில் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று உங்களது நிலத்தில் கிடைக்கக்கூடிய ஆட்டு எருவை ஊற்றமேற்றி தயாரிக்கும் முறையை பற்றி சொல்லுகிறேன். இந்த ஊட்டமேற்றி ஆட்டு எரு மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் சத்துள்ள நிறைந்ததாக இருக்கும். இதற்கு தேவைப்படும் பொருள்கள் இந்த ஊற்றமேற்றிய ஆட்டு எரு எப்படி தயார் செய்வது, இதற்கு தேவையான பொருள் என்னென்ன என்பதை கூறுகிறேன். நன்கு கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆட்டு எரு, அதாவது நன்கு தூள் செய்யப்பட்ட ஆட்டு எரு 100 கிலோ, பஞ்சகாவியம் 1 லிட்டர், மீன் அமிலோ அமிலம் 1 லிட்டர், பழக்கூழ் 1 லிட்டர், வெள்ளம் 2 கிலோ, பயிறு மாவு 5 கிலோ, சாணியினுடைய பால் 10 லிட்டர், கோமியம் 10 லிட்டர். சாணி பால் என்றது சாணியை தண்ணீர் கலந்து கரைத்தால் அதுதான் சாணி பால், 10 லிட்டர். கோமியம் 10 லிட்டர், அசோஸ்பைரில்லம் 1 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ, சூடோமோனஸ் 1 கிலோ, கடலை புண்ணாக்கு 10 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 10 கிலோ, ஆமணக்கு புண்ணாக்கு 10 கிலோ, இத்தனையும் தேவைப்படும். அதாவது மறுபடியும் சொல்கிறேன், நன்கு நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நன்கு தூளாக்கப்பட்ட ஆட்டு எரு 100 கிலோ, பஞ்சகாவியா 1 லிட்டர், மீன் அமிலம் 1 லிட்டர், பழக்கூழ் 1 லிட்டர், வெள்ளம் 2 கிலோ, பயிறு மாவு 5 கிலோ, சாணப்பால் 10 லிட்டர், கோமியம் 10 லிட்டர், அசோஸ்பைரிலம் 1 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ, சூடோமோ

0: பொட்டாஸ், 1 கிலோ, கடலை புண்ணாக்கு 10 கிலோ, எள்ளு புண்ணாக்கு 10 கிலோ, ஆமணக்கு புண்ணாக்கு 10 கிலோ. என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல ஆட்டு எருவை டிராக்டர் விட்டு மிதித்து நல்லா தூளாக்கி கொள்ளவும். அதுக்கப்புறம் இந்த தூளாக்க எருவை நல்லா நிலத்தில் நல்லா பரப்பி, ஒரு சதுரமான ஒரு இடத்துல நல்லா பரப்பி, சொல்லியிருக்கீங்களா, மீனமிலம், பஞ்சகாவியம், பழச்சாறு ஆகியவற்றுடன் சம பங்கு தண்ணீர் கலந்து அந்த எரு மேலே நல்லா தெளிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கடலை புண்ணாக்கு 2 நாள்களுக்கு முன்னே நல்லா, 2 நாளைக்கு முன்னாவே நல்லா தண்ணியில் ஊற விட்டு புளிக்க வச்சுருங்க. அதே மாதிரி தான் எள்ளு ஆமணக்கு புண்ணாக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இதை வந்து அந்த எரு மேலே நல்லா பரவலாக தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை தண்ணியை விட்டு கரைச்சி கரையிலாக்கிய பின்பு அந்த நம்ம ஆட்டு புழுக்க இப்போ நல்ல உரமாக்கி போட்டுருக்கலாம் இல்லைங்களா, அதன் மேலே போடணுங்க. அதன் மேலே என்ன பண்ணணும், வெள்ளத்தை கரைச்ச தண்ணியை அதோட வந்து பயிர் மாவையும் கலந்து தூவி விடணுங்க. இப்போ தூவப்பட்ட எருவின் மேலே கடலை புண்ணாக்கு, வெல்லம், கோமியம், சாணிப்பால் கலந்த கலவையை எரு முழுவதும் நல்ல நனையிற மாதிரி தெளித்து, சாணியை வந்து நல்ல குவியல் குவியலாக சேர்த்து நல்லா கலக்கி அதை வந்து மர நிழலில் தென்னை ஓலையில் போட்டு 7 நாட்கள் மூடி வைக்கணுங்க. தினமும் எருவின் மேலே வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் ஜீவாமிர்தம் கலந்து எரு மேலே நல்லா தெளிச்சிட்டு வரணுங்க. 7 நாளைக்கு பிறகு ஆட்டு எரு இயற்கை இடுபொருளில் உள்ள நுண்ணுயிரில் பல்கி நல்ல பெரிய ஊற்றமேற்றிய தொழுவுரமாக மாறியிருக்குங்க. இந்த ஊட்டமேற்றிய ஆட்டு எருவை எல்லா பயிரினுடைய வளர்ச்சி பருவம், பூக்கும் பருவம், காய்க்கும் பருவம் என்ற நிலையிலையும் தரலாங்க. ஆட்டு எருவை வந்து இந்த மாதிரி ஊற்றமேற்றிய ஆட்டு எருவை போட்ட உடனேயே நீங்கள் பயிரில் பார்க்கலாம், அவ்வளவு மாற்றம் காணுங்க. உடனடியாக பச்சை கட்டுங்க, நல்லா பூக்காத மரம் கூட நல்லா பூக்க ஆரம்பிச்சிருங்க. நெல் பயிரில் நடவுக்கு முன்னரே அடி உரமாகவும் வளர் பருவத்தில் 15 நாளுக்கு இடைவெளியிட்டு 2 முறையும் இதை கொடுக்கலாங்க. இப்படி கொடுக்குறப்போ நமக்கு சிறப்பான மகசூல் வந்து நெல் வயலில் நல்லா கிடைக்குதுங்க. அதுவும் இல்லாமல் இந்த உரத்தை பயன்படுத்த முன்னால் நல்ல வயலில் வந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம நிச்சயமாக பார்த்துக்கணுங்க. இருக்கிறது நிச்சயம் அவசியம். ஈரப்பதம் இல்லாத மண்ணில் ஏன் ஈரப்பதம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் தான் நுண்ணுயிர் பெருக்கம் மிக சிறப்பாக நடைபெறுங்க. வயலுக்கு ஊட்ட உரம் இடுவதற்கு முன்னர் வேரழுகள் பூஞ்சா நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாச்சும் வேரழுகளோ பூஞ்சா நோயோ இருந்ததுன்னா வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு கூட 10 கிலோ கலந்து இதை பயன்படுத்தலாங்க. இப்படி பயன்படுத்தினோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து பயிர் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இது ரொம்ப பயன்படுங்க. ஆகவே தான் இந்த ஊட்டம் ஏற்றிய ஆட்டு தொழுவுரத்தை நீங்கள் நிச்சயம் செய்வீங்க என்று நம்புகிறேங்க. அதாவது ஆட்டு எருவை வந்து நல்ல தூளாக்கிட்டு அதன் மேலே நான் சொன்ன பஞ்சகாவியா, மீனமிலம், கடலை புண்ணாக்கு, வெள்ளத்தை கரைச்சி ஊற்றுறது, கோமியம், சாணிப்பால் இதெல்லாம் கரைச்சி 7 நாட்கள் தென்னை ஓலையில் போட்டு மூடி வைக்கணுங்க. அதுக்கு மேலே தினமும் கொஞ்சம் கொஞ்சம் 10 லிட்டரில் 1 லிட்டருக்கு ஜீவாமிர்தமும் கலந்து தெளிச்சிட்டு வரணுங்க. இப்படி தெளிச்சிட்டு வர பிறகு இது வந்து நல்ல ஊட்டமேற்றிய தொழுவுரமாக மாறிடுங்க. இப்போ 1 ஏக்கராவுக்கு 4 டிராக்டர் லோடு தொழுவுரம் தேவைன்னா, இது வந்து ஒரே ஒரு டிராக்டர் தொழுவுரம் ஊட்டமேற்றிய தொழுவுரம் இருந்தால் போதுங்க, நம்ம வயல் வந்து அவ்வளவு வளர்ச்சி பெற்றுருங்க. இப்படி இருக்கிற நிலத்தில் ஏதேனும் நோயோ இல்லது பூச்சி தாக்குதலோ இருந்ததுன்னா அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் வேப்பம் புண்ணாக்கும் புங்கம் புண்ணாக்கையும் தலா 10 கிலோ சேர்த்து இதோட கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் நிலம் நிச்சயம் நல்ல வளம் பெறும் என கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் 9751506521 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஐயம் போக்கி நாளை இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.

0: நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில முதலாவதா சோலார் உலர்த்தல் மூலம் மதிப்பு கூட்டல் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஏ லாவண்யா அவர்கள். தொடர்ந்து உர மேலாண்மை நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி மங்களாதேவி அவர்கள். மறந்துடாதீங்க இன்று இரவு 7:25 வயல்வெளி.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ

0: விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380

0: கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட இரண்டு தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் டாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் காலை 6:55, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதர வாழ்த்துகிறோம். நேர்களே, இனி கேட்கலாம்
2: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
4: இன்றைய மனநிலை மனுஷன் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை சி கோகுல். வணக்கம் கோகுல்.
5: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறோம்.
4: ஆமா, நல்லா இருக்கீங்க. சின்ன பையனா இருக்கீங்க, சுட்டி பையன். பயங்கர சுசுறுப்பான ஆளா நீங்க?
5: ஆமா.
4: என்ன சுசுறுப்பான? என்ன பண்ணுவாரு?
5: விளையாடுவாரு, ஓடுவாரு, குதிப்பாரு.
4: குதிப்பாரா? எங்க இருந்து குதிப்பாரு?
5: வீட்டுக்கு
4: தொந்தரவா இருக்கு. சரி, ஜாலியா இருங்க, அதுதான் எல்லாம் ரசிப்பாங்க. அம்மா பேர் என்ன?
5: சுகப்பிரியா.
4: அப்பா பேரு?
5: சின்ன தம்பி.
4: நீங்க தான் சின்ன தம்பியா இருக்கீங்க. அப்பா பெரிய தம்பி எல்லாம் இருப்பாரு?
5: எங்க அப்பா அப்படிதான் பேர் வச்சுக்கிறாங்க.
4: ஓ, அப்படிதான் பேர் வச்சிருக்காரா? சரி, என்ன பண்றாரு சின்ன தம்பி அப்பா?
5: வேலை செஞ்சிட்டு இருக்காரு.
4: என்ன வேலை செய்யறாரு?
5: கம்பெனி வேலை.
4: பகல் டியூட்டி, நைட் டியூட்டி, அப்படி மாறி மாறி போய் பார்த்து நிறைய சம்பளம் வாங்கிட்டு வராரா?
5: ஆமா.
4: உனக்கு என்ன வாங்கிட்டு வருவாரு சம்பளத்துல?
5: எருமை வாங்கி தர மாட்டாரு, முறுக்கு தான் வாங்கி தருவாரு. ஆனா திம்பம்.
4: ஏன் அப்படி பண்றாரு சின்ன தம்பி டாடி?
5: குடும்பத்துக்கே
4: சரியா போதும் முறுக்கு. அப்புறம் எங்க போய் தானம் பண்றது அப்படின்றீங்க?
5: ஆமா சார்.
4: சரிப்பா, நீங்களே சாப்பிடுங்க முறுக்க. சரி, என்ன சொல்ல போறீங்க?

0: பாட்டு சொல்ல போறேன்.
1: பாட்டு சொல்ல போறீங்க, அதுக்கும் சிரிக்கிறீங்க. சரி சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க உங்க பாட்டை.
0: அழுக அழுக்கு பொம்மை, அம்மா தந்த பொம்மை, அழுக அழுகு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை, தாழ தட்டம் பொம்மை, தாவி ஓடும் பொம்மை, நல்ல கரடி பொம்மை.
1: நீங்க பொம்மையா குழந்தையா?
0: குழந்தை.
1: குழந்தை. நீங்க என்ன பொம்மை வச்சு விளையாடுறீங்க?
0: கரடி.
1: கரடி பொம்மை வச்சுட்டு விளையாடுறீங்க. சரி இருக்கட்டும், இப்ப சின்ன குழந்தையா இருக்கீங்களா கோகுல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பையன் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
0: போலீஸா ஒண்ணுதான் ஆசை என்ன பண்ண போறீங்க போலீஸ் ஐயா தெரிஞ்சுங்களா பிடிக்குமாறேன் கையை தூக்க எல்லாம் ஜீப்லயே இருங்க அப்படி ஜெயிலுக்குள்ள கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்களா மீறி எங்க ஓடினாங்கன்னு என்ன பண்ணுங்க போலீஸ்காரு கால் வலிக்கும் அதனால துப்பாக்கி வச்சுட்டு கார் வச்சுதான் பிடிப்பீங்களா
1: சரிங்க கோகுல். நீங்கள் படித்து ஒரு பெரிய பையனானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரியாக தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்களை மனமாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ.
1: இணையினே இன்றைய மழலை அமைச்சர் சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேளமங்கலம் பள்ளி குழந்தை ஸ்ரீ கோகுல்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய இனிமையான நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கிறோம் நேர்களே. இது காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று மே 26.
9: 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நடிப்பை சுவாசித்து வாழ்ந்தவர்,
10: பெரும்பாலும் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் மட்டுமே நடித்து 1000 திரைப்படங்களில் நடித்தவர்,
9: தமிழ் திரையுலகினர் மற்றும் ரசிகர்களால் ஆச்சி என அழைக்கப்பட்டவர்,
10: நாடக நடிகையாக இருந்த இவரை கவிஞர் கண்ணதாசன் 1958 தன்னுடைய மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினார்.
9: இருந்தாலும் 2000 பிறகான காலமானாலும் இவர் நடித்த பல கதாபாத்திரங்கள் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது.
10: தென்னிந்தியாவின் 5 முதலமைச்சர்களுடன் நடித்த பெருமைக்குரியவர்,
9: 1000 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்தவர்,
10: நகைச்சுவை நடிகைகளுக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கியவர்,
9: திரைப்பட பின்னணி பாடல்களையும் பாடக்கூடியவர், ஏறக்குறைய 300 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார்,
10: தமிழக அரசின் கலை மாமணி விருது, 2002 பத்மஸ்ரீ, 1988 சிறந்த துணை நடிகைக்கான தேசிய திரைப்பட விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற, ஆச்சி என்று அனைவராலும் அழைக்கப்பட்ட நடிகை மனோரமா பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1937.
10: ஓர் இணையதளத்திற்கு வரும் பார்வையாளர்களே பிறருடன் இணைந்து அத்தளத்தின் உள்ளடக்கத்தை திருத்தவோ கூட்டவோ குறைக்கவோ ஏற்ற வகையில் அமைந்திருக்கும் வலை செயலி விக்கி என்று அழைக்கப்படுகிறது.
9: விக்கிகள் கூட்டு எழுத்தாக்க முயற்சிகளுக்கு சிறந்த கருவியாக திகழ்கின்றன.

0: முதன் முதலில் இதற்கான மென்பொருளை வடிவமைத்து விக்கி விக்கி வெப் என பெயரிட்ட அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த கணினி நிரலர் வாட் கன்னிங்ஹோம் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1949.
0: இயற்பியலாளர் மற்றும் நாசாவின் முன்னாள் விண்வெளி வீராங்கனை,
1: விண்வெளிக்கு சென்ற முதலாவது அமெரிக்க பெண் என்ற பெருமை இவருக்கு உண்டு.
0: சேலஞ்சர் மீல் விண்கலத்தின் 1983 மற்றும் 1984 ஆண்டுகளில் இருமுறை விண்வெளி சென்றுள்ளவர்.
1: பெண்களுக்கும் விண்வெளி சாத்தியமே என்று நிரூபித்த அமெரிக்காவைச் சேர்ந்த முன்னாள் விண்வெளி வீராங்கனை சாலி கிறிஸ்டன் ரைட் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1951.
1: மலையாள மொழி இலக்கியத்திற்கும் இந்திய மெய்யியல் குறித்தும் ஆற்றிய பங்களிப்பிற்காக அறியப்படும் ஓர் இந்திய எழுத்தாளர்.
0: இவரது இந்திய மெய்யியல் வேதங்கள் மற்றும் உபநிடதங்களை குறித்த தத்வமஷி என்ற படைப்பிற்காக 12 விருதுகளை பெற்றுள்ளவர்.
1: கேரள சாகித்ய அகாடமி, இந்திய சாகித்ய அகாடமி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: கேரள மாநிலம் அழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த எழுத்தாளர் சுகுமார் அழிக்கோடு பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1926.
0: ஆண்டு 1934.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடங்கடையில் நேற்றைய விலை நிலவரம். அதிகபட்ச விலை 783 ரூபாய், குறைந்தபட்ச விலை 382 ரூபாய், சராசரி விலை 653 ரூபாய்.
5: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
12: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
14: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
15: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
16: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
17: ஸ்ரீனி சார், நீங்களா?
16: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
17: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
16: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
18: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
19: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றிற்கு 36 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய்,
20: அவரைக்காய் 70.

0: ரூபாய், கொத்தவரை 30 ரூபாய், கத்திரிக்காய் 36 ரூபாய், முள்ளங்கி 24 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பிறுக்குங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 42 ரூபாய், பெரிய வெங்காயம் 24 ரூபாய், கேரட் 65 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், உடைத்த பூண்டு 120 ரூபாய், பெரிய பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 200 ரூபாய். அவையாவும் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம், கிலோ ஒன்றுக்கான விலை நிலவரம் கேட்டீர்கள் நேர்களே.
1: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறது விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் நிறைவாக
9: தருமபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
10: தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ், தருமபுரி.
9: தருமபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
11: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு நாள் ஒரு பேராசிரியர் தனது வகுப்பறையில் நுழைந்து மாணவர்களை திடீர் தேர்வுக்கு தயாராகும்படி கூறினார். மாணவர்கள் ஆர்வத்துடன் அவரவர்கள் இடத்தில் காத்திருந்தனர். ஆசிரியர் வந்தார், கேள்வித்தாள்களை வழக்கம் போல அனைவருக்கும் கொடுத்தார். கேள்வித்தாளை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம். என்ன என்றால், அந்த கேள்வித்தாளில் கேள்விகள் எதுவும் இல்லை, கேள்வி எண்கள் எதுவும் இல்லை, வெறும் வெள்ளை காகிதமாக இருந்தது. அந்த வெள்ளை காகிதத்தின் மையத்தில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும் இருந்தது. இது என்ன வித்தியாசமான தேர்வாக இருக்கிறதே! ஒரு கேள்வித்தாள் என்றால் அதில் கேள்விகள் இருக்க வேண்டும், ஒரு கேள்வி கூட இல்லையே என்று மாணவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அனைத்து மாணவர்கள் முகத்திலும் வெளிப்பட்ட ஆச்சரியத்தை கண்ட பேராசிரியர், நீங்கள் கேள்வித்தாளில் பார்ப்பதை பற்றி எழுத வேண்டும், இதையே நான் எதிர்பார்க்கிறேன் என்றார். கேள்வித்தாளில் பார்ப்பதா? ஓ, இந்த கேள்வித்தாளில், அந்த வெள்ளைத்தாளில் ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும் இருக்கிறது, அதை பற்றி நம் பேராசிரியர் எழுதச் சொல்கிறார் என்று நினைத்த மாணவர்கள், குழப்பமடைந்த மாணவர்கள் தங்களின் முயற்சியை தொடங்கினார்கள். தேர்வின் முடிவில் பேராசிரியர் எல்லோருடைய விடைத்தாளையும் பெற்றுக்கொண்டார். ஒவ்வொரு மாணவருடைய உரையையும் உரத்த குரலில் வாசித்தார். அந்த மாணவர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று உரத்த குரலில் வாசித்தார். விதிவிலக்கேயின்றி அனைவரும் தாளின் நடுப்பகுதியில் இருந்த அந்த கருப்பு புள்ளி மற்றும் அதன் அமைப்பை பற்றி மட்டுமே விவரிக்க முயற்சி செய்திருந்தனர். அந்த கருப்பு புள்ளி சிறியதாக இருந்தது. அதை பார்க்கிற போது ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அந்த கருப்பு புள்ளி அப்படி இப்படி என்று ஒரு 4-5 பக்கத்திற்கு எழுதி வைத்திருந்தார்கள் அந்த மாணவர்கள். அனைத்து விளக்கங்களையும் படித்து முடிக்கும் பொழுது வகுப்பறை அமைதியாக இருந்தது. இப்போது பேராசிரியர் பேசினார். இந்த பயிற்சி உங்களை சோதிப்பதற்காக அல்ல, சிந்திக்க வைப்பதற்காகவே நடத்தினேன். காகிதத்தின் வெள்ளை பகுதியை பற்றி எவரும் எழுதவில்லை. எல்லோரும் அந்த கருப்பு புள்ளியில் மட்டுமே கவனம் செலுத்தியிருக்கிறீர்கள். எல்லோரும் அந்த கருப்பு புள்ளியை மட்டுமே எழுதியிருக்கிறீர்கள். இதுதான் நம் வாழ்விலும் நடக்கிறது. நம் வாழ்வில் காகிதத்தின் வெள்ளை பகுதியைப் போல நாம் கவனிக்கவும் அனுபவிக்கவும் நிறைய இருக்கிறது. ஆனால் நாம் எப்போதும் பிரச்சனைகளை மட்டுமே

0: கவனிக்கிறோம். சுகாதாரக்கேடு, பணப்பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்களின் சிக்கல், நட்பில் ஏமாற்றம் போன்றவற்றால் பாதிப்படைந்து அதில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறோம். அந்த கருப்பு புள்ளியைப் போல நம் வாழ்வில் உள்ள அனைத்தையும் ஒப்பிடும்போது கருப்பு புள்ளிகள் மிகவும் சிறியதாக இருக்கிறது. ஆனால் அவைகளே நம் மனதை மாசுபடுத்துகின்றன. அந்த கருப்பு புள்ளிகளை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறோம். வாழ்வில் இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிகளிலிருந்து கவனத்தை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஒவ்வொரு நாளும் நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வதும் நம்மை சுற்றியிருக்கும் நட்புகளும் உறவுகளுக்கும் நம் வாழ்வின் ஆதாரத்தை வழங்குவதும் நம் கடமையாகும். எதிர்மறையான செயல்களில் கவனம் செலுத்துவதை விட வாழ்க்கையில் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களையே பார்க்க வேண்டும். வாழ்க்கையின் தேவையற்ற நிகழ்வுகளை சிந்தித்து நேரத்தை வீணாக்குவதால் வாழ்க்கையில் உண்மையான பல பேரின்பங்களை இழக்கிறோம். நாம் மகிழ்ச்சியாக இருந்து அன்போடு வாழ்க்கையை வாழ்வதில் கவனம் செலுத்துவதே வாழ்வதற்கான சிறந்த வழி. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
2: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: நேர்களை நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளின் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை

உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்பு பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு,

0: அமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதை அடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறைக்கைதிகளும், அஜ்மானில் 230 சிறைக்கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறைக்கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்ஷி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அபேகா சிங் 4 கோல்களும் பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2

0: கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31ஆம் தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வரைக அம்மன் அருள் பெறுக.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
9: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
11: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
12: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
13: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500.
14: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
15: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
16: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
17: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043-533-367.
18: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
19: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
20: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
21: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
22: கோபி சிவகுமாரின்

0: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
1: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
2: முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நான் வந்து எப்படி இதை பாக்குறேன்னா, சில நோய்கள் இருக்கு. என்ன மாதிரி நோய்கள்னா, அது வந்து எலும்ப அரிக்கும். அது வந்து நம்ம வந்து டியூமர் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து புற்றுநோய் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஒரு அடிபடுறோம், ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு வந்து நொறுங்கி போய் அதை வந்து வெளில தூக்கி போட வேண்டியிருக்கும். அதை வந்து திருப்பி உள்ள வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த எலும்பு. அவல்ஷன் சொல்லுவோம். அது இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போன் ஃபுல்லா அரிச்சு போய் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் போன். ஏன்னா இல்லாட்டி வந்து என்ன ஆகும்னா, அந்த சதை இருக்குல்ல சாஃப்ட் டிஷ்யூஸ், அதுக்கு சப்போர்ட் இருக்கு, அது அப்படியே தூங்கும். அண்ட் என்னன்னா, அவங்களால வாயை சரியா திறந்து மூட முடியாது, சாப்பிட முடியாது, இதெல்லாம். சோ இது வந்து டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. உயிர் காப்பாத்துறதுக்கு இதை பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் பண்ணிடும். இப்ப என்ன தேடி வரவங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணவங்க எல்லாம் அவங்களாம் வந்து 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அதனாலதான் நீங்க யாரையும் வெளியில பெருசா பார்க்க முடியாது, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்ப கிரியேட் பண்ணிருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட், அந்த போன் இருந்த இடத்துல திருப்பியும் சப்போர்ட் எடுத்துட்டு வரதுதான் என்னோட மெயின் வேலை. சோ இப்போ முன்னாடி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து கால் எலும்பு இல்லாட்டி விலா எலும்பு, ஓகே, இதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் எலும்பிலையோ முகத்துல அந்த இடத்துல வச்சு பிக்ஸ் பண்ணணும். அந்த ஷேப் கார்வ் பண்ணி பிக்ஸ் பண்ணி அந்த எலும்புக்கு பிளட் சப்ளைக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி சொல்லுவோம். அந்த ரத்த குழாய், கால் போனோட ரத்த குழாயும் இந்த கழுத்துல இருக்கிற இந்த எலும்புக்கு வர ரத்த குழாயும் சேர்க்கணும். அப்பதான் வந்து இது எடுத்துக்கும். சோ அது வந்து ஒரு 18 மணி நேரம் சர்ஜரி. அதுதான் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு. அதுதான் பண்ணிருந்தோம், இப்பவும் நிறைய பண்றோம். சோ இது பண்ண அப்புறமும் சில டிபிகல்டிஸ் எல்லாம் இருக்கும் பேஷன்ஸ்க்கு. சோ மெயினா இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேஷன்ஸ் தான் வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ். அண்ட் இது வந்து என்கிட்ட வர பேஷன்ஸ் சொல்றதோட, நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ், நாங்க மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ். சோ ஒட்டுமொத்தமா எல்லார்கிட்டயும் வரவங்களோடயும் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இதுல என்ன பண்ணுவோம்னா, இந்த கால் எலும்பு வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒன்னு எடுத்துட்டு வந்துருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் பேஷன்ட் ஸ்பெசிபிக் இம்ப்ளான்ஸ். அது எப்படின்னா, அந்த எலும்பு ஷேப்லயே ஒரு இம்ப்ளான்ட் மெட்டல்ல பண்ணிடுவோம், டைட்டானியம். டைட்டானியம் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல், சர்டிஃபைட் மெட்டீரியல் அது. சோ அந்த மெட்டீரியல வச்சு அந்த போன் ஷேப்லயே பண்ணி கால் எலும்பு எடுக்காம ஸ்ட்ரைட்டா நம்ம உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். சோ அந்த 18 மணி நேரம் சர்ஜரியை நாங்க வந்து 1.5 மணி நேரத்துல முடிச்சிருவோம்.
2: இப்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு.
3: அதே மாதிரி கால் எலும்பு தேவையில்ல, விலா எலும்பு தேவையில்ல. ஏன்னா கால்ல இருந்து எலும்பு எடுத்தா பேஷன் நுண்டி நடக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்துக்கலாம், அது ஒரு ஃபெயிலியர் இருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். சோ ஒன்னொன்னு என்னன்னா, இந்த இம்ப்ளான்ட் வைக்கும் போது கால் எலும்போட சேர்த்து வைப்போம் சில பேருக்கு. ரெண்டு சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஓகே, ஒன்னு டிசைன்டா இருக்கும், அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்னும் ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணிருந்ததுனால அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் ஏன்னா முன்னாடிலாம் வந்து சர்ஜரி தான் உட்காந்து சீவுவோம். அதை இப்ப வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரிதான் போனியே கட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கு வந்து சில கைடு சொல்லும், அதை வச்சு அதுக்கேத்த மாதிரி வெளியே வச்சு மோல்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துட்டு போயிடலாம். சோ அதுலயும் வந்து நம்ம டைம் வந்து மிச்சம். சோ இந்த மாதிரி பேஷன்ஸ் தான் நம்ம கிட்ட நிறைய பேர் வருவாங்க.
2: முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
5: நேர்கள் கிட்ட கொண்டிருப்பது தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7.
6: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்களுடைய அன்றாட பணிகளை காலை வேலையில் நீங்கள் செஞ்சிட்டு இருப்பீங்க, அந்த வேலைகளை எங்களுடைய இசை சாரலோட கேட்டு ரசிக்க சந்தோஷ சாரலோட இணைந்திருக்கீங்க நேர்களே. சரி, இன்னைக்கு சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, இஸ்ரோவின் எந்த திட்டம்

0: 2026 ஆண்டுக்கான காடாட் விண்வெளி வீரர் விருதை வென்றுள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைய பொதறிவு கேள்வி. இஸ்ரோவின் எந்த திட்டம் 2026 ஆண்டிற்கான காடாட் விண்வெளி வீரர் விருதை பெற்றுள்ளது அப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை அறிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியின் இறுதியில். இன்றைக்கி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் ஜாவித் அலி ரேணுகண்ணன் ஆகியோர் குரலில் வளமுறை இருக்கு. பாடலுக்கு முன்பாக
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8220.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
11: விலை கம்மியா இருந்துச்சுன்னு
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
13: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத் தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
8: தமிழ்நாடு மின் பகிர்மான கழக பாலக்கோடு செயற்பொறியாளர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, காரிமங்கலம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை காரிமங்கலம், கெரகோட அள்ளி, பொம்ம அள்ளி, கெட்டூர், அனுமந்தபுரம், அண்ணாமலை அள்ளி, தும்பல அள்ளி, கெண்டிக்கான அள்ளி, எட்டியானூர், எலுமிச்சன அள்ளி, பெரியாம்பட்டி, கீரிக்கொட்டாய், சின்ன பூலாப்பட்டி, பேகார அள்ளி, கொட்டுமாறன் அள்ளி, கோவிலூர், ஏ சப்பானிப்பட்டி, கும்பார அள்ளி, கொல்லுப்பட்டி, காட்டூர், திண்டல், பந்தார அள்ளி, எச்சன அள்ளி, கே மோட்டூர், பெரியமிட்ட அள்ளி, கிட்டன அள்ளி,

0: மோட்டுக்கொட்டாய், கீழ்கொல்லப்பட்டி, மேல்கொல்லப்பட்டி, மன்னன்கொட்டாய், பைசோல்லி, குண்டலப்பட்டி, மல்லிக்குட்டை, கமலாபுரம், மாரவாடி, கோணங்கி நாயக்கன் அள்ளி, நாயக்கன்கொட்டாய், செங்கல்மேடு, மாட்லாம்பட்டி, காலப்பன அள்ளி, பூமாண்ட அள்ளி, குப்பாங்கரை, கெங்குசெட்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னழுத்தம் செய்யப்பட்டுள்ளது. எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உங்களுடைய மின் பணிகளை அதற்கேற்றவாறு திட்டமிட்டுக் கொள்ளலாம். இவ்வாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழக பாலக்கோடு செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: நேரம் 7:45 அறிமுக நேயர்களே, உங்களுக்கான அறிவிப்பு. இன்று காலை 8:50 பொன்னியின் புதுப்பணில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40-30-24-40-31 ஆகிய எண்களுக்கு அளித்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். கச்சேரி மூலமாக அறிமுக நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை இன்று காலை 8:50 பொன்னியின் புதுப்பணில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனு ரமேஷன் இசையில் விவேகா பாடல் வரிகளில் நவீன் மாதவ், அஜய் சத்யன், ஸ்ரீலேகா பாத்தசாரதி ஆகியோர் குரலில் வளம் இருக்கு. ராட்டினம் திரைப்படத்திலிருந்து

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை சி.கி. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, இரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: காவிரி ஆறும் கை குத்தல் அரிசியும் மறந்து போகுமா?
9: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 4000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கன அடியாக தண்ணீர் வரத்து இருந்தது. நேரம் 7:52 நிமிடம். சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து அர்ஜுன் விஷால் தத்லானியோடு இணைந்து பாடிய பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து. இதோ

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு

0: 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500-84820.
3: சந்தோஷ சார நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறீர்களே. இன்னைக்கு கேட்கப்பட்ட பொதறிவு கேள்வி: இஸ்ரோவின் எந்த திட்டம் 2026 ஆண்டிற்கான காடாட் விண்வெளி வீரர் விருதை பெற்றது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இஸ்ரோவின் சந்திராயன் 3 திட்டம் தான் 2026 ஆண்டிற்கான காடாட் விண்வெளி வீரர் விருதை பெற்றது. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவேற்க வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: தருமபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான இரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தருமபுரி அரோவா இரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
6: இன்று மே 26, சில சமயங்களில் நமக்கு சமமானவர்களுடனோ அல்லது மற்றவர்களுடனோ உரையாடி கொண்டிருக்கிற போது பேச்சுத்தான் நாம் சம்பந்தப்பட்ட பேச்சாக இருக்குமே ஒழிய அதன் உட்பொருள் வேறு ஒன்றாக மாறி அமைந்து விடுகிற அனுபவத்தையும் நாம் பார்க்கிறோம். நமக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இன்னொருவரை பற்றி கருத்து வைப்பது போலவோ இன்னொருவரை விமர்சனம் செய்வது போலவோ சொல்லுகிற சொற்கள் மேலோட்டமாக பார்ப்பதற்கு வேறொருவரை விமர்சனம் செய்வது போல இருக்கும். ஆனால் அடிநாதமாக அதன் மூலமாக நமக்கு ஒரு செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிற நுட்பம் நமக்கு வாய்த்திருக்குமே. ஆனால் அவர் யார், அவர் நமக்கு சொல்ல வருகிற செய்தி யாது என்பது தெளிவாக புரிந்து கொண்டு விட முடியும். இதற்கு பல அனுபவங்களை நடைமுறை வாழ்க்கையிலிருந்தும் காப்பி இலக்கியத்திலிருந்தும் கூட நுட்பமாக புரிந்து கொள்ள முடியும். சங்க இலக்கியத்தில் தலைவன் சிறைப்புறத்தனாக இருக்கிற பொழுது தலைவி தோழிக்கு சொல்லுகிற செய்தி பொதுவாக சொல்வதாகத்தான் இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியாமல் தலைவியை சந்திக்க வருகிற தலைவனுக்கு அது பொருள் புரிகிற மாதிரி நுட்பத்தை உணர்த்திவிடக்கூடிய அழகு சங்க இலக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய காட்சியை காணலாம். இன்றைக்கும் கிராமங்களில் ஜாடை பேசுவது என்கிற ஒரு வழக்கம் உண்டு. யாரையோ மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிற வார்த்தை வீட்டில் இருப்பவர்களுக்கு உள்ளர்த்தம் புரிகிற மாதிரி உணர்த்தி விடுகிற தன்மையும் இருக்கும். ஆத்திரம் தீர திட்டி விடுவதற்கான வார்த்தைகளை கூட அது தாங்கிக் கொண்டிருக்கும் என்கிற அனுபவத்தை பெரியவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எல்லாம் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஆத்திரத்தில் அவரை திட்டி விட்டேன் என்று நம் முகத்தை பார்க்கிற போது அந்த திட்டோ வசவோ விமர்சனமோ அவர்களை பற்றியதல்ல, நம்மை பற்றியதுதான் என்கிற உணர்வை கூட நமக்கு அழகாக உணர்த்தி விடக்கூடிய போது இந்த மொழியின் அழகு நமக்கு இனிமை பயப்பதாக, இன்பம் தருவதாக அமைந்து விடுகிறது. சில சமயங்களில் கடுமையான வார்த்தைகளை சொல்லி நம்மை திட்டுகிற போது கூட நமக்கு எரிச்சல் உண்டாக்குவதற்கு பதிலாக மகிழ்ச்சி உண்டாக்கி விடுகிற அனுபவத்தை தேசம் கடந்து போய் நின்று பார்க்கிற பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக அஸ்ஸாம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இளைஞர்களுக்கான முகாம் ஒன்றில் கல்லூரி மாணவனாக நான் சென்றிருந்த காலம், சக நண்பர்களோடு போய் கொண்டிருக்கிற போது வழியில் வருகிற மற்ற மொழியை சார்ந்திருக்கிற மக்கள் வருகிற பொழுது நம் ஊரில் பேசுவது போல தமிழில் என் சக நண்பன் கிண்டலாக சொல்லிக்கொண்டே வந்தான். எனக்கு சங்கடம், ஆனால் அவர்களுக்கு மொழி தெரியாதே என்பது ஒரு தற்காப்புக்காக பாதுகாப்புக்காக இருந்தாலும் கொஞ்ச தூரம் கடந்தவுடன் இந்த கேலி பேச்சுக்கு ஆளான ஒரு சகோதரி திரும்பி பார்த்து, என்ன தம்பி, ஊர் விட்டு ஊர் வந்தால் இதுவும் பேசுவீர்களா இன்னமும் பேசுவீர்களா என்று சொன்ன உடன் அவர்களுக்கு கோபம் வருவதற்கு பதிலாக மகிழ்ச்சி வந்தது. எங்களுக்கோ அது ஒரு இன்ப அதிர்ச்சியாக மாறி இருந்தது. நாங்களும்

0: உங்களை போல பல ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியில் வந்து குடியிருந்தவர்கள், நீங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்று சொந்த மொழியில் அவர்கள் பேசுகிற போது அந்த ஊர் நம் சொந்த ஊராகவே மாறிவிட்டதற்கு அனுபவத்தையும் அது தந்துவிட்டது. வைதாரியும் வாழ வைக்கும் தமிழ் என்பதை அந்த இடத்திலேதான் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எனவே எந்த மொழி பேசுகிற வல்லமை உடையவர்களாக இருந்தாலும் சொந்த மொழியை கேட்கிற பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும், சொந்த மொழிக்குள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய வேறொரு பொருளினை உணர்ந்து கொள்ளுகிற நுட்பமும் தாய்மொழி கற்பதன் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை இந்த அனுபவம் எடுத்து காட்டுகிறது. இதனை எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுதே நேற்று முன்தினம் சொன்ன மிகேல் சோலக்கு எழுதியிருக்கக்கூடிய அவன் விதி நாவலில் கதையில் இடம்பெறுகிற ஒரு காட்சி சம்பவத்திற்கு வருகிறது. ஜெர்மானிய படையின் கீழே போர்க்கைதியாக இருந்த அந்த கதாபாத்திரத்தை நோக்கி அந்த ஜெர்மனிய தளபதி கடுமையான சொற்களில் ருஷி மொழியில் சொல்லி திட்டுவானாம். அது ஆத்திரம் தருவதாக இருந்தாலும் அவன் தன் தாய்மொழியில் தானே திட்டுகிறான் என்று மகிழ்ச்சி ஏற்படுத்தியதாக அந்த கதாபாத்திரம் உணர்த்துகிற பொழுது தாய்மொழி சிறப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று என்பதை உணர்த்தி காட்டிய அழகை நான் அனுபவித்து படிப்பேன். எனவே நண்பர்களே, எந்த மொழி பயின்றாலும் பேசினாலும் வீட்டிலும் குழந்தைகளோடும் நண்பர்களோடும் உரையாடுகிற பொழுது தாய்மொழியில் உரையாடுங்கள், அதன் தனித்துவத்தை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்படியுங்கள் என்பதையே உங்களிடம் இன்று நன்று ஒன்று என்பதாக சொல்லி மகிழ்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: நேரம் காலை 8:05 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய் உலகம் விரும்பும் சுவை.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: பொன்னியின் புதுப்பில் அறிமுக நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0-43-42 என்ற முன்னணி பெண்ணோடு 24-40-30, 24-40-31 ஆகிய எங்களுக்கு நேயர்கள் அழைக்கலாம். கட்சவை மூலமாக அறிமுக நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பிக்கலாம். உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளமுறை நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். இன்றைய முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? உங்களுடைய வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்க பாப்போம். வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்கன்னா அவங்க வந்து இணைப்புல இருந்து வெளியேறிட்டாங்க. சரி, முதல் பாடல் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வாசம் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் சரவணன் சேலம் பகுதியிலிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்

0: ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய மஞ்சள் விலை நிலவரம். விரலி மஞ்சள் குறைந்தபட்ச விலை 10,699 ரூபாய், அதிகபட்ச விலை 14,465 ரூபாய். மஞ்சள் கிழங்கு குறைந்தபட்ச விலை 10,073 ரூபாய், அதிகபட்ச விலை 13,239 ரூபாய்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். பொன்னியின் புதுப்புனல் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? மாது, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதான் சார், ரம்மில இருந்து கூட மேல கூட ஜென்ஸ் பாட் போடுங்க சார்.
0: சரி, உங்களுக்கு இதோ அந்த பாடல்.

0: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
1: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
0: அப்படியா?
1: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
2: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

நேரம் 8:23. நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது பொன்னியின் பொதுப்புணல். பொன்னியின் பொதுப்புணலில் அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேரம் இது. அடுத்த பாடல் மாரி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தீபா காரிமங்கலம் பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்டுள்ள அந்த பாடல் இதோ.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500-84-8820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: உலகம் விரும்பும் சுவை.
7: தமிழ்நாடு மின் பகிர்மான கழக பாலக்கோடு செயற்பொறியாளர் அவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, காரிமங்கலம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை காரிமங்கலம், கெரகோட அள்ளி, பொம்ம அள்ளி, கெட்டூர், அனுமந்தபுரம், அண்ணாமலை அள்ளி, தும்பல அள்ளி, கெண்டிக்கான அள்ளி, எட்டியானூர், எலுமிச்சன அள்ளி, பெரியாம்பட்டி, கீரிக்கொட்டாய், சின்ன பூலாப்பட்டி, பேகார அள்ளி, கொட்டுமாறன அள்ளி.

0: கோவிலூர், ஏ சப்பானிப்பட்டி, கும்பாரஅள்ளி, கொள்ளுப்பட்டி, காட்டூர், திண்டல், பந்தாரஅள்ளி, எச்சனஅள்ளி, கே மோட்டூர், பெரியமிட்டஅள்ளி, கிட்டனஅள்ளி, மோட்டுக்கொட்டாய், கீழ்கொல்லப்பட்டி, மேல்கொல்லப்பட்டி, மன்னன்கொட்டாய், பைசுவல்லி, குண்டலப்பட்டி, மல்லிக்குட்டை, கமலாபுரம், மாரபாடி, கோணங்கி நாயக்கனஅள்ளி, நாயக்கன்கொட்டாய், செங்கல்மேடு, மாட்டலாம்பட்டி, காலப்பனஅள்ளி, பூமாண்டஅள்ளி, குப்பாங்கரை, கெங்குசெட்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னழுத்தம் செய்யப்படவுள்ளது. எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உங்களுடைய மின் பணிகளை அதற்கேற்றவாறு திட்டமிட்டுக் கொள்ளலாம். இவ்வாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழக பாலக்கோடு செயற்பொறியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: நேரம் 8:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
3: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி.
3: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள்.
6: வணக்கம். தமிழ் இணைய கல்விக் கழகத்தினுடைய பேராசிரியர் இரா காந்தி அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், தமிழ் இணைய மின் நூலகங்கள் டிஜிட்டல் லைப்ரரிஸ் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது. உண்மைதாங்க, இது இதெல்லாம் வந்தது நமக்கு வந்து ஒரு கொடைன்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெகு காலமாக பயன்பட்டது எது அப்படின்னு சொன்னால் பனை ஓலைகள் தான். இந்தியாவில் மேல்நாடுகள்லேயும் எங்கெல்லாம் இந்த ஓலைகள் மாதிரி இருக்கிறது தான் பயன்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் பேப்பர் அப்படிங்கிற இதே வந்து மூங்கில் இலையிலேருந்து தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அப்புறம் அதில் தான் எழுதுனாங்க, இப்போ அச்சு கொண்டு வந்தாங்கெல்லாம் வர்றாது. இந்த பனை ஓலைகள்ங்கிற விஷயம் 2000 வருஷம் பழசு. அதுக்கு முந்தியும் கூட இருக்கலாம், தொல்காப்பியமே பனையோலைகள் எழுதப்பட்டது. அப்புறம் அதை பாதுகாத்தோம், பலது எரிஞ்சு போச்சு. உவேசாருடைய என்சரித்திரத்தை சொல்கிற மாதிரி ஆடிப்பெருக்களை தண்ணியில் விட்டாங்க, பல அரிய நூல்கள் போயிடுச்சு. மறைந்து போன நூல்கள்னு மயில சீனி வெங்கடசாமி எழுதுறதை பார்த்திங்கன்னா அப்படியே அசந்து போவோம், அத்தனை நூல்கள் போயிடுச்சு. இதெல்லாம் மீட்டுருவாக்கம் பண்ணுற மாதிரியோ மறுவடிவமாகவோ ஒரு இது கண்டுபிடிப்பு தான் அச்சு. ஜான் கூடன்பர்க் இதில் வந்து நம்ம பார்க்குறோம், ஜெர்மனியில் வந்து அச்சகத்தை உருவாக்கினாருங்கிறத பார்க்குறோம். பிறகு இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்ததுனால இங்கே அவர்கள் கொண்டு வந்து பதிப்பிக்க ஆரம்பித்தாங்க. தரங்கம்பாடியில் முதல் நூல் அச்சடிக்கப்பட்டதையும் பார்க்குறோம். தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற அந்த நூல் தன்னாயகடிகள் போய் அதை வந்து பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் தேடி எடுத்து வந்தார். இப்போ அச்சு வந்த பிறகு புத்தகங்கள் வந்துருச்சு. புத்தகங்களை நூலகங்களாக்கி நூலகங்களில் வச்சு பெருசாக பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். அடுத்து ஒரு சிரமம் வந்தது, இந்த நூல்களும் என்னாச்சு, காலப்போக்கில் கரையாவதாச்சு. அதுவும் அந்த ராமபானம்னு ஒரு பூச்சி இருக்குது, ராமபானம் எப்படி இப்படி அப்பு விட்டால் அது தொலைச்சிட்டு போகுமோ அது மாதிரி அந்த சின்ன பூச்சி ஒரே நேரத்தில் புத்தகத்தை ஊடுருவி 800 பக்கத்தை ஓட்டையாக்கி விட்டுரும். அதெல்லாம் தப்பிச்சு வைக்கிறது பெரிய கஷ்டம். இது தவிர தீக்கிரை ஆகும். போர்கள் வர்ற போது முதல்ல என்ன செய்வான்னா நூலகத்துக்கு தான் தீ வைப்பான். நாளந்தா பல்கலைக்கழகம் பலமுறை தீக்கிரையாகப்பட்டது. ஜெய் சோமநாத்னு ஒரு நாவல் இருக்குது, கே எம் முன்ஷி எழுதுறது, படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை தடயங்கள் வரலாறுகள் அழிக்கப்பட்டதுன்னு. இப்போ இதிலிருந்து மாறணும்னா இவையெல்லாம் அழிக்கப்பட்டனங்கிற போது நமக்கு கோபமும் ஆத்திரமும் வருது, ஐயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. மருத்துவ நூல்கள் போயிடுச்சு, பொறியியல் நூல்கள் போயிடுச்சு, இசை நூல்கள் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னு. இன்றைக்கி அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் என்ன பண்ணாங்கன்னா அறிவியலாளர்கள் சேர்ந்து நிறைய சாதனைகளை கொண்டு வந்தாங்க. அதில் குறிப்பாக 2015 மின் உருவாக்கம் அப்படிங்கிற மாதிரி மின் இணைய விஷயங்களை ஒன்று சேர்த்தாங்க. எல்லாத்தையும் டிஜிட்டல் வடிவாக மாற்ற ஆரம்பித்தாங்க. முதல்ல ஒரு 15,000 நூல்கள், அப்புறம் ஒரு 84,000 நூல்கள், அப்புறம் பல லட்சக்கணக்கான நூல்கள், 30 லட்சம் நூல்கள் என்று அப்படியே உருவாக்கி உருவாக்கி அதுகளை லைப்ரரியில் வைக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், விமானத்தில் போகக்கூடிய ஒருத்தர் வந்து

0: புத்தகம் படிச்சுட்டு போகிறாருன்னு சொன்னால் அவர் வந்து அதை வந்து இதில் டவுன்லோட் பண்ணி அவரால் படிக்க முடியுது. அப்போ இப்படி உருவாக்கிட்டோம்னா இதனுடைய படிப்பது முறையே வேறுபட்டு போகும். இது வேணும். இன்றைக்கி இப்படி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் பல அரிய நூல்கள் பாதுகாக்கப்படும். குறிப்பாக ரோஜாமுத்தியார் நூலகம் மின் ஊடகங்களில் பயன்படுத்தப்பட்டு அத்தனை புத்தகங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதே போல் கன்னிமாராளியும் நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் இதன் மூலமாக இந்த டிஜிட்டல் லைப்ரரிஸ் வந்துருச்சு. இது வந்ததுங்கிறது அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப நல்லதும் கூட. எதையும் எப்போவும் எளிமையாக எடுத்து பார்த்துக்கிற முடியும். அதனால் இதனுடைய வருகையை நம்ம வரவேற்கிறோம். இதை பயன்படுத்துறதுக்கான முறைகளையும் பிள்ளைகளுக்கு நம்ம வந்து கற்பிக்கணும். ஏன்னா படித்தா தாண்டா முன்னுக்கு வர முடியுங்கிறப்ப புதிய செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்படி படிக்க படிக்க படிக்கத்தான் அறிவு வளரும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவுன்னு சொன்னால், அந்த கற்றனைத்து ஊறுகின்ற அறிவை தேடுவதற்கு ஒரு காலத்தில் ஏடு, ஒரு காலத்தில் அச்சு புத்தகங்கள், இன்றைக்கி டிஜிட்டல் லைப்ரரின்னு சொல்லக்கூடிய மின் உலகங்கள் துணை நிற்கின்றன. இதில் இன்னொன்று கேட்குறாங்க, இந்த மாதிரி டிஜிட்டல் இதுகள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படாதா அப்படின்னு. அது பாதிப்பு ஏற்படாத வகையில் நம்ம படிக்கிறது நல்லது. இப்போ அதுக்கேற்ற கண்ணாடிகள்லாம் சிலது வந்துருச்சு. அதை தவிர இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் லண்டனில் பார்த்தா ஒரு ஆச்சரியம், அந்த புக்ஸையே ஒலி வடிவாக்கி காதில் இது மாட்டிக்கிறாங்க. அதை மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கலேன், இந்த புத்தகம் வாசிக்கப்பட்டு நம்ம காதில் விழுகுது. இப்போ நம்ம இதில் கூட இயல் டிவியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல கதைகள் வாசிக்கப்படுது, பொன்னியின் செல்வன், சிவாஜி சம்பந்தம் வாசிக்கப்பட்டதை கேட்குறோம். இப்போ கண்ணுக்கான விஷயத்தை காதுக்கானதாக கொண்டு வந்துட்டோம்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். அதையும் செய்வோமே. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிக்ஸின் சிந்தனை சிறுகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
2: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
10: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
9: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
12: அனில் சோயா சங்க்ஸ்.
14: பொன்னியின் புதுப்பன் நல்ல அடுத்த பாடல் வானம் கட்டட்டும் அப்படிங்கிற திரைப்படம்.

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேர்களே, அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ

0: அறிவியல் பல்கலைக்கழகம், கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி ஓசூர், அகில இந்திய வானொலி தருமபுரி நிலையம் இணைந்து வானொலி வேளாண் பண்ணிப்பள்ளி கோழி வளர்ப்போம் வாழ்வை காப்போம் நிகழ்ச்சி நிறைவு விழா மற்றும் ஒருநாள் விவசாயிகள் பயிற்சி முகாம் நாளை 27ஆம் தேதி புதன்கிழமை ஓசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் நடைபெறவுள்ளது. விவசாயிகள் இந்த முகாமில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று நிலையான வேளாண்மை மற்றும் மண்வள பாதுகாப்பிற்கு சமச்சீர் உர பயன்பாடு என்ற தலைப்பில் பாபரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி வழங்க உள்ளது. நேர்களே,
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
5: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா,
6: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
7: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
8: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
9: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிட்டல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
8: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
9: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
8: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
10: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
10: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார், அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிரில ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பாக்குறார், ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்துல பட்டுகிட்டு இருக்கு. பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவா ஆரம்பிச்சார், அரசே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை அதாவது அந்த சிரம் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று, அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லல.

0: சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார், எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, ரெண்டாவது ஒரு புலியின் தலை, மூன்றாவது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்ப இது 3 எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியா புலி தலைய ஒருத்தர் வாங்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கறதுக்கு யாரும் முன் வரல. எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார். அரசே, இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி, பரவாயில்ல, இதை வந்து இலவசமாவே இனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார். இதை இலவசமா தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்ப மன்னர் சொல்றார், அமைச்சரே, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னேன். அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாம போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: வேலைவாய்ப்பு பதிவு, பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை, கூடுதல் பதிவு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் இணையதளத்தில் தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. மேலும் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அனைத்து சேவைகளையும் www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் மனுதாரர்கள் அளவில் செய்து கொள்ள வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் எவரும் போலி விளம்பரங்களையோ அல்லது இடைத்தரகர்களையோ நம்பி தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது பணத்தையோ கொடுத்து ஏமாற வேண்டாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில்

0: Viking Bunions and Briefs.
1: பொன்னியின் குறிப்பிடும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிறை என்ற திரைப்படத்திலிருந்து வளமுறருக்கு இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கங்காபுரத்திலிருந்து கவிச்செல்வன் அவங்க விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நரையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களை நீ கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்சி இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், தொடர்புக்கு 7598216149. தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: சுவாமி விவேகானந்தர் துறவு வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு தன் தாயிடம் அனுமதி கேட்டார். இளமை காலத்தில் துறவு மேற்கொள்ள தாயிடம் அனுமதி கேட்கிற தருணங்களிலெல்லாம், அம்மா நான் துறவியாக வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் கேட்டவுடன், மகனே கத்தி ஒன்றை எடுத்து வா என்பார். அவர் கத்தியை எடுத்து வருகிற காட்சியை கூர்ந்து பார்ப்பார் அவர் தாயார். பிறகு பார்க்கலாம் அப்பா என்று சொல்லிவிடுவார். இப்படித்தான் துறவு வாழ்க்கைக்கு அவர் அனுமதி கேட்கிற தொடக்க தருணங்களிலெல்லாம் சுவாமி விவேகானந்தரின் தாயார் கத்தியை எடுத்து வர சொல்வதும், பிறகு கத்தியை எடுத்து வருகிற அவரது கோலத்தை பார்த்துவிட்டு காட்சியை பார்த்துவிட்டு பிறகு பார்க்கலாம் என்று சொல்வதும் வழக்கமாக இருந்தது. சில ஆண்டுகள் கழித்து அப்படி அவர் அனுமதி கேட்கிற தருணத்தில் சுவாமி விவேகானந்தர் கத்தி எடுத்து வருகிற காட்சியை பார்த்துவிட்டு உடனே அனுமதி தந்து விட்டார் அவர் தாயார். இப்போது சுவாமி விவேகானந்தர் தன் அம்மாவிடம் கேட்டார், அம்மா நான் துறவியாவதற்கும் இந்த கத்தி எடுத்து வருவதற்கும் என்னம்மா சம்பந்தம்? அவரது அன்னையார் சொன்னார், மகனே முன்பெல்லாம் நீ கத்தியை எடுத்து வருகிற போது கத்தியின் கூர்மையான ஆபத்தான பகுதி என்னை நோக்கி இருக்கும், எதிரே இருக்கக்கூடிய என்னை நோக்கி இருக்கும், பாதுகாப்பான கைப்பிடி உள்ள பகுதி உன்னை நோக்கி இருக்கும். இப்போதெல்லாம் கத்தியை நீ எடுத்து வருகிற போது ஆபத்தான கூர்மையான பகுதி உன்னை நோக்கியும், கைப்பிடி உள்ள பகுதி எதிரே ஏற்கக்கூடிய என்னை நோக்கியும் எடுத்து வருகிறாய். மகனே துறவு வாழ்க்கை என்பது ஆபத்தை தனக்கும் பாதுகாப்பை பிறருக்கும் வழங்குவது. அந்த வாழ்க்கைக்கு நீ பக்குவப்பட்டு விட்டதால் தான் உன்னை துறவரத்திற்கு அனுமதித்தேன் என்றாராம். இயற்பகை நாயனார் என்ற அடியவர் யார் எதை கேட்டாலும் இல்லை எனாது வழங்குவார். அவரை இறைவன் சோதிக்கிறார். எதை கேட்கிறார் இறைவன் அவரிடம்? அவரது வாழ்க்கை துணைநலத்தை கேட்கிறார். இறைவனின் சோதனை எதற்காக? இயற்பகையார் இல்லை என்று சொல்லாது கொடுப்பதை உலகத்திற்கு அறிவுறுத்துவதற்கு. இயற்பகையாரிடம் இறைவன் அவரது வாழ்க்கை துணைநலத்தை கேட்கிறார். கேட்ட உடனே இயற்பகையார் சொல்லுகிறார், யாதும் ஒன்று, யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை என்றார். நீங்கள் கேட்கிற பொருள் எதுவாயிருந்தாலும் அது எனக்குரிமையாயிருந்தால் நான் கொடுக்க தேவையில்லை, நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற அவரது உள்ளத்தை தான் உலகத்திற்கு அடையாளம் காட்டுகிறார். தொண்டர் மாறாத வண்ணம் காட்டுவார் என்று சேர்க்கிறார் இயற்பகையாரை இறைவன் நிகழ்த்திய சோதனையை அருமையாக கூறுவார். துறவு மனப்பான்மை, துய்க்கிற பொருள்கள் எதுவும் எனக்கு உரிமையில்லை, நான் அனுபவிக்கிற பொருள்கள் எதுவும் எனக்கு உரிமையில்லை என்ற மனநிலையை, துறவு நிலையைத்தான் இது காட்டுகிறது.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

உற்சாகமான காலை வணக்கம் அன்பினர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்க இருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.

0: வானலையில் வசந்தம். இன்றைய வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் நிலையான வேளாண்மை மற்றும் மண்வள பாதுகாப்பு சமச்சீர் உர பயன்பாடு குறித்து பாப்பாரப்பட்டி அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா அவர்கள் நேரலையில் இணைந்திருக்கிறார்.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: நாம் பொதுவாகவே மண்ணின் தன்மையை அறியாமல் அதிக அளவில் வேதியியல் உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் அது வந்து பெரிதளவில் பாதிக்கிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்தில் விளைச்சல் குறையும் ஒரு நிலை உருவாகிறது. விவசாயிகள் மண்களை வந்து அந்த மண்ணை வந்து பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தப்படுகிறார்கள், வலியுறுத்துகிறார்கள். அதற்கேற்ற உர பரிந்துரைகளை பின்பற்றுவது ரொம்ப அவசியம். மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகளை அறிந்து உரங்களை சரியான நேரத்தில் சரியான அளவில் பயன்படுத்தினால் பயிர்கள் நிச்சயமாக வந்து ஆரோக்கியமாக வளரும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் முதன்மை ஊட்டச்சத்துக்களுடன் துத்தநாகம், இரும்பு சத்து, கந்தகம், மக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் பயிர்களுக்கு ரொம்ப தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் விவசாய பெருமக்கள் இயற்கை உரங்கள், தொழு உரம், அந்த பசுந்தலை உரம், மண்புழு உரம், உயிரி உரங்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் கரிமச்சத்து அதிகரிக்கிறது. இது மண்ணின் நீர்பிடிப்பு திறனை மேம்படுத்துகிறது, பயிர்களுக்கு நீண்ட நேரம் ஈரப்பதத்தை வழங்குகிறது. இப்படி நமக்கு வந்து உரம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த உரம் வந்து இயற்கை உரமாகவும் இருக்கிறது, செயற்கை உரமாகவும் இருக்குது. நம்ம எப்படி வந்து இந்த சமச்சீர் உரத்தை கொண்டு வருவது, அந்த சமச்சீர் உர பயன்பாடை விவசாயிகள் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி பல கேள்விகளுக்கு இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் நாம் பதிலை அறிந்து கொள்ளலாம். நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் பாப்பாரப்பட்டி அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா அவர்கள். மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கம் சார்.
0: மேடம் வந்து பார்த்தீங்கன்னா உரம்ன்றது இன்றைக்கி வந்து விவசாயத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. நிறைய பேர் வந்து இயற்கை உரங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எளிதில் வந்து செயற்கை உரங்கள் வந்து மூட்டைக்கணக்கில் வந்து ரொம்ப கிடைக்குது எல்லா ஊர்களிலையும். இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி வந்து இந்த சமச்சீர் உர பயன்பாட்டை வந்து நம்ம கையாள்றது? முதல்ல சமச்சீர் உர பயன்பாடுன்னா என்ன, கொஞ்சம் நேர்களுக்கு விளக்குங்க.
1: கண்டிப்பாக சார். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சமச்சீர் உர பயன்பாடு விவசாய பெருமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். குறிப்பாக நம்ம முதல்ல 1960களில் நம்மளுக்கு வந்து நிறைய பஞ்சம் வந்தது. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்ததன் மூலிமா தான் நம்ம, அதாவது நம்மளுடைய மக்கள் தொகையை அதிகரித்ததுக்கு தகுந்த உணவு உற்பத்தியை வந்து நம்ம பெருக்க முடிஞ்சது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பசுமை புரட்சியில் வந்து குறிப்பாக வந்து கொண்டு வந்தது அதிக உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், அதுவும் வந்து அதிகமான அதாவது சத்துக்கள் தேவைப்படக்கூடிய ரகங்களை நம்ம வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அப்போ வந்து உணவு உற்பத்தி பெருக்கமடைஞ்சது. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வந்து உரங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து நம்ம புகுத்தணும். அந்த நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த உர பயன்பாடு அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. இன்னைக்கு விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இடுபொருட்களில் முக்கியமாக விதைக்கு அடுத்தபடியாக உரங்கள் வந்து அதிக பெருமளவில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த உரம் போட்டோம்னா மகசூல் அதிகரிக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம விவசாயிகள் கண்கூட நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் முக்கியமான காரணம். ஆனால் இந்த

உரங்களை நம்ம வந்து சமச்சீரான அளவில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு வரோம். இப்போ ஏன் எதுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பயிர் சாகுபடி பண்ணுறோம். அந்த பயிர் சாகுபடி பண்ணுறது பயிரினுடைய வளர்ச்சிக்கு வந்து நிறைய விஷயம் தேவைப்படுது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சூரிய ஒளி வேணும், தண்ணி வேணும், அப்புறம் சத்துக்கள், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வேணும். அதுக்கு மேலே வந்து வாயுக்கள், அதாவது பிராணவாயு, அதேமாதிரி கரியமில வாயு, இந்த வாயுக்கள் தேவைப்படுது. அப்புறம் வெப்பநிலை, சீதோஷ்ண நிலை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சரியான அளவில் நம்ம வந்து பயிருக்கு கொடுக்கும்போது அந்த பயிர் வந்து நல்ல ஒரு விளைச்சலை வந்து கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த பயிருக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம உரம்னு சொல்கிறோம். அந்த உரம் வந்து இயற்கை உரமாக இருக்கலாம், செயற்கை உரமாக இருக்கலாம், அல்லது உயிர் உரமாக இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த இயற்கை உரம், செயற்கை உரம், உயிர் உரம் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் இப்போ விவசாயிகள் எல்லாருமே வந்து என்னென்னா அதிகமாக ரசாயன உரங்களையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இப்போ இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த சமச்சீர் உர பயன்பாடு அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து இப்போ கொண்டு வந்திருக்குது அரசாங்கம். எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம வெறுமனே ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி ஒன்றுனா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த சமச்சீர் உர பயன்பாடு அப்படிங்கிறது இந்த பயிருக்கு நான் சொன்னேன் தேவையான சூரிய ஒளி, நீர், தத்துக்கள், அதே மாதிரி காற்று, இது எல்லாம் தவிர இந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா பேரூட்ட சத்துக்கள், இன்னொன்று வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரூட்டங்களையும் நுண்ணூட்டங்களையும் பயிருக்கு தேவையான தருணத்தில் சரியான அளவில் அதே மாதிரி விகிதத்தில் நம்ம வந்து சரியான முறையில் வந்து பயிருக்கு நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய முறையை தான் நம்ம வந்து சமச்சீர் உர பயன்பாடுன்னு சொல்கிறோம். அதாவது தேவையான சத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பயிருக்கு 16 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. அந்த 16 ஊட்டச்சத்து சரியான அளவில், சரியான விகிதத்தில், அதே மாதிரி சரியான காலத்தில், அதாவது இந்த நேரத்தில் தான் இந்த சத்து தேவைப்படுதுன்னா அந்த காலத்தில் கொடுக்கணும். அதே மாதிரி சரியான முறையிலையும் நம்ம வந்து உபயோகப்படுத்தணும். இந்த நாலு விஷயத்தை நம்ம சரியாக கடைபிடித்தோம்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு பேர் தான் நம்ம சரியாக, அதாவது சமச்சீர் உர பயன்பாடுன்னு சொல்கிறோம். இதை நம்மளுக்கும் சொல்லலாம். இப்போ மனிதன் வந்து நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு சமச்சீரான உணவு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். அதான் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது மாதிரி அந்த சமச்சீரான உணவுக்கு வந்து அப்படின்னா என்னன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு சத்து இருக்கணும், புரதச்சத்து அதாவது புரோட்டீன் இருக்கணும், அப்புறம் வந்து என்னன்னா விட்டமின், அது அப்புறம் வந்து தாது உப்புக்கள், அப்புறம் வந்து விட்டமின் சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள், இதுக்கு மேல வந்து நீர், போதுமான அளவுக்கு நம்ம நீர் எடுத்துக்கணும், இதுக்கு மேல வந்து ஃபேட், அதாவது வந்து கொழுப்பு சத்து, இது எல்லாத்தையும் வந்து கலந்த ஒரு உணவாக தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்மளுக்கு சரிவிகித உணவு. அதே போல நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய பயிர்களுக்கும் அந்த சரிவிகித ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்கணும். அதில் வந்து இந்த ஐந்தும் கலந்த மாதிரி வந்து என்னென்னா, அந்த பயிருக்கு தேவையான பேரூட்ட சத்துக்களும் இருக்கணும், நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கணும். வெறுமனே பேரூட்ட சத்துக்கள் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் வந்து சரிவிகித உணவு கிடையாது, சரிவிகித ஊட்டச்சத்து கிடையாது. அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து சரியான அளவு, விகிதம், அதே மாதிரி வந்து காலத்தில் முறையில் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சமச்சீர் உர பயன்பாடுன்னு சொல்கிறோம். இப்போ இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து ஏன் இந்த சமச்சீர் உர பயன்பாடு வந்து விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நாட்டினுடைய உர உபயோகம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 மில்லியன் டன் வந்து யூரியா, டிஏபின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்பி இல்லை மியூரட்டா பொட்டாஷ், அதேமாதிரி வந்து காம்ப்ளெக்ஸ் உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த 70 மில்லியன் டன்னில் வந்து கிட்டத்தட்ட வந்து 40 மில்லியன் டன் வரைக்கும் வந்து யூரியா பயன்பாடு மட்டுமே இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இந்த ரசாயன உரங்களுடைய பயன்பாடு நம்மளுடைய மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம அந்த உர பயன்படுத்தக்கூடிய அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து இருக்கு. அப்போ ஒரு ஹெக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 கிலோ. அப்போ இந்த ரசாயன உரங்களினுடைய பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அளவு அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ இதனால ஏதாவது தீமை இருக்கா அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தின் கீழே வந்து ஒரு திட்டம் இயங்கிட்டுருக்குது. அதாவது நீண்ட காலத்துக்கு உரத்தை வந்து மண்ணில் நம்ம தொடர்ந்து ரசாயன உரங்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்ம மண் ஏதாவது மாற்றம் அடையுதா, பயிரினுடைய விளைச்சல் ஏதாவது மாற்றம் அடையுதா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக நம்ம இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அதாவது வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலிமா நடத்திட்டுருக்காங்க. இந்த ஆய்வினுடைய முடிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம பரிந்துரைக்கப்பட்ட அளவு யூரியா சொல்லக்கூடிய அதாவது ரசாயன உரங்களை மட்டுமே ஒரு மண்ணில் நம்ம போட்டு தொடர்ந்து அப்படின்னா கட்டாயம் வந்து நம்மளுடைய மண்ணினுடைய வளம் வந்து பாதிக்கப்படுது. அதில் குறிப்பாக வந்து என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து மகசூல் முதல்ல ஆண்டுகளில் வந்து அதிகானாலும் போக போக வந்து மகசூலினுடைய தன்மையும் குறைய ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கருத்தில் வச்சு தான் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த

0: அமைச்சர் உர பயன்பாடு அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு புகுத்திட்டு இருக்கிறோம்.
1: இனிநேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
7: நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
12: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
13: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
14: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.4. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு AC மேலா.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
10: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
11: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
10: அப்படியா?
11: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டாதாங்க.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்சு

0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
2: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல்

0: போதுமானது. For more details, visit stervit.in.
1: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: நேரலையில் வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சமச்சீர் உர பயன்பாடு குறித்து நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நேயர்களும் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-2-2-4-4-0-3-0 என்ற எண்ணிலோ 9-4-8-6-6-5-2-0-2-5 என்ற எண்ணில் அழைக்கலாம். 0-3-4-2-2-4-4-0-3-1 என்ற எண்ணிலும், 9-4-8-6-6-5-2-0-2-5 என்ற எண்ணிலும் அழைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு தெளிவு பெறலாம். நேரலையில் பங்கேற்றிருக்கிறார் பாப்பாரப்பட்டி அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர்மா சங்கீதா அவர்கள். மேடம், இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னீங்க, நம்ம நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் டன் உர பயன்பாடு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதனால் என்ன பாதிப்பு, எப்படிப்பட்ட பாதிப்பு இருக்கும்? ஏன்னா எவரி ஆக்ஷன் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு வினையாற்றினாலும் எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து நிறைய மகசூல் வரணும், நிறைய மூட்டை மூட்டையாக வரணும் அப்படின்றதுக்காக ஸோ நிறைய விவசாயிகள் உரத்தை வந்து கொட்டி நிரவுறாங்க. இதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் வருங்காலத்தில்? உப்பையே எப்படி இருக்குது?
4: கண்டிப்பாக சார், இதை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த உர பயன்பாடு, அது முக்கியமாக ரசாயன உரங்கள் அதிகமாக பயன்படுத்துறதுனால முதல்ல வந்து பார்க்குறது வந்து மண்ணினுடைய பாதிப்பு. மண்ணில் வந்து மண் வளம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு டோட்டலாக சொல்லுவோம். அதில் எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னா, அதிகமாக கண்டினியூஸாக நீங்கள் வந்து ரசாயன உரத்தையே பயன்படுத்தும் போது மண்ணில் வந்து உதாரணமாக நீங்கள் யூரியா அதிகமாக கண்டினியூஸாக பயன்படுத்தும் போது யூரியாவனால தாக்கத்தினால மண்ணில் அமிலத்தன்மை அதிகமாகும். அது ஆணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளினுடைய எண்ணிக்கை, அதனுடைய செயல்பாடு எல்லாமே பாதிக்கும். ஸோ இப்போ ஒரு மண்ணினுடைய உயிரோட்டத்துக்கு முக்கியமான காரணமே அந்த நுண்ணுயிரிகள் தான். அந்த நுண்ணுயிரிகளினோட செயல்பாடே கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மண் வளம் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதிக அளவு இப்போ யூரியா நைட்ரஜன் நம்ம சொல்கிறோம், அந்த தலைச்சத்து கொடுக்கக்கூடிய யூரியாவை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த என்ன ஆகும்னா, மண்ணில் வந்து மற்ற சத்துக்கள் வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவை வந்து அது குறைக்கும். குறிப்பாக வந்து நைட்ரஜன் அதிகமாகிட்டே போகுது, யூரியா போட்டே இருக்கீங்கன்னா கால்சியம்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய அளவு குறையும். அதே மாதிரி நீங்கள் மணிச்சத்துக்கு கொடுக்கக்கூடிய பாஸ்பரஸ், அதாவது SSPன்னு சொல்லக்கூடிய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டோ இல்லை ட்ரிப்புள் சூப்பர் பாஸ்பேட்டோ அல்லது வந்து DAPன்னு சொல்லக்கூடிய டயமோனியம் பாஸ்பேட்டோ, இந்த மாதிரி மணிச்சத்து கொடுக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரங்களை அதிகமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து என்ன பண்ணணும், ஒரு சில சத்துக்களை பயிர் எடுத்துக்க கூடாது, மண்ணில் இருந்துமே பயன்படாமல் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து நம்மளுடைய பகுதியில் வந்து ஜிங்க்னு சொல்லக்கூடிய தொத்துநாக சத்து பற்றாக்குறை, அதே மாதிரி இரும்பு சத்து பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அப்போ இந்த சத்துக்களினுடைய பற்றாக்குறை நம்ம இப்போ உரம் போடாதனால தான் வருதா, அப்படி கிடையாது. ஒரு உரத்தை அதிகமாக பயன்படுத்துறதுனாலே இன்னொரு உரத்தினுடைய அதாவது சத்தை வந்து பயிர் எடுத்துக்க முடியறதில்லை. அதே மாதிரி தான் பொட்டாசியம், நீங்கள் சாம்பல் சத்து அதிகமாக போட சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம் இது போன்ற சத்துக்கள், அதாவது இரண்டாம் நிலை சத்துக்கள் வந்து பயிருக்கு கிடைக்காம போயிடும். ஆகையினால நம்ம ஒவ்வொரு உரங்களும் பயன்படுத்தும் போது அந்த பேலன்ஸ் சொல்லக்கூடிய சரிவிகித அளவில் பயன்படுத்தணும்னா கட்டாயம் இந்த மண்ணில் வந்து வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் அந்த இதை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டே இருந்தீங்கன்னா மண் வந்து இறுக்கமடைஞ்சிரும். நிறைய பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, மண் இறுக்கமடைஞ்சிரும், அதே மாதிரி மண்ணில் உப்புனுடைய அளவு அதிகமாக ஆரம்பிச்சிடும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலத்தில் வந்து மண்ணில் வந்து நீர்பிடிப்பு தன்மை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது மட்டும் இல்லை, நம்மளுடைய நீர், காற்று, மனிதனுடைய ஆரோக்கியம் இதுவும் பாதிக்கப்படுது.
3: சரிங்க மேடம், அழகாக சொன்னீங்க. ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு, வருங்க. வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து?
5: நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் கட்பாடியிலிருந்து.
3: கேளு கேளுங்க.
5: அம்மா, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மாமரம் வச்சிருக்கோம். அதுல மாமரத்துல வந்து இந்த காய் அப்படிங்கறது அவ்வளவா காய்க்கல, அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கறது கம்மியா இருக்கு. இது வந்து உரம் அப்படிங்கறது நாங்க எதுவும் போடல, வீட்டு தோட்டம் அப்படிங்கறதுனாலதான். பட் இது எதனால அந்த காய் குடுக்கறது கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா?
4: இது என்ன ரகம்ங்க?
5: ரகம் எனக்கு சரியா சொல்ல தெரியல.
4: ஓகே, அதாவது மா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து ஆல்டர்னேட் பேரர்னு

0: சொல்லுவோம். ஒரு வருஷம் நல்லா காய்க்கும், அடுத்த வருஷம் கொஞ்சம் காய்ப்பு கம்மியாக இருக்கும். அது ஒரு
1: ஆ,
0: இது.
1: போன வருஷம் நல்லா வந்ததும்மா, நீங்க
0: அதுதான்,
1: சொல்ற
0: அது வந்து
1: மாதிரி.
0: மேங்கோ, அதாவது மாவை பொறுத்த வரைக்கும் இதனால ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷத்துக்கு வந்து அந்த காய்ப்பு திறன் குறையும். அது வந்து
1: ஆ,
0: நேச்சுரலாக
1: சரி.
0: இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது.
1: ஓகே
0: மற்றபடி
1: ஓகே.
0: நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பயிர்லையுமே, இந்த பல மரம் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நீண்ட கால பயிர். நீங்கள்
1: ஆ,
0: ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து அந்த எந்த அளவுக்கு காய் பறிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சத்து கொடுக்கணும் இல்லைங்களா. அது நம்ம கொடுக்காத
1: ஆமாம்மா.
0: பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சத்து குறைபாட்டினால மகசூல் குறைபாடு இருக்கும். அதனால நீங்கள் மாக்கவும் உரங்கள் கொடுக்கலாம், அதாவது மண்ணிலையும் கொடுக்கலாம், அதே மாதிரி மேலே இலைவழி தெளிப்பும் செய்யலாம். இலைவழி
1: சரி.
0: தெளிப்பு செய்கிறதுக்கு மாக்குன்னு வந்து மா ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பக்கத்தில் பெங்களூரில் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து தான்
1: ஆமாம்மா.
0: நம்மளுக்கு இதை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம வாங்கி தெளிக்கலாம். நீங்கள்
1: சரி.
0: மண்ணில் போடுற மாதிரி இருந்தால் எந்த இயற்கை உரங்கள், மண்புழு உரமோ இல்லை ஆட்டேரு இல்லை மாட்டேரு இந்த மாதிரி எருக்கள் வந்து போட்டாலே போதும். நம்ம வீட்டு
1: சரி
0: தோட்டம்னா அது மட்டுமே போதுங்க. சாதாரணமாக
1: சரி
0: இதை
1: மேம்,
0: வச்சே நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும்.
1: ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ.
0: நன்றிங்க, நன்றி.
2: அடுத்த நேயர்வர்க்கு வணக்கம்.
3: சார் வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: நீலவேணா சார். காலை வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: பண்பலை சித்தன், தாசனமடி சார்.
2: சொல்லுங்க சித்தனையா, என்ன
3: ஐயா,
2: கேள்வி? ஐயா
3: கலகாய்க்கு
2: கிட்ட, அம்மா கிட்ட கேளுங்க.
3: என்ன உரம் போட்டா கலகாய் வறுத்து வறுத்து குறையுது, மகசூல் குறையுது. அதுக்கு என்ன மகசூல் போட்டா, உரம் போட்டா தலை வரும், விதை போடுறப்ப என்ன போடலாம், என்னென்ன மருந்து உபயோகப்படலாம், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அதை
0: கல்லக்காய் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது ஒரு பயிர் வகை பயிர் குடும்பத்தை சார்ந்தது, அதனால அதிகமாக தலைச்சத்து தேவை இருக்காது. மற்றபடி வந்து மணிச்சத்தும், இங்கே சுண்ணாம்பு சத்தும், அதாவது மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த நிலக்கடலை வந்து ஒரு எண்ணெய் வித்து பயிர், அதனால அதிக அளவு சல்ஃபர்னு சொல்லக்கூடிய கந்தக சத்தும் அப்புறம் வந்து சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் இது ரெண்டும் வந்து அடிஷ்னலாக தேவைப்படுது. அதனால நம்ம வெறும் வந்து எப்பயும் போடுற மாதிரி மற்ற பயிர்களுக்கு மாதிரி இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் உரம் போட்டுட்டு இருந்தால் இதில் வந்து காய்ப்பு வந்து கம்மியாக தான் வரும். அதனால அதிகமாக கந்தக சத்தும் அதே மாதிரி சுண்ணாம்பு சத்தும் நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய ஜிப்சம் உரத்தை பயன்படுத்தலாம், அதில் வந்து போதுமான அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ராக் பாஸ்பேட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இயற்கை உரங்களாக போடுறீங்க அப்படின்னா ராக் பாஸ்பேட் கூட பயன்படுத்திக்கலாம், அதில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது. அப்புறம் கந்தக சத்து கொடுக்கக்கூடிய மற்ற இதில் வந்து சல்ஃபர் கொடுக்க, அதாவது ஜிங்க் சல்ஃபேட்டு, ஃபெரஸ் சல்ஃபேட் இது மாதிரியான சல்ஃபேட் உரங்கள் பயன்படுத்தலாம். பட் இது எதுவுமே பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம மண் வந்து சோதனை பண்ணி போடணும், அதுதான் முக்கியம். சாதாரணமாக நீங்கள் போடும்போது ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோ ஜிப்சம், அதாவது 3 மூட்டை நம்ம வந்து ஜிப்சம் போட சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் அடி உரமாகவும் போடணும், அதே மாதிரி வந்து 25-30 நாள் கொத்தும் போதும் போட்டு மண் நனைக்கணும். இது ரெண்டு விஷயத்தையும் நம்ம செய்யணும். அதே மாதிரி கலக்காயில் இன்னும் மானாவாரியில் போடுறீங்க அப்படின்னா கட்டாயம் மேலே வந்து ஒரு இலைவெளி தெளிப்பு செஞ்சீங்கன்னா இன்னும் நல்ல மகசூல் எடுக்கலாம். அதுக்கு வந்து நிலக்கடலை ரிச்சின்னு ஒரு ஊட்டச்சத்து கலவை இருக்குது, அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பொருள் தான். அதை நம்ம வந்து விவசாயிகள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஒரு ஏக்கராவுக்கு அது 2 கிலோ நம்ம வந்து பூ எடுக்கக்கூடிய சமயத்துலேயும் அம்பு எடுக்க இறங்கக்கூடிய சமயத்துலேயும் நம்ம தெளிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நிலக்கடலை வந்து அதிகமான மகசூல் நம்ம எடுக்க முடியும்.
2: நேரிலே தொடர்ந்து பேசுவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
4: உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புலியுடன் உதயமாகியுள்ளது.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக்.

0: கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன்கோ.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிலையான வேளாண்மை மற்றும் மண்வள பாதுகாப்பு குறித்து சமச்சீர் உர பயன்பாடு எனும் தலைப்பில் வந்து நிறைய செய்திகளை அறிஞ்சிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நேரலையில் பங்கேற்றிருக்காரு பாப்பாரப்பட்டி அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா அவர்கள். இணைப்பு நிலையம் நேயர் வருக வணக்கம். வணக்கங்க, யார் எங்கிருந்து?
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கங்க,
1: இனிய காலை வணக்கம். இருவருக்கும்
0: சரிங்க, வணக்கங்க. யார் பேசுறீங்க?
1: போடுறதுலேருந்து பேசுறேங்க. பாலக்கோடு வட்டம் போடுறது கிராமம்.
0: உங்க பேர் சொல்லாமங்க?
1: பழனி.
0: பழனி ஐயா, உங்க சந்தேகத்தை அம்மா கிட்ட கேளுங்க.
1: அதாவதுமா, சாம்பிளுக்காக ஒரு 10 மாதுளை வச்சிருக்கிறேன்.
2: சரிங்க.
1: பெருநெல் இருக்குது.
2: ஓகேங்க.
1: அதாவது சாம்பிள் வச்சிருக்கிறேன், அதனால வந்து மாதுளைக்கு என்ன உரம் கொடுக்கலாம்? காப்பு மிச்ச மாட்டேங்க. 5 வருஷம் அவர் செடி வச்சு.
2: சரிங்க. பராமரிக்க போறோம், அதனால நம்ம மண்ணுல வந்து என்ன சத்து இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைவா இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம இடுறதுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததான் வந்து இப்போ நீங்க எதுவுமே தெரியாத பட்சத்துல நம்ம வந்து அனைத்து சத்துக்களும் கிடைக்கக்கூடிய இயற்கை உரங்களை பயன்படுத்திக்கலாம். இயற்கை உரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் சொன்னது போல எருக்கள், அனைத்து வகையான எரு, மாட்டேரு மாட்டேரு இந்த மாதிரியான எருக்கள், இல்லைன்னா மண்புழு உரம் வைக்கலாம். ஒரு செடி இப்போ வந்து 2 வருஷம் 3 வருஷம் செடி அப்படி இருந்ததுன்னா 1 கிலோ ஒரு செடிக்கு வச்சிங்கன்னா போதும். 5 ஆண்டுகளுக்கு மேலே போகும்போது 2 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் நீங்கள் ஒரு செடிக்கு வச்சிங்கன்னா அதுலேயே போதுமான அளவுக்கு அந்த அந்த செடிக்கு தேவையான தலைமணி சாம்பல் அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்களும் சேர்ந்து கிடச்சிடும். இதுக்கு மேலே ரசாயன உரமாக கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கறது பரவாயில்ல, கரெக்டா இருக்கும். இயற்கை உரம் தான், மண்புழு உரம் கொடுங்க, அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேல நீங்க ஈஸியா உங்களுக்கு எளிதில கிடைக்கக்கூடிய ஆட்டேறு கொடுக்கலாம். இது ரெண்டும் வந்து கம்பேரபிள் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும்.

0: அடுத்த நேயர்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: இருவருக்கும் வணக்கம். நான் மேச்சேரி வைத்தியநாதபுரம் வைத்தியநாதன் பேசுறேங்கய்யா.
0: சரிங்கய்யா, அம்மா கிட்ட கேள்வி கேளுங்க.
1: அதாவதுங்க, இப்ப இயற்கை விவசாயம் பண்றதுங்கிறது சரிதாங்க. இப்ப இயற்கை உரம் வந்து நமக்கு அதிகமா கிடைக்கலீங்களே, ஆடு மாடு எல்லாம் வளர்த்துறதெல்லாம் குறைஞ்சு போச்சுங்க.
2: என்ன இதுக்காக பயன்படுத்துறீங்க ஜிப்சம்?
1: இல்ல, தென்னை மரம் இருக்கு.
2: விழிப்புணர்வு சொல்றோம். ஏன்னா இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க 10 கிலோ யூரியா போட்டா போதுங்கிற இடத்துல நீங்க 30 கிலோ யூரியாவா போடும் போது அது உங்களுக்கு வந்து உங்களுடைய பணமும் விரயமாகுது, அது இல்லாம அந்த உரமும் வந்து பயன்படாம போகுது. குறிப்பாக யூரியா போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து தண்ணியில் கரைஞ்சிரும், உடனடியாக வந்து கரைஞ்சி கீழே நிலத்தடி நீருக்கு போகும், பாதி இது மேலே ஆவியாக போயிடும், ஒரு சிலது மண்ணில் வந்து கழித்துகளில் உட்காந்துருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுடைய போட்ட உரங்களினுடைய பயன்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும். அதுக்காக தான் தேவை அறிஞ்சு பயன்படுத்துங்க அப்படின்னு
1: சொல்கிறோம்.
2: இப்ப நீங்க ஒரு ஏக்கராவுக்கு 10 கிலோ 5 கிலோங்கிறது குறைவான அளவு. இதுவே நம்ம 4 மூட்டை போடுறோம் அப்படின்னா அது தப்பு, அதாவது அதிகம் இல்லைங்களா? அதுக்காக தான் நம்ம அளவு குறைக்கணும். அதாவது ரசாயன உரத்தையே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லல, நீங்க இயற்கையா, அதாவது நீங்க இயற்கை விவசாயி அப்படிங்கிற சர்டிபிகேட் வாங்கிட்டு பண்ணும் போது கண்டிப்பா செயற்கை உரம் நீங்க கட்டாயம் பயன்படுத்தக்கூடாது. அந்த சூழ்நிலையில நீங்க இயற்கை உரத்தை நீங்களா உற்பத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐயா சொன்னது போல எல்லா இயற்கை உரங்களுமே வெளியில நின்று நீங்க வாங்கி போட்டீங்கன்னா இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய செலவு அதிகமாக இருக்கும். அதனால தான் அனைத்து இடுபொருளையும் நீங்களாக உற்பத்தி பண்ணும்போது தான் இயற்கை விவசாயம் உங்களுக்கு வந்து லாபகரமானதாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக செயற்கை விவசாயத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் இடுபொருளை உற்பத்தி பண்ணி போட்டால் மட்டும்தான் இது லாபகரமாக இருக்கும். சரிங்களா?
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் நினைவோம் நேர்களே.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்,
4: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
7: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
11: அவன பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா? கட்டுவிரி என்ன? தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
12: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
13: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
14: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம். அதாவது வீட்டு தோட்டத்துல ஒரு எலுமிச்சை மரம் இருக்கு, அது வந்து ரெண்டு வருஷமா காய் வச்சு இருக்குது, ஆனா காய் சின்னதா இருக்கு. அதுக்கு என்ன செஞ்சாக்கா காய் நல்லா தரமா ஊறி வர மாதிரி செய்யலாம்?
2: எலுமிச்சவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நுண்ணூட்டு சத்தை பொறுத்த வரைக்கும் காப்பர்னு சொல்லக்கூடிய தாமிர சத்து தேவைப்படுங்க. இப்போ உங்களுக்கு காய் பெருக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணூட்டு சத்து கலவை கொடுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம மைக்ரோனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து நுண்ணூட்டு சத்து மிக்சர் கலவையாக கிடைக்குது. அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எலுமிச்சிக்காக ஒரு நுண்ணூட்டு சத்து கலவை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இலைவழி தெளிப்பாக செஞ்சீங்கன்னா போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். பூ எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அந்த காய் வந்து சின்னதாக பட்டாணி சைஸ் வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நம்ம வந்து தெளித்தோம்னா நம்மளுக்கு அந்த காய் வந்து நல்ல தரமாக வரதுக்கு உதவி பண்ணும். குறிப்பாக வந்து நுண்ணூட்டு சத்துக்கள் தான் அந்த காய் பெருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உதவி பண்ணும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் ரசாயனமாக பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கலாம். இயற்கையாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எருக்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் இல்லை ஹியூமிக் அமிலம் அந்த மாதிரியான இயற்கை மூலகங்கள் வாயிலாகவும் நீங்கள் கொடுக்கலாம். ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா இந்த சோர்ஸ் மூலியமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
1: மேடம் இப்போ வந்து ஆட்டு சாணம் தான் போட்டுட்டு இருக்கேன், அது இருக்குது ஆடு இருக்கு, ஆடு சாணம் தான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கேன்.
2: ஒரு செடிக்கு எவ்வளவு போடுறீங்க? அது
1: என்னம்மா
2: ஒரு செடிக்கு எவ்வளவு வைக்கிறீங்க ஆட்டு சாணம்?
1: ஒரு பாண்டில் சட்டியில அரை பாண்டில் சட்டி அளவுக்கு.
2: செடியினுடைய வயசுங்க?
1: செடி வந்து இப்ப ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்குமா? அப்ப ஒரு
2: 1 வருஷம் மேல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 2 ல இருந்து 5 கிலோ நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அப்ப நீங்க போடுற அரை இது வந்து பத்தாது, அதனால கொஞ்சம் கூடுதலா கொடுங்க. ஏன்னா நீங்க இது இயற்கையா மட்டுமே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுல வந்து உங்களுக்கு சத்து அளவு கம்மியா இருக்கும், அதனால நீங்க கொடுக்குற குறைஞ்ச அளவு பத்தாது. அதனால நீங்க அதை வந்து கொஞ்சம் கூடுதலா ஒரு பவுண்டில் இல்ல 2 பவுண்டில் வந்து கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு மரத்துக்கு. அப்ப வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க அதை கொடுக்கணும். மேலே வந்து இது ஒரு இலைவழி தெளிப்பு செய்யுங்க. இது ரெண்டும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த காயினுடைய தரன் வந்து நல்லா வருங்க.
0: நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
3: வணக்கம், கொம்பேலேருந்து மாறி.
2: வணக்கங்க, சொல்லுங்க.
3: மஞ்சள் போடுறேங்க, சணப்பு போட்டு எரு மாட்டு ஒரு கொட்டி இருக்கிறேங்க.
2: சரிங்க.
3: வேற என்ன
2: சணப்பு போட்டு எப்போ ஓட்டுறீங்க? ஓட்டி எவ்வளோ நாள் ஆகுதுங்க சணப்பு போட்டு?
3: அது போட்டு 2 மாசம் மேல ஆயிடுச்சுங்க.
2: 2 மாசம்னா அதுல இருக்கிற சத்து கொஞ்சம் வெளியில போயிருக்கும். சரிங்க. இப்ப மாட்டு எரு கொட்டிட்டீங்களா? கொட்டி கலந்துட்டீங்களா?
3: கொட்டி கலந்து ஓட்டிட்டுங்க.
2: சரிங்க. அதனால வந்து பேசில சப்டிலிஸ் ஒரு மருந்து இருக்கு, இன்னொன்னு ட்ரைகோடெர்மா விரிடின்னு ஒண்ணு இருக்கு. அது ரெண்டுமே வந்து உயிர் மருந்து தான், உயிரியல் மருந்து. அதனால இது எந்த ஒரு டேஞ்சரும் வராது. அதனால நீங்க அதை வந்து நீங்க கிழங்கு நடும் போது அதை வந்து 1 கிலோ பவுடர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா போதும். அதை வந்து ஒரு பெரிய பேரலில் தண்ணி எடுத்துட்டு அதில் அந்த பவுடர் போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த கிழங்கை ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுருந்து எடுத்து நட்டுருங்க. இது ஒன்று.
3: இன்னொன்று
2: வந்து உயிர் உரம் இதே மாதிரி கிடைக்குதுங்க, அதிலையும் நீங்கள் வந்து ஊற வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஒரு 100 கிலோ ரசாயன உரம் போடுற இடத்துல ஒரு 25 கிலோ உரத்தை வந்து குறைச்சிக்க முடியும். அதுக்கு வந்து நீங்கள் அசோஸ்பைரிலும் பாஸ்போபாக்டீரியா இந்த 2 உரங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து தான் மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா அடி உரமாக வேப்பம் புண்ணாக்கு கட்டாயம் போடணும். 1 ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஒரு 2 மூட்டை வேப்ப முன்னாக்கு போட வேண்டியது இருக்கும். அப்புறம் வந்து என்னென்னா தலைமணி சாம்பல் சத்து கொடுக்கக்கூடிய யூரியா, டிஎபி அல்லனா வந்து சூப்பர் பாஸ்பேட் இல்லை பொட்டாசு. இப்போ மண் வந்து ரொம்ப கலித்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா ஜிப்சம் போடலாங்க. போட்டிங்கன்னா மண் கொஞ்சம் இலகுவாகும், அது மூலிமா உங்களுக்கு வந்து அந்த கிழங்கு உருவாகிறதுக்கு வந்து அது உதவி பண்ணும். இதுக்கு மேலே மண்புழு உரமும் நீங்கள் பயன்படுத்தலாம். 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டன்னிலேருந்து 1 டன் வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து நம்ம ரசாயன உரத்தையும் குறைச்சி அதே மாதிரி பயிருக்கு தேவையான சத்தையும் சரியான முறையில் கொடுக்க முடியும்.
0: நன்றி. நன்றிங்க. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
10: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
11: ஸ்ரீனி சார், நீங்களா?
10: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
12: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
10: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
13: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
14: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
15: Everybody listen.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
4: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: இணையத்தில் நேரம் காலை 9:56. சரிங்க மேடம், இப்போ வந்து நிறைய நேயர்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சந்தேகங்கள்லாம் கேட்டாங்க. இப்போது நிறைய மாற்றங்கள் விவசாயத்தில் கூட நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, நவீனமயமாக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த சமச்சீர் உர பயன்பாடு ஒரு எளிமையான முறையில் சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
7: எளிமையான முறை இல்லைன்னா, இப்போ நம்ம வந்து நம்ம பயிர் சாகுபடி செய்கிறோன்னா, அந்த பயிருக்கு தேவையான சத்துக்களை நம்ம வந்து இயற்கை உரம், உயிர் உரம் மற்றும் அதே போல் செயற்கை உரம், இந்த மூன்று உரங்கள் வாயிலாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மண்ணினுடைய தன்மையும் அது வளமும் வந்து நமக்கு வந்து நல்ல மேலாண்மை பண்ண முடியும். அதே போல் பயிரினுடைய மகசூலும் நல்ல வகையில் அதிகரிக்க முடியும். அதனால் இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகம்னு சொல்லக்கூடிய இந்த முறையில் நம்ம வந்து பயிருக்கு தேவையான சத்துக்களை ஒருங்கிணைத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது முதல் கருத்து. ரெண்டாவது கருத்து, இந்த சத்துக்களை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் வந்து என்ன சத்து இருக்குது, அடுத்து நம்ம வைக்கக்கூடிய பயிருக்கு வந்து அந்த சத்து போதுமான அளவு இருக்குதா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சொல்லுவோம், மண்ணினுடைய வளம் அறிந்து அதே போல் பயிரினுடைய உற்பத்தி திறனுக்கு ஏற்ற வகையில் நம்ம வந்து உரம் போடணும். அதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா சாயில் டெஸ்ட் பேஸ்டு கிராப், சாயில் டெஸ்ட் கிராப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, உங்களோட மண்ணுடைய வளமும் நம்ம பார்த்துக்கணும், அதே மாதிரி நீங்கள் வைக்க போகிற பயிரினுடைய மகசூல் திறனும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் போடுறது. இது அளவுக்கு நம்ம பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் மண்ணுடைய வளத்தையாவது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உரம் போடணும் அப்படிங்கிறது என்னோட இரண்டாவது கருத்து. இதில் வந்து கட்டாயம் வந்து நம்ம மண்ணை வந்து பரிசோதனை பண்ணி அதில் வந்து நம்ம தலைமணி சாம்பல்னு சொல்லக்கூடிய என்பிகே, அதாவது யூரியா நைட்ரஜன், யூரியான்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் சத்து, இல்லை வந்து டிஏபி பாஸ்பரஸ் சத்து, அதே மாதிரி பொட்டாஷ், இந்த மூன்று சத்துக்களை மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இல்லாமல் மற்ற இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களையும் நம்ம வந்து சரியான அளவில் கொடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயிர்களையுமே இந்த மல்டி நியூட்ரியன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது பலதரப்பட்ட நுண்ணூட்ட சத்துக்களினுடைய அதாவது சத்து குறைபாடு வந்து இப்போ பயிர்களில் தென்படுது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம வந்து ஒரே வகையான உரங்களே திரும்ப திரும்ப மண்ணில் வந்து போட்டுட்ருக்கிறது தான் முக்கியமான காரணம். அதனால் இதை வந்து தவிர்க்கிறதுக்காக கட்டாயம் நம்ம மண் பரிசோதனை செய்து அதனுடைய அடிப்படையில் நம்ம வந்து பேரூட்டங்கள், நுண்ணூட்ட சத்துக்களை வந்து மண்ணில் இடணும் அப்படிங்கிறது இரண்டாவது கருத்து. மூன்றாவது வந்து, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வந்து மண்ணில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது. அதாவது வந்து மண்ணில் வந்து உப்புத்தன்மை அதிகாகுது, அதேமாரி கலர்த்தன்மை அதிகாகுது. இதெல்லாம் நம்ம வந்து தெரியாமல் மொத்தமாக வந்து பயிர் சாகுபடி பண்ணோம்னா பயிரில் வந்து சரியான மகசூலை நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் மண்ணினுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம மண் பரிசோதனை செஞ்சு நம்ம உரமிட வேண்டும். இதுக்கு மேலே இன்னைக்கு வந்து புதிதாக நிறைய உரங்கள் வந்திருக்கு, அதாவது நீரில் கரையும் உரங்கள், அதே மாதிரி நானோ ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய நானோ உரங்கள், நானோ யூரியா, நானோ டிஏபி, இது போன்ற உரங்களை நம்ம பயன்படுத்தி நம்ம உரங்களினுடைய உர பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மண்ணினுடைய வளத்தையும் பாதுகாத்து நீண்ட காலத்துக்கு வந்து நம்ம ஒரு நிலையான ஒரு மகசூலை எடுக்கிறதுக்கும் இந்த விவசாயம் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி
6: நன்றி மேடம், மிக தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி அழகாக சொன்னீங்க, நன்றி.

இனி நிலை இன்றைய வானிலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் நிலையான வேளாண்மை மற்றும் மண்வள பாதுகாப்பு சமச்சீர் உர பயன்பாடு குறித்து நேரலையில் பங்கேற்றார் பாப்பாரப்பட்டி அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா அவர்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானொலியில் வசந்தம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை,
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள்.
3: ஆடம்பரம் அவசியமா அனாவசியமா? கேள்வியோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. என்னங்க புகழ்மதி, ஏதாவது பட்டிமன்றத்தில் பேச போறீங்களா? நான் கேட்டேன், ஆடம்பரம் அவசியம் என்பது என் கருத்து, உங்கள் கருத்து என்ன? மீண்டும் ஒரு கேள்வி அஸ்திரம் தொடுத்தார். ஒரு பட்டிமன்ற தலைப்போடு வந்து அதில் நடுவராக நீங்களே ஒரு தீர்ப்பையும் சொல்லிவிட்டு என்னிடம் மேல்முறையீடு செய்தால் அதற்கு என்ன அர்த்தம் கேட்டேன். அண்மையில் ஒரு நண்பர் மகளின் திருமணத்திற்கு சென்றிருந்தேன். அவர் வசதியில் நம்மை போல நடுத்தர வர்க்கம்தான். ஆனால் அவர் திருமணத்திற்கு ஆடம்பரமாய் செய்திருந்த செலவுகளை பார்த்து வந்திருந்த எல்லாருமே மலைத்து போனார்கள். என்னங்க இப்படி பணத்தை தண்ணீராய் வாரி இறைத்திருக்கிறீர்கள் என்று நண்பரிடம் கேட்டால், ஒரே மகள் திருமணம், இதை விட்டால் வேறு எந்த விழாவில் நம் தகுதியை அடுத்தவர்களுக்கு வெளிக்காட்ட முடியும், அதனால்தான் தாராளமாய் செலவு செய்துவிட்டேன் என்கிறார் நண்பர். அவர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த மாதிரி விழாக்களில் கொஞ்சம் ஆடம்பரமாய் நடந்து கொண்டால்தான் நமக்கு மற்றவர் மத்தியில் மரியாதை உண்டாகும். என்ன சொல்கிறீர்கள்? நீண்ட உரைக்கு பின் ஒரு கேள்வியை போட்டார் புகழ்மதி. எல்லாம் சரி, இப்போது உங்கள் நண்பருக்கு எவ்வளவு கடன் என்பதை கேட்டீர்களா? நான் கேட்டேனே, கையிலிருந்த 10-15 லட்சம் போக மேலே ஒரு 10 லட்சம் செலவாகிவிட்டதாம், அந்த 10 கடன்தான் என்கிறார் புகழ்மதி. கடன் வாங்கி கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அதற்காக இவ்வளவா? கொஞ்சம் ஆடம்பரத்தை குறைத்திருந்தால் கடனிலிருந்து அவர் தப்பித்திருக்கலாம். போலி கௌரவத்திற்காக ஆடம்பர மோகத்தில் சிக்கி இப்படித்தான் நம்மில் பலர் சின்ன பின்னமாகி சிதைந்து கொண்டிருக்கிறோம். இருப்பிற்கேற்ப வாழ்வது கூட ஆடம்பரம்தான், தேவைக்கேற்ப வாழ்வதுதான் ஆடம்பரமில்லாத தன்மை. ஹென்றி ஃபோர்டு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு முறை லண்டனுக்கு சென்றபோது லண்டனின் மிகப்பெரிய தங்கும் விடுதிக்கு சென்று தங்குவதற்கு அறை கேட்டார். விடுதிக்காரர்களுக்கு ஹென்றி ஃபோர்டை தெரியும். அந்த விடுதியிலேயே மிக ஆடம்பரமான அறையை ஒதுக்கீடு செய்தார்கள். ஃபோர்டு அந்த ஆடம்பர அறை வேண்டாம், நடுத்தரமான அறையே போதும் என்றார். விடுதி வரவேற்பாளர் கேட்டார், ஐயா, நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபர், உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர், அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் நடுத்தர அறையை தேர்வு செய்கிறீர்கள்? ஃபோர்டு சொன்னார், என்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவு செய்வதாக நடுத்தரமான அறையே இருக்கிறது, அதனால் அதுவே போதும், ஆடம்பர அறை வேண்டாம். விடுதி வரவேற்பாளர் சொன்னார், கடந்த மாதம் எங்கள் விடுதிக்கு உங்கள் மகன் வந்திருந்த போது அந்த ஆடம்பர அறையில் தான் தங்கினார், நீங்கள் தான் மறுக்கிறீர்கள். இதற்கு ஹென்றி ஃபோர்டு சொன்ன பதில் அலாதியானது. தம்பி, என் மகன் ஹென்றி ஃபோர்டு என்கிற கோடீஸ்வரனின் மகன்.

0: அதனால் அவன் ஆடம்பர அறையில் தங்கலாம். ஆனால் நானோ ஒரு நடுத்தர வர்க்க தந்தையின் மகன், அதனால் நடுத்தரமான அறையே போதும் என்று. கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் நிலைமை அறிந்து தேவைகளுக்கு ஏற்ப செலவு செய்வதே நம்மை மேலும் கோடீஸ்வரர்கள் ஆக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன்
9: புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவையில் நேர்களே உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற கட்சவேனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வைக்கும்படி உங்களுடைய குரலும் உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளம்புற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்
10: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். திண்டுக்கல் நாகநகர் KMS நகரில் இருந்து VC கணேசன். விருப்பமான பாடல் வனஜா கிரிஜா படத்தில் உன்னை எதிர்பார்த்தேன் என்ற பாடல் வழங்குங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்.

0: சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், கோழின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரி ஓசூர், அகில இந்திய வானொலி நிலையம் தருமபுரி இணைந்து நடத்திய வானொலி வேளாண் பண்ணைப்பள்ளி கோழி வளர்ப்போம் வாழ்வை காப்போம் நிகழ்ச்சியின் நிறைவு விழா மற்றும் ஒரு நாள் விவசாயிகள் பயிற்சி முகாம் நாளை 27ஆம் தேதி புதன்கிழமை ஓசூர் கோழி இன உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இதில் பயிற்சி பெற்ற விவசாயிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்களே உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 40 என்ற கச்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு செய்து அனுப்பிக்கலாம். உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளமுறை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: अप्पा பெருஸ் ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்.
7: வணக்கம் சார், சாமனூர்லிருந்து குருபிரசாத் பேசுறேன். இன்றைய நீங்கள் கேட்ட வேலை மன்னன் படத்திலிருந்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே என்ற பாடல் வேணும் சார். நன்றி சார்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
9: தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். www.tngasa.in என்ற இணையதளம் மூலம் வருகின்ற 29ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதில் சிரமம் எதுவும் இருந்தால் மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை அணுகலாம். 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கையிடங்களுக்கு மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு மாநில கல்லூரி கல்வி ஆணையர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
10: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
11: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
10: இந்த

0: இத்திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: நேரம் 10:26 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய குரல் பதிவோடு இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டு நேர்களே. நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0343-42-24-40-30 என்ற கட்சியின் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய உங்களுடைய குரல் பதிவோடு உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் வளமுற நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
6: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். என்னோட பெயர் தமிழரசி, நான் ஒட்டப்பட்டியிலிருந்து பேசுகிறேன். எனக்கு சிவாஜி படத்திலிருந்து சஹானா பாட்டு போடுங்க. நன்றி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதிற்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதற்கு தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு www.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு இதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட துறையை சேர்ந்த விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் வருகின்ற July 31 இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை இல்ல, அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
7: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 liter இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
6: முன்னப்பின்னா இருந்தாலும் 100% கடலெண்ணெய்.

0: நேரம் 10:35 நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்.
1: வணக்கம். தருமபுரி மாவட்டம் மாக்கனூர் கிராமத்திலிருந்து காளியம்மாள் பேசுறேன். எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் முன்னை மறவாத சாங்.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி இ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: நிரம்பத்து மணி 42 நிமிடம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்
6: வேலு பூசாரிப்பட்டி. எனக்கு பிடித்த பாடல் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து பாட்டு போடுங்க.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
6: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
7: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
8: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
9: சரியான சாய்ஸ், ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
10: அனில் சேமியா நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
11: நேர்கள் இனி கேட்கலாம்
12: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுகப் பெருமாள் அவர்கள், மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமைமிகு 90 ஆண்டு விழா

அவரவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 ஆண்டுகள் வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 ஆண்டுகளாக கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பலமுறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம்,

0: வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்துச் சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒளிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத்தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாலான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன். கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை

0: நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன்தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு RP பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.
2: நேர்கள் கேட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகும் முழுவதும் பறக்குது.
3: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, முக்கனின்னு சொல்லக்கூடிய மாப்பழம் வாழை இதை வச்சுதான் நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது என்ன ரெசிபினா, முக்கனி பாயாசம். வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இது மூன்றையும் வைத்து ஒரு பாயாசம் தான் செய்ய போறோம். வாழைப்பழம் வந்து உடலுக்கு உடனடி ஆற்றலை தரும். பலாப்பழம் நார்ச்சத்து நிறைந்திருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவும்னு சொல்லுவாங்க. மாம்பழம் வைட்டமின் ஏசி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த மூன்று கனிகளையும் வைத்து பாயாசம் செய்யறது எப்படின்னு பாக்கலாமா? இந்த பாயாசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம் ஒன்று, வாழைப்பழம் ஒன்று. நல்ல கனிந்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க, அது சுவையை ரெட்டிப்பாக்கும். பலாப்பழம் ஒரு கப்பு, பால் அரை லிட்டரு, முந்திரி பருப்பு 10, உலர் திராட்சை 5, நெய் தேவையான அளவு. அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டாதானே பாயாசம் வந்து சுவையா இருக்கும். நறுக்கிய பாதாம், பிஸ்தா ஒரு சிறிய கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா ஒன்றும் டேஸ்டா இருக்கும். அதனால நாட்டு சக்கரை வீட்டில் இருந்து எடுத்துக்கோங்க. முதல்ல பாத்திரத்தில் பாலை சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் நல்லா கிளறுங்க. பால் பாதியாக சுன்று

0: குங்காச்சனும் பழங்களை தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் பலாப்பழத்தை மட்டும் கொரகொரப்பாவும் மாம்பழம் வாழைப்பழத்தை மென்மையாக அரைச்சிக்கோங்க. காய்ந்த பால் ஆறுனதும் அரைச்சி வச்ச அந்த பழக்கூழ்களை சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. கடைசியாக இந்த நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நெய்யில் வறுத்து எடுத்தீங்கன்னா அதோட சுவையே இன்னும் கூடுதலாக இருக்கும். கடைசியாக இந்த முந்திரி, உலர் திராட்சை, நறுக்கிய பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பொன்னிறமாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த சேர்த்து வச்ச பழக்கூழ் கூட ருசியான அந்த உலர் திராட்சை அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கலக்குனீங்கன்னா சுவையான முக்கணி பாயாசம் ரெடி. இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர்ச்சியாக சாப்பிட்டாலும் சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த பாயாசம் செய்யறதுக்கு நல்ல பழுத்து இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பழங்களை மட்டுமே பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த பாயாசம் வந்து நிறைய சுவையை கூட்டணும் அப்படின்னா பலாப்பழத்தை கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போதான் வந்து பாயாசம் சாப்பிடும்போது வாயில் கடிப்பட்டு சிறந்த சுவையை தரும். பால் சூடாக இருக்கும்போது பழங்களை சேர்க்கக்கூடாது, ஏன்னா நிறமும் அதோட சுவையும் வந்து வேற மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பழங்களில் இயற்கையான இனிப்பு இருக்கிறதுனால சர்க்கரை அளவு கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். அப்போதான் வந்து நிறைய சுவை இருக்காமல் நார்மலாக இருக்கும். நெய்யை நேரடியாக பாயாசத்தில் சேர்த்துனீங்கன்னா தனித்துவமான ஒரு நறுமணமும் சுவையும் தரும், சுவையையும் தரும். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்டு பெரியவங்க மட்டும் இல்லாத உங்கள் வீட்டு குட்டிஸ் சுட்டிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முக்கணி பாயாசத்தை. இந்த பாயாசம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பாயாசம், நாட்டு சக்கரை சேர்க்கறதுனால கூடுதல் சுவையும் தரக்கூடிய ஒரு பாயாசம்னே சொல்லலாம். அப்புறம் என்ன, இன்னைக்கு ஈவினிங்கே உங்கள் வீட்டில் இந்த முக்கணி பாயாசம்தான் சம்மர் டைம்னாவே இந்த மூன்று பழங்களும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம் இல்லையா, அதனால உங்கள் வீட்டில் இந்த பாயாசத்தை செஞ்சு அசத்துங்க. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பைஸ்வல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைஸ்வல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நிகழ்ச்சியில் இணையம் முதல் தோழி வருக, வணக்கம்.
10: வணக்கம் சார், திருப்பூர் மாவட்டம்.
9: ரோகிணிமா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
10: தாய் மனசு பாட்டுல
9: கேட்டு ரசிப்போம். நன்றி.
11: தொண்டையில தான்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.

0: நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
1: நேச்சர்லேருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்க நிஷா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: தங்க மனசுக்காரங்க படம், மணிக்குயிலி செக்கி டேடி, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. மனுஷமா வழங்கலாம். தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிகுலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
4: அப்பா,
3: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: நிகழ்ச்சி நேயம் நேர் வருக, வணக்கம். பேர் என்னமா? மாதி மாதிமங்கலம். மாதம்மாள், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? சரிம்மா, இதோ கேட்டு ரசிங்கள்.
9: என்னை தொட்டு வந்த சொந்தக்காரி,

0: சொன்ன எல்லாமே கரெக்ட்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
3: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
2: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
3: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
2: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
14: தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: 11:35 இணைந்திருக்கிறோம். பாச பண்பலை, நேச பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நேயர்வர்கள் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. ஏறுவடிக்கு எம் ராஜேஸ்வரிங்க.
0: ராஜேஸ்வரி அம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: என்ன பாடல்மா வேணும் உங்களுக்கு? புதுநெல் புது நாத்துல இருந்து என்ன பாடல்?
1: கருத்து மச்சான்.
0: இதோ

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கா. ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரீமியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

0: தேன் சேர்ந்த பண்பலை தவிட்டாத பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூவே பெண் பூவே நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, யார் இங்கிருந்து?
1: முத்தூர்ல இருந்து மோனிஷா பேசுறேன் சார்.
0: மோனிஷாமா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: ரிக்ஷா மாமா படத்துல இருந்து வயது.
0: இதோ கேட்டு ரசிப்போம். நன்றி.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
4: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
3: அப்படியா?
4: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
0: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட

0: லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சொல்லுங்கம்மா,
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கற்பூர பொம்மை ஒன்று.
0: ஏதோ கேட்டு ரசிங்க. நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர், சிபிஎஸ்இ கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
7: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
8: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
9: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ்.
8: சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
11: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
12: அனில் சோயா சங்க்ஸ்.
14: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
15: ஸ்ரீனி சார், நீங்களா?
14: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
16: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
14: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
17: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
18: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
19: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
20: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
19: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
21: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
22: தொடர்புக்கு 9500848420.
23: அனில் பாஸ்தாவின் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பூவே பெண் பூவே கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். 12:05 காங்கிரத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 12:10 உங்கள் களம், பாரம்பரிய உணவு தின்பண்டங்கள், பி ஜெயக்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 12:50 சூழல் காப்போம், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 காங்கிரத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 1:10 நேர விருப்பம், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம், கோடைகால பசுந்தால் உரம், தக்கை பூண்டு வகை பயன்படுத்தி மகசூலை அதிகப்படுத்துவது குறித்து மற்றும் மண்வளம் ஊட்டச்சத்து அதிகரிப்பு பற்றியும் சென்னை ஊட்டச்சத்து மற்றும் சரிவிகித உணவு நிபுணர் எஸ் மாதங்கி அவர்களின் உரை கேட்கலாம். 2:30 திரை இசை, 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். வாட்ஸ்அப் வழியாக உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் டைப் செய்து அனுப்பி பாடலை கேட்டு ரசிக்கலாம். 4:00 விடைகேடு வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூரலாம். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். ஏழு மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், சென்னை அஞ்சலாக. இன்று அரியலூர் மாவட்ட செய்திகளை அறிந்து கொள்ளலாம். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 வயல்வெளி, சோலார் உலர்தல் மூலம் மதிப்பு கூட்டும் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ஏ லாவண்யா அவர்களுடன் நேர்முகம். உர மேலாண்மை கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி மங்களாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 9:15 ஸ்பாட்லைட். டெல்லி அஞ்சலாக 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று 12:10 சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. பண்பலையோடு இணைந்திருங்கள் நேயர்களே, எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம் தேவை இயக்கணம்.
2: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

0: விற்பனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
2: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: உங்கள் கலம். இன்று புதிய தடம். மண்ணின் மனமும் மரபின் நினைவும் உடலுக்கு ஆரோக்கியமும் தரும் உணவுகள் தான் நம் பாரம்பரிய அரிசியும் பருப்பு வகைகளும். ஒரு காலத்துல நம் முன்னோர்கள் தினமும் சாப்பிட்ட உணவுகள் இன்னைக்கு மீண்டும் நம் வாழ்க்கைக்குள் திரும்பி வந்துட்டு இருக்கு. சிறுதானியங்களோட சேர்ந்து பாரம்பரிய அரிசி வகைகளும் பருப்பு வகைகளும் கொண்டு தயாரிக்கப்படும் உணவு பண்டங்கள், தின்பண்டங்கள் சுவையையும் ஆரோக்கியத்தையும் ஒன்னா தருது. உணவே மருந்து அப்படின்ற பழமொழிக்கு உயிர் கொடுக்கும் இந்த பாரம்பரிய உணவு பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் போறோம். இந்த ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தயாரிச்சு அதை விற்பனையும் செய்து நிறைய பேருக்கு நன்மை செய்துட்டு இருக்க நல்லம்பள்ளி பகுதியை சார்ந்த ஜெயக்குமார் அவர்களுடன் தான் நேர்முகம் கேட்க இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாரம்பரிய உணவு தின்பண்டங்கள். வணக்கம் ஐயா.
5: வணக்கம். இந்த சிறுதானிய தின்பண்டங்கள் செஞ்சிட்டு இருக்கேன்.
4: எத்தனை வருஷமா இது செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: கடந்த 10 வருஷங்களா நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்.
4: 10 வருட அனுபவங்கள். இது வந்து நீங்க ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரி ஆரம்பிச்சீங்க சார்?
5: ஆரம்பத்துல 10 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆக்சுவலா திருமணமாகி குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மரபு தின்பண்டங்கள் செய்ய ஆரம்பிச்சேன். 3-4 வயசுலாம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்கும்போது பெரும்பாலான தின்பண்டங்கள்ல மைதா, சர்க்கரை, நம்மோட அன்றாட வாழ்க்கையில அறிமுகமே இல்லாத நிறமிகளும் சுவையொட்டிகளும் கலந்த தின்பண்டங்கள் தான் நிறைய பார்க்க முடியுது. அப்ப இது எப்படி வாங்கி கொடுக்கறது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வாங்கி கொடுக்கும்போது அந்த தயக்கம் இருந்துட்டே இருந்தது. அதுல இருந்து சோ நாம தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்காக ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சோம். உருண்டைங்க, கடலை உருண்டை, எள்ளுருண்டை, நம்ம பாசிப்பயிர் உருண்டை, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, இதுலாம் முளைக்கட்டி அந்த முளைக்கட்டினதுல இருந்து நெய் கலந்து செய்யற உருண்டைகள் இதை செய்ய ஆரம்பிச்சோம் ஆரம்பத்துல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முறுக்கு, தட்டை, திணையில மைசூர் பாக்கு, இந்த மாதிரி ஒரு 40 குறையாத தின்பண்டங்கள் இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம்.
4: சரிங்க சார். இப்போ நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் எல்லாமே சிறுதானியங்கள்.
5: நம்ம பயன்படுத்துகிற பொருட்களில் சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி வகைகள், நம்ம இந்த பகுதியில் அல்லது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விளையிற மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற பயிர் வகைகள், பச்சைப்பயிறு, கொள்ளுப்பயிறு, கம்பு, இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்.
4: சரிங்க சார். இதை வந்து எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? அதாவது ஒவ்வொரு உணவுப் பொருளுக்குமே ஒரு ஒரு பதம் இருக்கும். இப்போ உருண்டை பிடிக்கிறதாகட்டும், இல்லை அல்வா, இல்லை தட்டை, முறுக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஒரு அளவுகள் இருக்கு, ஒரு ஒரு வகையில செய்வோம் இல்லைங்களா? இது எல்லாமே நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க?
5: ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது கத்துக்கிட்டு வந்து எதையும் ஆரம்பிக்கல. எள்ளுருண்டை, கடலை உருண்டை, இது வந்து நம்ம ரெகுலரா வந்து நம்ம பாரம்பரியமா செஞ்சிட்டு இருந்ததுதான், அதுல இருந்துதான் ஆரம்பிச்சோம். அப்ப ஒவ்வொரு எள்ளுருண்டை, கடலை உருண்டை அதை செய்யும் போது அதை விற்பனைக்குன்னு கொண்டு வரும்போது வேற ஏதாவது ஒரு பொருள் செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ அது முறுக்கு அப்படின்றது நமக்கு ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் முறுக்கு சுடுறதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம தாத்தாவோ பாட்டியோ அம்மா அவங்கெல்லாம் முறுக்கு சுட்டுட்டு தான் இருக்காங்க. அதிலிருந்து அவங்கள கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த முறுக்கு ஏதோ ஒரு அரிசியில் முறுக்கு சுடுறோம், அதுலேருந்து இன்னொரு ரகமான அரிசியில் அது இன்னொரு சுவை வருது. அந்த இன்னொரு சுவை கூட ஒரு முறுக்கில் மிளகு, சீரகம் இதெல்லாம் கலந்து செய்யும்போது இப்படி சுவை வருது. ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி சில செஞ்சுட்டு இருந்த மனிதர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து அவங்களோட அனுபவங்களை கேள்வி, எதுல எந்த அரிசி பயன்படுத்தினா நல்லா இருக்கும், இதை எது கலந்தா நல்லா இருக்கும், அவங்க கிட்ட கேட்டு அதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா நாம நம்மளை வளர்த்துக்கிறோம்.
4: சரிங்க சார். இப்போ நீங்க ஆரம்பிச்ச புதுசுல வந்து நீங்க எடுத்ததுமே கடை அப்படின்ற மாதிரி போனீங்களா, இல்ல பக்கம் இருக்கிறவங்க கேட்டு அதுக்கப்புறம் அந்த கடை மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்தது?
5: இல்ல, நாம இதுவரைக்குமே நான் வந்து ஒரு கடை மாதிரி வச்சு இதை செய்யல. ஆரம்பத்துல வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது, எவ்வளவு செஞ்சா அதை விற்பனை செய்ய முடியும், அந்த அடிப்படையில் கொஞ்சமாக தான் செஞ்சு வைக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ அவங்க வாங்குறவங்களோட எண்ணிக்கை, நம்ம செய்கிற தின்பண்டங்களை விரும்பி வாங்குறவங்களோட எண்ணிக்கை மக்கள் அதிகமாக இருக்கிறனால அவங்களுக்கும் சேர்த்து இப்போ நிறையா செஞ்சிட்ருக்கோம். ஆரம்பத்தில் இப்போ வரைக்குமே கடை வைக்கல, கேட்குறவங்களுக்கு அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம்.
4: சரிங்க சார். இப்போ பொருள் எல்லாமே வந்து நீங்கள் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சார்?
5: பொருள் எல்லாமே பெரும்பான்மையான பொருட்களை வந்து

0: இயற்கை விவசாயிகள் கிட்டேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாரம்பரிய அரிசி தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருந்து பாரம்பரிய அரிசி இப்போ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி உளுந்து, பச்சைப்பயிறு, கொள்ளுப்பயிறு, இது எல்லாமே இந்த மாதிரி பயிறு வகைகளில் சிறப்பு என்னென்னா, இவை எல்லாமே மேட்டு பகுதியில் தான் வளருது, மேட்டு பகுதியில் தான் அதை உற்பத்தி செய்கிறாங்க. அதனால பெரும்பான்மையான பொருட்களுக்கு அவங்க வந்து மருந்து அதிகமாக அப்படியே பயன்படுத்தினாலும் ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்தாமையே நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரியான இயற்கை மீது ஆர்வம் கொண்ட அந்த மக்கள் உற்பத்தி அவங்க கிட்ட இருந்து நாம இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கிக்கிறோம்.
1: சார், இப்போ வந்து இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது கத்துக்கிறதுக்குன்னு யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா?
0: இல்ல, அந்த மாதிரி இதுவரைக்கும் நாம இன்னும் ஆரம்பிக்கல. அப்ப ஒரு 20 பேர் 30 பேர் அப்படி கேட்கும் போது நாம அதை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணலாம், நம்ம நேரத்தை பொறுத்து.
1: சரிங்க சார், இப்போ நம்ம கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குங்க சார்?
0: நம்ம கிட்ட முறுக்கு வகைகள்ல ஒரு 9 வகை இப்ப பண்ணிட்டு இருக்கோம், ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறது. அப்பப்ப ஒரு முறுக்கு வகைகள் இதுதான் பண்றோம். இப்ப மாப்பிள்ளை சம்பாவில் ஏதோ ஒரு தட்டை செய்கிறேன்னா அதுவே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். சில நேரங்களில் அதை அறுபதாங்குருவை மாற்றிக்குவேன், பூங்கார் மாற்றிக்குவேன், அந்த மாதிரியான இதில் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இனிப்பு வகைகளில் நம்ம கருப்பு கோணி அரிசியில் அல்வா, திணையில் மைசூர் பாக்கு, கடலை உருண்டை, எள்ளுருண்டை, நம்ம முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, கொள்ளுப்பயிறு, கம்பு, கேழ்வரகு, இதெல்லாம் முளைக்கட்டி வச்சுட்டு அதில் உருண்டைகள் செய்கிறோம். இந்த மாதிரியான ஒரு 10 உருண்டைகள் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் சாதத்தில் கருவேப்பிலை சாதப்பொடி, பிரண்டை சாதப்பொடி, முடக்கற்றான் சாதப்பொடி, இந்த மாதிரியான சாதப்பொடிகள் ஒரு 5 வகை பண்ணிகிட்ருக்கோம். ஏறக்குறைய ஒரு 40 வகையான பொருட்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
1: இப்போ நீங்க செய்யும் போது என்ன அளவுகள் செய்வீங்க?
0: பொதுவா நமக்கு வந்து இப்போ ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம செஞ்சுக்கிறோம். டோட்டலா 1 மாதத்துக்கான நம்ம முறுக்கு இந்த மாதிரியான பொருட்களோட லைஃப் டைம் வந்து ஒரு 10 நாள் 12 நாள் அவ்வளவுதான் வச்சுக்க முடியும். அதனால ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரத்துக்கும் எவ்வளவு தேவைப்படும், மக்கள் எவ்வளவு ஆர்டர் கேட்கறாங்க, அது இல்லாம எவ்வளவு சேல் பண்ண முடியும், அந்த அடிப்படையில வந்து ஒரு ஒவ்வொரு பொருளுமே ஒரு 3 கிலோ அல்லது 4 கிலோ ஆர்டர் வர பட்சத்துல அவங்க எவ்வளவு ஆர்டர் கொடுக்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நம்ம பண்ணிக்கிறோம்.
1: சரிங்க சார், இப்போ இந்த உணவுகள் மேல மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு, உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டி வாங்குறாங்க?
0: இல்லை, இப்போ இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் மேலே மக்களுக்கு கூடுதலான விழிப்புணர்வு வந்திருக்கு. கடந்த 8 வருஷங்களுக்கு முன்னாடி தர்மபுரியில் தமிழர் மரபு சந்தைன்னு ஒன்று ஆரம்பித்தோம், எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்து. ஸோ அந்த தமிழர் மரபு சந்தை மூலமாக இங்கே ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை விற்பனை பண்ணிட்டுருக்கோம். காலையில் 6 மணியிலேருந்து தொடங்கி சாயந்தரம் 4 மணி வரைக்குமே தமிழர் மரபு சந்தையில் இந்த பொருட்கள் எல்லாமே விற்பனை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்கள் செய்கிறவங்க, இயற்கை விலை பொருட்கள் சேரவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க கடை வச்சிட்டு இருக்கோம். கடந்த 8 வருஷமா ஒவ்வொரு நாளுமே அந்த சந்தையோட வளர்ச்சின்றது வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. மக்கள் கூடுதலா மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால பார்க்கும்போது நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு இதை பத்தி.
1: சரிங்க சார், இப்போ வந்து இதற்கான அடிப்படை செலவு அப்படின்றது எவ்வளோ தேவைப்படுதுங்க சார்?
0: நீங்கள் அடிப்படை செலவுன்ற ஆரம்பத்தில் ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் எவ்வளோ முதல்ல எந்த மாதிரி எந்த அளவுக்கு எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்க அப்படின்றது பொறுத்து. நான் ஆரம்பித்தது அடிப்படை செலவுனா அதிகபட்சம் ஒரு ஸ்டவ்வு, ஒரு சின்ன பாண்டில், இப்போ இருக்கிற பொருட்களுக்கு மேலே நான் செலவு பண்ணதுன்னா அதிகபட்சம் ஒரு 1000 ரூபாய் இதுக்காக செலவு பண்ணிருப்போம். அந்த 1000 ரூபாயிலிருந்தே ஆரம்பிச்சது தான்.
1: கண்டிப்பாக நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாமே எடுத்ததுமே நல்லா வந்திருக்காது. இது எத்தனை முறை முயற்சி செய்து நீங்க ஒன்னொன்னையும் வந்து கொண்டு வந்திருக்கீங்க?
0: இல்ல, இது இப்ப முறுக்கு நாம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான ஒரு பக்குவம் பதம் இருக்குது. சோ அதுல வந்து தவறு, சில இதுல ரொம்ப ஹார்டா போயிடும், சில இது ரொம்ப முறுவலா அல்லது உடைஞ்சிடும், இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 2-3 முறை அதை செஞ்சா அதை சரி பண்ணிக்க முடியும். கடலை உருண்டை, எள்ளுருண்டை, இந்த மாதிரி உருண்டை வகைகள் வந்து நம்ம அது வந்து கெட்டு போகாது, அதை பயன்படுத்த முடியாத மாதிரி போகாது. நம்ம ஓரளவுக்கு டேஸ்டா இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் குறையும் சில பொருட்கள் சேர்த்ததுனால. சில பொருட்கள் இப்ப வெள்ளம் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க, வெள்ளம் கொஞ்சம் அதிகமாக
1: சரிங்க சார், இப்போ வந்து உங்களுக்கு, அதாவது இந்த தொழிலில் உங்களுக்கு நஷ்டம்னு ஏதாவது ஏற்பட்டிருக்கு? அதாவது நான் இவ்வளோ செஞ்சேன், இது ஒரு உணவுப் பொருள், இவ்வளோ செஞ்சேன், அது வந்து விற்காம அப்படியே நின்று எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகியிருக்கு, அந்த மாதிரி ஏதாவது?
0: எல்லா தொழிலுமே வந்து நஷ்டமே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உணவுப் பொருள் வந்து ஒரு வாரத்திலிருந்து 10 நாளைக்குள்ள அதை விற்பனை பண்ணணும். சில நேரங்களில் இந்த ஏதோ ஒரு கடைக்காக நம்ம வெளியில் ஒரு கடையில் ஸ்டால் போடுறதுக்காக போயிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம கூடுதலா கொஞ்சம் உற்பத்தி பண்ணிட்டு போவோம். ஒரு 50 கிலோ 60 கிலோ அந்த மாதிரி உற்பத்தி பண்ண, அங்க சில நேரங்கள்ல 20 கிலோ மட்டுமே சேலா இருக்கும், மத்த 30 கிலோ நமக்கு அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள விற்க முடியாம போயிருக்கலாம். அந்த மாதிரி சில நேரங்கள்ல நடந்திருக்கு. ஆனா அது பெரிய அளவுல

0: பாதிப்பா இல்லை. அந்த மாதிரி நடந்திருக்கு, அது எல்லா தொழிலுமே இந்த
1: மாதிரியான நடக்கும். சரிங்க சார், இப்போ நம்ம தர்மபுரியிலே பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டு பொருட்கள் செஞ்சு நம்ம தர்மபுரி வணிக வளாகமில் ஒரு ஷாப்பை வந்து கவர்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெளியில் நடக்கிற ஃபங்க்ஷன் அரசாங்க விழாக்களுக்கு அவங்க கடை போடுறதுக்காக அழைக்கப்பட்டு அந்த மாதிரி நம்ம போயிருக்கோமாங்க சார்.
0: நம்ம அழைப்பின் பேரில் அந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அந்த இடத்துல கூட சிறுதானிய விழா நடக்கும்போது ஒரு முறை ஸ்டால் போட்டிருக்கோம். அது எல்லா நேரங்களிலும் நமக்கு பெரும்பாலும் அது

0: இருக்குமாங்க சார்?
1: நம்ம அழைப்பின் பேரில் அந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அந்த இடத்துல கூட சிறுதானிய விழா நடக்கும்போது ஒரு முறை ஸ்டால் போட்டிருக்கோம். அது எல்லா நேரங்களிலும் நமக்கு பெரும்பாலும் அது மகளிர் சங்கம் குழுக்கள் இப்படி மூலமாக இருக்கிறது தான் அதிகமான அழைப்பு அவங்களுக்கு தான் வந்துட்டுருக்கு. தனிப்பட்ட முறையில் செய்யும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அங்கே ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
0: சரிங்க சார்.
1: அதனால் அப்படியே சப்போஸ் அழைப்புகள் இருக்குன்னு போது அங்கே நம்ம ஸ்டால் போடுவோம்.
0: இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு FSSI சர்டிஃபிகேட்
1: வாங்கியிருக்கோம்.
0: இப்போ அது எப்படி வாங்கினீங்க?
1: எல்லா மாவட்டங்களிலுமே FSSI ஆஃபீஸ்னு இருக்குது, அதுக்கான ஆஃபீஸஸ் இருப்பாங்க. அவங்க மூலமாக அணுகி அல்லது நெட்டில் கூட நம்ம அப்ளை பண்ணும்போது அதை நீங்கள் FSSI சர்டிஃபிகேட் வாங்கிக்க முடியும்.
0: இப்போ அதுக்கு செலவுன்றது எவ்வளோ ஆகுது?
1: அது செலவுன்றது ஆரம்பத்தில் வந்து நமக்கு 100 ரூபாய் அந்த செலவு தான் ஆகுது. இப்போ அது கொஞ்சமாக மாறி இருக்கு, 100 ரூபாய் செலவாகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 10-20 இந்த மாதிரி ஆகும், அவ்வளோதான். அதுக்கு இப்போ அதிகமான செலவுகள் இல்லை.
0: இப்போ அந்த FSSI சர்டிஃபிகேட்ன்றது நம்மளை மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாங்க சார்?
1: நிச்சயமாக அது முக்கியமான என்னென்னா, நான் வந்து ஒரு சிறு தொழில் செய்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் அரசோட நமக்கு தொடர்பு இருக்கிறதுக்கான ஒரு கருவியாக அது இருக்குது. இப்போ அந்த சிறு தொழில் செய்கிறது அரசுக்கு தெரியணும்னா அதன் மூலமாக லோன் வாங்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அரசுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயமா இந்த FSSI இருக்கிறதா நான் நினைக்கிறேன்.
0: சரிங்க சார். நீங்கள் செய்கிறதுலையே உங்களுக்கு அதாவது ரொம்ப ஃபேவரட், இது வந்து எனக்கு பிடிச்ச, நான் செய்கிற பொருள்
1: ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு முறுக்குக்கு பயன்படுத்துறேன். இப்ப கள்ளிமடையான் பூண்டு முறுக்கு அப்படின்னா, கள்ளிமடையான் அரிசியில வேற பொருள் செய்யறது இல்லை, அந்த முறுக்கு பூண்டு கலந்து அந்த மாதிரி முறுக்கு செய்வேன். அதே மாதிரி தூயமல்லி அரிசியில மிளகு கலந்து மிளகு முறுக்கு அப்படி செய்வேன். தங்கச்சம்பா அரிசி தேங்காய்பால் கலந்து தேங்காய்பால் முறுக்கு, திணை முறுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அதிகமா ஒரே பொருளை ரெண்டு அல்லது அது ரெண்டு பொருள் பண்ண, ஒரு பொருள் ரெண்டு பொருள் ஒரு அரிசியில், மற்றபடி ஒரே அரிசியில் எல்லா பொருளும் பண்ணுறது இல்லை. எனக்கு பிடிச்சது அல்லது மக்கள் அதிகமாக விரும்புறது ரெண்டு பொருள் இருக்கு. சின்ன வெங்காயம் முறுக்கு, ஆத்தூர்க்குச்சிரி அரிசியில் செய்கிற சின்ன வெங்காயம் முறுக்கு, கள்ளிமடையான அரிசியில் செய்கிற பூண்டு முறுக்கு, இது ரெண்டுமே. இப்போ கள்ளிமடையான அரிசி, கள்ளிமடையான அரிசி என்னென்னா பெரம்பலூர் மாவட்டங்களில் சில இயற்கை விவசாயிகள் கிட்டேருந்து அது செய்கிறாங்க. அதிகமாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகமாக அது கிடைக்கிறது இல்லை, எல்லா இடங்களிலும் கள்ளிமடை அரிசி. அந்த அரிசி என்னென்னா ஏற்கனவே நமக்கு இட்லி அரிசி மாதிரி இருக்கும். கள்ளிமடையான அரிசியில் உளுந்து கால ஒரு கிலோவை போட்டால் 300 கிராம் வரைக்கும் உளுந்து கலந்துக்கலாம். அதை மாவு அரைச்சி உளுந்து கலந்து கூட நமக்கு வந்து உப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு 30 கிராம் உப்பு, காரம் வந்து நம்ம காரம் அதிகமாக விரும்புகிறோம்னா ஒரு 10-15 கிராம் வரைக்கும், அவங்கவுங்க அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரம் 15 கிராம் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு முறுக்கு நல்லா மாவு பதத்தில் பிசைஞ்சி போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சூடாகிடவும் கூடாது. ரொம்ப அதிகமாக சூடாயிட்டா உங்களுக்கு முறுக்கு போடும்போதே அதை தீயறதுக்கும் அல்லது ரொம்ப மொறுமொறுப்பு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சூடு வந்து ஓரளவுக்கு அதுக்கான பதம் நீங்க ஒரு முறை ரெண்டு முறை போட்டு எடுக்கும்போது தான் அது தெரிஞ்சுக்கணும், இந்த அளவு தான் அப்படின்ட்டு எதுவும் சரியா சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆத்தூர்க்குச்சிடி அரிசியில சின்ன வெங்காயம் கலந்து போட்டுருக்கேன். இப்ப ஆத்தூர்க்குச்சிடி ஒரு கிலோ போடுறீங்க அப்படின்னு சொன்னா சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கிலோ கூட பொட்டுக்கல்ல மாவு கலந்துக்கிறோம். பொட்டுக்கல்ல மாவு சுவைக்காக எல்லா முறுக்கு வகைகளுமே நம்ம எள்ளு கலந்துக்கிறோம், கொஞ்சம் வெள்ளை எள் கலந்து அது சுவைக்காக ஒரு ஃபிளேவருக்காக கலந்துக்கிறோம். இதை பிசைஞ்சு இது வந்து அந்த முறுக்கு குழல்ல புழிஞ்சு விட்டுக்கிறோம். புழிஞ்சு விட்டுட்டு இதை செய்யறோம்.
0: சரிங்க சார். காரம் சொன்னீங்க, ஒரு இனிப்பு ரெசிபியும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு, அதாவது டக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி சொல்லுங்க.
1: ஆமாம், இனிப்பு ரெசிபி உடனே செய்கிற மாதிரி தான். கடலை உருண்டை எள்ளுருண்டை வந்து நாம எள்ளுருண்டை வந்து இப்போ அது இடிக்கிறது வந்து அது சிரமமானதாக இருக்கு. ஏன்னா
0: ஆனால் எள்ளுருண்டை பார்த்தீங்கன்னா ஆரிமாவில் அடை சுட்டு செய்வாங்க. இப்போ ஆரிமாவை அப்படியே வறுத்து
1: இல்லை, நாமளும் அப்படி தான் செய்கிறோம், அடை சுட்டு. அதே இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி செஞ்சாங்களோ முடிஞ்ச வரைக்கும் கடினமானதாக இருந்தாலும் அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். வறுத்து எனக்கு அந்த டேஸ்டே சரியாக இருக்கனால நான் அப்படி தான் செய்கிறேன். எள்ளு நல்லா வறுத்துக்கோங்க, ஓரளவுக்கு அது தீர மாதிரியே இருக்கக்கூடாது, வறுபடாமையே இருக்கக்கூடாது. அதை நீங்கள் சாப்பிட்டு ஓரளவுக்கு மென்று சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும், தீஞ்ச டேஸ்ட் வந்துடக்கூடாது. எள்ளு வறுத்துக்கணும், அதுக்கப்புறம் மாவு கொஞ்சம் எடுத்து அடை சுட்டுக்கலாம். ரெண்டுமே கலந்து அதுக்கு தேவையான வெல்லம் கலந்து மூணையும் போட்டு இடிச்சிட்டு ஒரு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பதம் வரும், அதாவது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான பதம் வரும். நீங்கள் மாவாக அப்படியே போட்டீங்கன்னா அதுவும் அந்த டேஸ்ட்டுக்கும். அப்போ அதில் வந்து உங்களுக்கு எள்ளுருண்டை பிடிக்கும்போது நீங்கள் அடை சுட்டு போட்டிங்கன்னா அந்த அடை உங்களுக்கு தனியாக தெரியும். எல்லா அடையும் வந்து இடிக்கும்போது எல்லா அடையும் ரொம்ப நைஸாக மஞ்சிடாது, ஒரு சில அடைங்க வந்து அப்படியே இருக்கும், அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் மாவா கூட செய்யும்போது அது வேறு மாதிரி ஒரு

0: டேஸ்ட் வரும், பட் இந்த டேஸ்ட்
1: வராது.
0: எனக்கு வரதில்லை. அவ்வளோதான். எள்ளு, கேழ்வரகடை, வெல்லம், இந்த மூணு தான் வந்து இடுப்பொருள். அதை போட்டு இடிக்கிறது மட்டும். அதே மாதிரி வேர்க்கடலை உருண்டைக்கு வேர்க்கடலை, நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் போட்டுக்கலாம். கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுக்காக அல்லது எல்லா பொருளையுமே இனிப்பு சாப்பிடும்போது நம்ம சுக்கு ஏலக்காய் இந்த மாதிரி கலந்துக்குவோம். அப்போ ஏலக்காய் கொஞ்சம் கலந்துக்கிறேன் வேர்க்கடலையில்.
1: சரிங்க சார். இப்போ இதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது, அதாவது நீங்கள் ஆள் வச்சு செய்கிறீங்களா இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கவங்களே செய்கிறீங்களா?
0: ஆரம்பத்தில் கடந்த ஒரு 3 வருடங்களாக வந்து குறைவாக தான் பண்ணிகிட்ருந்தோம். நானும் என்னோடய மனைவி அவங்க தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேண்டி இருக்குன்றதுனால ஒருத்தர் ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் சமயத்தில் இன்னொருத்தரும் ரெண்டு பேருமே வச்சுட்டு நம்ம செஞ்சிட்ருக்கோம். கூடுதலாக மனைவி குழந்தைங்களும் உதவி பண்ணுறாங்க.
1: சார், இப்போ வந்து குழந்தைகளுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, எந்த அளவுக்கு அதுக்கான முயற்சிகள் இது பண்ணுறீங்களாங்க சார்?
0: இல்லை, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் செஞ்சுருக்கோம்னா பெரிய அளவில் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகள் இன்னும் சரியாக பண்ணல தான் அப்படின்னு சொல்ல முடியும்.
1: இல்லை ஏன்னா நீங்கள் ஷாப்பே வந்து இன்னும் வைக்கலை, மரபு சந்தையில் கடை போடுறதோட சரின்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு ஷாப்புக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம்ல, ஒரு கடையாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது நிறைய பேருக்கும் ஒரு நல்ல பொருளை கொடுத்த மாதிரியும் இருக்கும், தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும்.
0: இல்லை, இப்போ ஷாப் வைக்கும்போது தொடர்ச்சியாக இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னா பொருளாதார பிரச்சனை. ஒரு கடை அதுவும் இல்லாமல் நார்மலான எல்லா தின்பண்டங்கள் வந்து எல்லா ஊர்லேயும் கடைகள் நிறையவே இருக்குது. அந்த தின்பண்டங்களோட விலையை கம்பேர் பண்ணும்போது இல்லது மரபரிசி அல்லது கடலை எண்ணெயில் செய்கிற இந்த தின்பண்டங்களோட உற்பத்தி செலவு கணக்கெடுக்கும் போதே இது ரொம்பவும் கூடுதலாக இருக்குது. அப்போ விலை அதிகமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான ஒரு கடை என்பது நார்மலாக ஒரு பலகார கடை, அங்கே இது வச்சுட்டா அந்த இடத்துக்கு மக்கள் வரமாட்டாங்க, அதுக்கான டெக்கரேஷன் செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கே வந்து ரொம்ப கூடுதலான அந்த கடையோட வாடகை அதுவும் இல்லாமல் அட்வான்ஸ் அதுக்கான டெக்கரேஷன் பண்ணுறதே ரொம்ப கூடுதலாக இருக்குது. இப்போ அதுக்கான பொருளாதார சூழல் காரணமாக, இதுக்கான அதிகப்படியான ரீசன் வந்து பொருளாதார சூழல் காரணமாக கடை வைக்க முடியல. மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான முயற்சிகள் சொல்ல முடியாது, வியாபாரத்தை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சி. சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான நகரங்களில் மரபு திருவிழா, உணவு திருவிழா நடந்துட்டே இருக்கு. கடந்த 8 வருடங்களாக அது கூடுதலாக அங்கங்க நடந்துட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இடங்கள்ல கடைகள் போட்டிருக்கேன். சென்னையில் நிறைய இடங்கள்ல வள்ளுவம் ஆர்கானிக் ஷாப் அப்படின்னு, வள்ளுவம் மரபு சந்தை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. தாம்பரத்தில் அவங்க 2-3 இடங்களில் சென்னையில் நடத்திட்டுருக்காங்க. அங்கே ஒரு 2 வருஷம் பக்கம் தொடர்ச்சியாக மாதத்தில் 1 நாள் நடக்கும், அங்கே கடைகள் போட்டுட்ருக்கோம். வேறு நண்பர்கள் மூலம், அதன் மூலமாக கிடைச்ச நண்பர்களுக்கு கொரியர் பண்ணிகிட்ருக்கோம் நாம்.
1: சரிங்க சார். அதுதான் இப்போ வந்து சமூக வலைதளங்கள்ன்றது வந்து ஒரு சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக அது அமைஞ்சிட்ருக்கு. நீங்கள் அதில் ஏதாவது முயற்சி பண்ணலாம்ல?
0: நான் இதை தொடர்ச்சியாக அதில் சமூக வலைதளங்களில் ஏதாவது பதிவிடணும், தொடர்ச்சியாக அதன் மூலமாக இந்த வியாபாரத்தை பெருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் அதில் தீவிரமாக இன்னும் அதை செய்யலை. ஆனால் செய்ய ஆரம்பிக்கணும் முயற்சி பண்ணி.
1: ஆனால் இதெல்லாம் ஃபியூச்சரில் உங்களுக்கு பிளான் இருக்குது?
0: பிளான் இருக்குது, முயற்சி பண்ணிட்டுருக்கேன்
1: சார். இப்போ வந்து இதை பற்றி ஏதாவது டவுட்டோ இல்லை எங்களுக்கும் இந்த மாதிரியான பொருட்கள் வேணும், உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்கள் தொலைபேசி எண்கள் சொன்னீங்கன்னா?
0: என்னோட தொலைபேசி எண் 999-4169-198, 999-4169-198. இந்த நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னோடய பெயர் எஸ்ஜே ஆதிரன், மரபு தின்பண்டங்கள்.
1: சரிங்க சார். இப்போ வந்து நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேணும், நிறைய பாரம்பரிய அரிசிகளில் ஒரு முறுக்கு, தட்டை, அப்புறம் கருப்பு கவுனியில் அல்வா, இந்த மாதிரி நிறைய உருண்டைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. வேணுன்றவங்க இந்த எண்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான உங்களுக்கான தகவல் ப்ளஸ் அந்த உணவுப் பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார்.
0: இதனால் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது வந்து, இப்போ நார்மலாக கடைகளில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரைக்குமே அதாவது 10 வருஷத்துக்கும் முன்னாடி இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மரபு தின்பண்டங்கள் செய்கிறது வந்து அதிகமாக இருக்குது, நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை பார்க்கும்போது பெரும்பான்மையான கடைகளில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, அல்லது நான் என் குழந்தை கடை சின்ன வயசில் கூட்டிகிட்டு போகும்போது அந்த கடையில் என்னென்ன மாதிரியான பொருட்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால், பிஸ்கட்டு, பன்னு, அப்புறமா சில போட்டி, இந்த மாதிரியான வகைகள் இருக்கும், சாக்லேட்டு. இப்போ நாம்

0: இதில் பிஸ்கட்டு பன்னு இது வந்து பேக்கரிஸ்னு எல்லா இடத்துலையும் பேக்கரிங் இருந்தது. அப்போ அந்த பேக்கரியில் இருக்கிற அதில் பிஸ்கட் பன்னு இதெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்னா கோதுமை மைதா பெரும்பான்மையாக இதுதான் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கோதுமை வந்து எங்கேயுமே வளரலை. அதாவது கோதுமை வந்து நல்ல உணவா நல்ல உணவு இல்லையா, அதில் கோதுமை நல்ல உணவு தான். இங்கே அரிசி உற்பத்தி பண்ணுற மாதிரி வட இந்தியர்கள் கோதுமையை உற்பத்தி பண்ணுறாங்க, அது நல்ல உணவு தான். ஆனால் கோதுமை இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. குறைஞ்சபட்சம் கோதுமை இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான் வரணும். இப்போ கோதுமை மட்டுமே பயன்படுத்தினா இங்கே நிலப்பரப்புகளில் தமிழ்நாட்டோட நிலப்பரப்புன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே எப்போவுமே விவசாயம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ தின்பண்டங்களுக்கு நாம் அதிகப்படியான பொருட்கள் வேறு மாநிலங்கள்லேருந்து அல்லது தொலைதூரங்கள்லேருந்து வர தின்பண்டங்கள் தான் பயன்படுத்துவோன்னா நாம் ஏன் இங்கே இருக்கிற நிலப்பரப்பு இருக்கு இல்லையா அதில் விவசாயம் நாம் வேறு என்ன பண்ண போகிறோம், வெறும் உணவுக்கான அரிசி உணவுக்கான அரிசி மட்டும்தான் விவசாயம் பண்ணணுமா? இப்போ மெயினாக எனக்கு இந்த தாட்டில் இருந்து தான் இந்த வியாபாரம் அல்லது இதை செய்யணுன்றதே உருவாகுது. அப்போ இந்த நிலப்பரப்பை இந்த நிலப்பரப்பில் உற்பத்தி ஆகிற அரிசி பச்சைப்பயிறு தண்ணிக்கொட்டை இந்த வேர்க்கடலை இதையெல்லாம் பயன்படுத்தி இதை பயன்படுத்தல் ரொம்ப குறைவாக ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம பயன்படுத்தினாலும் அது ரொம்ப குறைவாகவும் கூடுதலாக இந்த நிலப்பரப்பில் இருக்கிற பொருட்களை பயன்படுத்தும்ன்ற அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம்.
1: சரிங்க சார். சார் இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு அரிசியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயற்கை விவசாயிகள்கிட்டருந்து தேடி தேடி வாங்குறது சொன்னீங்க. நீங்கள் சொன்ன அரிசி பெயர்களில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமே இருக்குது. அதெல்லாம் அரிசி இருக்குது, இந்த மாதிரியான அரிசிகள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
0: இல்லை, நாம் வந்து அதிர்ஷ்டவசமாக நம்மாழ்வாரோட வாழ்ந்த காலங்களில் நம்ம வாழ்ந்தோன்றதுனால அவர் செஞ்ச தமிழகம் முழுக்க அவர் செஞ்ச செயல்பாடுகள் இந்த இயற்கை விவசாயத்தில் அவரோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப அபரிபந்தமானது. அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு அவரால் கிடைச்சதுன்னு தான் சொல்ல முடியும். இந்த நிறைய இயற்கை விவசாயிகள் இருந்தாலும் நம்மாழ்வாரை ஓரளவுக்கு தெரியும்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த இயற்கை விவசாயத்தில் தமிழ்நாட்டில் என்னென்ன அரிசி வகைகள் வளருதுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இங்கே நமக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது எல்லா இடங்களுக்கும் போயிருக்கார் அவர், தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் அவர் போகலை அப்படின்னு ஒரு இதுவே இருக்கும். அந்தளவுக்கு அவர் பயணம் செஞ்சுருக்காரு, அந்தளவுக்கு அவர் செயல் செஞ்சுருக்காரு.
1: சரிங்க சார். சார் எங்களுக்காக கருப்பு கவுனியில் அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லுங்களா.
0: கருப்பு கவுனி அல்வா, இப்போ கருப்பு கவுனி அரிசி அதில் தேவையான பொருட்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி, தேங்காய் பால், அப்புறமா பனைவெல்லம், தேங்காய் எண்ணெய், இந்த 4 பொருள் தான். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறோம், ஏலக்காய் அது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக அது போட்டுக்கிறோம். இந்த 4 தான். ஃபஸ்ட்டு கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா அரைச்சிக்கணும், நைஸாக, அதாவது ரொம்ப திப்பி இல்லாமல் நைஸாக அரைச்சி நல்லா பால் எடுத்துக்கணும். அதை ஏறக்குறைய பால் எடுக்கிற மாதிரி அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் கலந்துக்கணும். தேங்காய் பால் கலந்து நார்மலாக என்ன அல்வா செய்கிறதுக்கான என்ன ப்ரொசீஜரோ சேம் அதே தான். இப்போ மைதா மாவுலையும் அல்வா செய்கிறதுக்கான அதுக்கான செயல்பாடு வந்து அதே ஒரே மாதிரியானதாக இருக்குது. அதில் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டும்போது அப்போ அடிப்பிடிக்கும்போது என்ன போட்டிடும் தேங்காய் எண்ணெய், அதை அடி பிடிக்காமல் இருக்கிறது எண்ணெய் பிடிச்சி கிண்டிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அது வந்து எண்ணெய் செழிச்சு வரும். நீங்கள் எண்ணெய் ஊற்ற ஊற்ற சூடாக சூடாக கிண்டிகிட்டே இருக்கும்போது எண்ணெய் செழிச்சு வரும். பாத்திரத்தில் அந்த அல்வா வந்து ஒட்டாமல் இருக்கும், ஒட்டாமல், அதுதான் பதம். அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட முந்திரி, உங்களுக்கு தேவையானது முந்திரி, திராட்சை, பாதாம், நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். கூடுதலாக ஏலக்காய் வந்து அந்த வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம்.
1: சரிங்க சார். சார் இப்போ இதை கேட்டுட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம், எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா நாங்கள் வரட்டுமான்ட்டு, சொல்லி கொடுக்குறதுக்கு ஐடியா இருக்குதுன்னு சொன்னீங்க. கேட்குறவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்.
0: செய்யலாங்க மேம்,
1: கண்டிப்பாக. ஏன்னா இந்த பண்பலை சார்பாக நாங்கள் அதை கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் போய் சேர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும், உதவியாகவும் இருக்கும். சரிங்க சார். இவ்வளோ நேரம் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது இந்த இளைஞர்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்க பெற்றோருக்கோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள்.
0: உணவு அப்படிங்கிறது, உணவு பற்றின விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஆனால் போதுமான அளவு உணவு பற்றின விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். உணவுங்கிறது வெறுமனே நம்ம உடலை பசிக்கான தீக்கிறதுக்காக மட்டுமே இல்லை. இப்போ உணவு சார்ந்து நம்ம ஒரு நாம் பயன்படுத்துகிற உணவு அது எங்கே விளையுது, அப்போ அந்த உணவு இந்த இடத்துல விளையலனா அந்த இடத்துல, உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக இப்போ நெல் வந்து நம்ம பயன்படுத்தலை, அது வெளியில இருந்து தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நெல் போடுற ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த இடம் அப்படியே சும்மா விட மாட்டாங்க, ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவாங்க. அதாவது இந்த நிலப்பரப்பை உணவுக்கானதாக பயன்படுத்திட்டு மற்ற

0: அதுதான் அதுக்கப்புறமா நமக்கு தேவையான தின்பண்டங்களும் உணவுப் பொருட்களும் செஞ்சு அதுக்கப்புறமா தான் நாம்
1: மற்ற
0: அல்லது
1: விஷயங்களுக்கு
0: இண்டஸ்ட்ரியிலோ அல்லது மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தணும். ஆனால் இப்போ வந்து சரியான போதிய ஊட்டச்சத்து இல்லாத ஊட்டச்சத்து உணவு பற்றாக்குறையில் இருக்கிற மனிதர்கள் இங்கே தொடர்ச்சியாக இப்போ அது அதிகமாயிட்டே இருக்குது. இப்போ ஏன் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால், ஒன்று நாம் நமக்கு தேவையான உணவு இங்கே பாரம்பரியமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்த உணவு நம்ம பயன்படுத்துறது குறைச்சிட்டோம். அதுக்கு பதிலாக பீஸா, ரவை இந்த மாதிரியான உணவுப் பொருட்களே பயன்படுத்துகிறோம். எப்போவுமே அந்த நிலத்துக்கான இயற்கையில் என்ன நடக்குதுன்னா, அந்த நிலத்துக்கான அந்த நிலத்தில் வாழ்கிற உயிரினங்கள், நான் மனிதர்கள் மட்டுமே இல்லை எல்லா உயிரினங்களுக்கான உணவும் அந்த நிலத்தில் வளர்க்கப்படுது, அந்த நிலத்தில் உருவாகுது. அதை நம்ம உணவுக்காக அதிகமாக பயன்படுத்துறது தான் சரி. இதை குறைவாகவும் வெளியிலேருந்து வர உணவுகளை அதிகமாக பயன்படுத்துறது சரியான அணுகுமுறை.
1: சரி சார், நம்மக்கிட்ட இருக்க என்ன இருக்கோ அதை தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா? சரிங்க சார், ரொம்ப அழகாக இவ்வளோ நேரம் எங்களுக்காக நிறைய தகவல் சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் மக்களுக்காக நிறைய நல்ல உணவுப் பொருட்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இந்த அதாவது இந்த பணி வந்து இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், இன்னும் பெரிய உயரத்தை அடையணும்னு சொல்லி தர்மபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துறோங்க சார். நன்றிங்க சார்.
0: நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
1: நன்றிங்க சார். வயிறு நிறைய சாப்பிடுவது மட்டும் உணவல்ல, உடலுக்கு நலம் தருவதும் தான் உண்மையான உணவு. நம் பாரம்பரிய அரிசி வகைகளும் பருப்பு வகைகளும் தானிய வகைகளும் சும்மா ஒரு பழைய நினைவல்ல, அது நம் ஆரோக்கியத்தின் அடையாளம். நம் விவசாயத்தின் பெருமை, நம் பாரம்பரியத்தின் உயிர். இன்றைய தலைமுறை மீண்டும் இந்த உணவுகளை நோக்கி திரும்புவது எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒன்றுதான். பழமையை பாதுகாப்போம், பாரம்பரிய உணவுகளை பரப்புவோம், ஆரோக்கியமான நாளையை உருவாக்குவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பாரம்பரிய உணவு தின்பண்டங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றார் நல்லம்பள்ளி பகுதியைச் சார்ந்த பி ஜெயக்குமார் அவர்கள். நிறைவு பெற்றது உங்கள் கலம்.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
8: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டி

0: குறிப்பிட்ட அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கித் தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி

0: நியமித்து சட்டப்பேரவை தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி உள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: உற்சாக முற்றெடுக்கும் உங்கள் அன்பளை. இது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம். மெல்லிசை

0: அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா, டூர் கூட்டிட்டு போங்கப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்.
1: ஐயோ, உனக்கு ஸ்கூல்ல எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டதும் போதும் என்ன அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போ, டூர் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டே இருக்க. எனக்கு வேலை இருக்கு, எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. ஆளை விடு.
0: அப்ப ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரு வாட்டி மட்டும் டூர் கூட்டிட்டு போங்கப்பா.
1: சரி சரி, போலாம். டூர் போலான்னு சொல்லிட்ட, எந்த இடத்துக்கு போலான்னு சொல்லலையே.
0: அப்பா, நான் கடலே பார்த்தது இல்லப்பா, என்ன கடற்கரைக்கு கூட்டிட்டு போங்கப்பா.
1: சரி, உன்னோட ட்ரெஸ் அப்புறம் மத்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, நாளைக்கு விடிஞ்சதும் நம்ம கடற்கரைக்கு போலாம்.
0: ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி.
1: என்னம்மா, நீ கேட்ட மாதிரியே அப்பா உன்னை கடற்கரைக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு கடல்லாம்?
0: ரொம்ப பெருசா அழகா இருக்குதுப்பா.
1: ஏமா, இப்ப என்ன பண்ண? நீ
0: பட்டாணி சாப்பிட்டு கவரை கடல்ல தூக்கி போட்ட.
1: இப்படி நீ கடல்ல தூக்கி போடுற இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர், காலி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் எல்லாம் மீன்கள் மாதிரியான கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாம் சாப்பிட்டு இறந்து போயிடுதுங்கம்மா. அது மட்டும் இல்லாம கடல்ல இது மாதிரி அதிக அளவுல குப்பை சேர்றதுனால கடல் அதிக அளவுல மாசடையுதுமா.
0: அப்படியாப்பா, சரிப்பா, நான் இனிமே கடல்ல எந்த குப்பையும் போட மாட்டேன். என்னோட நண்பர்கள் கிட்டயும் இத பத்தி சொல்ல போறேன்.
1: அப்படியே, கடல் நமக்கு எவ்வளவு நன்மை அளிக்குதுன்னு சொல்றேன், அதையும் கேட்டுட்டு போய் உங்க நண்பர்கள் கிட்ட சொல்லு.
0: சரி, சொல்லுங்கப்பா.
1: கடல் ஒரு பெரிய கார்பன் சக்தி நிறைஞ்ச பகுதிமா. இது வளிமண்டலத்துல கார்பனின் அளவை குறைச்சி நம்ம வாழுற பூமிய அதிகமா வெப்பமடையாம பாதுகாக்குதுமா.
0: இப்படிக்கிற வெயிலே என்னால தாங்க முடியல. இதுல கடல் மட்டும் இல்லனா என்னால நினைச்சு கூட பாக்க முடியலப்பா.
1: சரி, உனக்கு பிடிச்ச அசைவ சாப்பாடு என்னன்னு சொல்லு பாப்போம்.
0: அப்பா, எனக்கு மீன் குழம்புதான் ரொம்ப பிடிக்கும்.
1: நான் அசைவ சாப்பாடுன்னு சொன்ன உடனே எவ்வளவு வேகமா மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த மீன் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது?
0: கடல்ல இருந்துதான்.
1: கடல் நமக்கு தினமும் தேவையான மீன்கள் மாதிரி பல உணவுகளை தருது. பல நாட்டோட பொருளாதாரத்திலயும் முக்கிய பங்கு வகிக்குதுமா. அது மட்டும் இல்லாம கடல் வழி போக்குவரத்துல ஏற்றுமதி இறக்குமதி மூலமா தான் நமக்கு தேவையான பல அத்தியாவசியமான பொருள்கள் கிடைக்குது. இப்ப சொல்லுமா, இவ்வளவு நன்மை தரக்கூடிய கடலை நம்ம எவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்?
0: ரொம்ப பாதுகாப்பா, எந்த குப்பையும் போடாம மாசு இல்லாம நம்ம கடல் தாய பாத்துக்கணும்பா.
1: ஒரு கடல், ஓடும் மலை, ஆடும் படகு, உப்பு காற்று, உலர்ந்த மணல், துவண்ட பெருமூச்சு, கரையோர சிற்பி, நீளும் அமைதி, கால் நனைக்கும் நீர், இல்லையேல் கடல் அழிந்துவிடும் நம் உடல். கடலை மாசில்லாமல் பாதுகாப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:10. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க.

0: அமைதியா இருங்க.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: கடிதவழிப்பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது. நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கடத்திக்குட்டை பகுதியைச் சார்ந்த சிவகாமி மாணிக்கம் கேட்டிருக்கும் பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
3: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:19. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாகலாபுரம் பகுதியைச் சார்ந்த நீலா கேட்டிருக்கும் பாடல் ஏனிப்படிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: அனில் சேமியா நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:25. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தூர் பகுதியைச் சார்ந்த ஆர் கோகுல் மகாலட்சுமி கேட்டிருக்கும் பாடல் பாண்டிய நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
6: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
5: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:31. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஏலகிரி பகுதியைச் சார்ந்த குணசேகரன் பெருமா கேட்டிருக்கும் பாடல் ஊமை விழிகள் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர்

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கோட்டையூர் பகுதியிலிருந்து கௌரிசன் கேட்டிருக்கும் பாடல் பாஞ்சாலம் குறிச்சி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: பாப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழு குழுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும்ல.
2: தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளன் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை

0: சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணையத்தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராய்

0: சோதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது.
2: நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி 4,000-க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 4 டிகிரி செல்சியஸ் மற்றும் அதற்கு மேல் உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 41.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர்

ஒரு விமான நிலையம் 20.8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் வரை, தென்மேற்கு வங்கக்கடல், தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதி நிலவுகிறது. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 30-31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள், அந்தமான் கடலின் சில பகுதிகள் மற்றும் தெற்கு வங்கக்கடல் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள், கேரளம் கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: நேர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.
1: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே, நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு போக வேண்டியது.
2: அக்கா என்ன இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்கீங்க?
1: வா முத்தழகு, நீ எப்ப வந்த? நான் உன்ன கவனிக்கவே இல்ல.
2: நீங்க எப்படி கவனிப்பீங்க? உங்க சிந்தனை தான் இங்கேயே இல்லையே. ஏங்கா என்ன ஆச்சு?
1: அது ஏன் கேக்குற முத்தழகு, நீ ஏன் சொல்லு. பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுக்க வேண்டியதுதான், ஓரளவுக்கு தான். எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து வச்சிருக்காரு இந்த மனுஷன். அப்படியே நான் கண்டிச்சாலும் என்னையும் கண்டிக்க விடுறதில்ல.
2: விடுங்கக்கா, வயசு பிள்ளைங்க, எல்லாம் வளர வளர தானா சரியாகிடும்.
1: அதைத்தான் நானும் சொல்றேன். அஞ்சுல வளையாதது 50ல வளையுமான்னு இப்பவே நாம கண்டிச்சு வளர்த்தாதானே அது பெருசானாலும் சரியா இருக்கும்.
2: சரி சரி, இப்போ நீங்க இப்படி கோபப்பட்டு பேசுற அளவுக்கு என்ன ஆகி போச்சு?
1: தினமும் காலையில சீக்கிரம் எழுந்து கஷ்டப்பட்டு வகை வகையா ருசி ருசியா சமைச்சு கொடுத்தா அத பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சாப்பிடாம அப்படியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மனுஷன் வேற நொறுக்கு தீனிகளா வாங்கி வந்து வீட்டுல வைக்கிறாரு. அப்புறம் சாப்பாடு எங்க இறங்கும்?
2: அச்சோ, உங்க கோவம் நியாயமானதுதான்க்கா. இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாரும் நம்ம பழைய பாரம்பரிய உணவு முறைக்கு மாறிக்கிட்டு வராங்க. இயற்கையான உணவு முறைய கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க?
1: தழகு, நீ இதுக்கே இப்படி சொல்ற? என் பசங்களோட சேர்ந்து என் மாமியாரும் வயசுக்கு ஏத்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க.
2: அக்கா, நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு ரொம்ப முக்கியம். அந்த உணவை நாம எப்படி எடுத்துக்கணுங்கிறதும் ரொம்ப முக்கியம். உணவு ருசியா இருந்தா மட்டும் பத்தாது, அந்த உணவு சத்தானதா இருக்கணும். அதுல எல்லாவித சத்துக்களும் சரியான அளவும் இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு.
1: என்ன முத்தழகு சொல்ற, நெசமாவா?
2: ஆமாக்கா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விவரங்கள் இருக்கு. இத கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
3: இப்போ உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்றோமே, அந்த உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க?
4: இப்போ நம்ம உடல் நலன் அப்படின்னு பேசும்போது பை டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, உடல் அளவுல ஒரு வியாதியோ ஒரு உடல் நலன் செய்தியோட இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோசியல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே இருந்தாதான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறந்த உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். இது மூணும் சேர்ந்திருந்தாதான் நம்மளால இந்த உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும்.
3: உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த உணவு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வருவோம். இப்போ உணவு அப்படிங்கும் போது உடல் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா உணவுல வந்து எல்லா சத்துக்களும் இருக்கணும், சரிவிகிதமா அந்த சத்துக்கள் இருக்கணும். அதான் சரிவிகித உணவு அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா. இந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், எந்த விகிதத்துல இருக்கணுங்க?
4: சரி விகிதம் அப்படின்னு சொல்லும் போது சரியான விகிதத்துல நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், ஒரு மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த சத்துக்களும் சரியான அளவுல நம்ம அன்றாடம் நம்ம உணவுல எடுத்துக்கணும். இப்போ உடல் நலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாள்ல கிடைக்கிறது இல்லை, அது வந்து நம்ம டெய்லி சாப்பிடுறோம். நமக்கு எப்படி உணவு தேவை, நம்மளுடைய பசிக்குது வந்து வேலை வேலைக்கு பசிக்குது இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய தேவை உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். அது சரியான விகிதத்துல எடுத்துக்கணும். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்ப மாவு சத்தாக இருந்துச்சு அப்படின்னா 40-55% நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் வந்து மாவு சத்துலேருந்து வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரத சத்துலேருந்து 15-20% கேலரிஸ் வந்து புரதம் சாப்பிட்றது மூலியமா நம்ம கிடைக்கணும். அதே மாதிரி இப்ப கொழுப்பு சத்துன்னா அது மேக்ரோ நியூட்ரியன் சொல்றோம், அது ஒரு 15-25% தேவைப்படக்கூடிய கேலரிஸ் நம்ம இந்த புரதச்சத்துக்கள் இருந்தும் லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட் ரிச் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும் போது அனைத்தும் எல்லா உணவுகள்லையும் எல்லா பொருட்களும் இருக்கு, ஆனா அதனுடைய ப்ரப்போர்ஷன் அதனுடைய விகிதம் தான் மாறுது. இப்போ நம்ம அரிசியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரிசியில மாவு

0: சத்தும் இருக்கு, புரதச்சத்தும் இருக்கு. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்தீங்கன்னா முட்டையிலயும் மாவுச்சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு. பட் எதுல எது நிறைய இருக்கு அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும், அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்னு சொல்றோம், சரி விகித உணவுன்னு சொல்றோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேளைகளிலும் நம்ம சாப்பிடுறதுதான் சரி விகித உணவு அப்படிங்கறத நம்ம சொல்றோம்.
1: முக்கியமா பதின்ம வயதினர் அப்படின்ட்டு டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்றோம், அவங்க இளைஞர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான உணவு சரியா இருக்குங்க?
0: இப்போ நம்ம வந்து இந்த சத்தியல் உணவு அதெல்லாம் பத்தி பேசும்போது நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம இறப்பு வரைக்கும் உணவுங்கிறது ஒரு முக்கியமான பங்கு நம்மளுடைய வாழ்க்கையில இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெவ்வேறு ஏஜ் ஃபேக்டர், வெவ்வேறு காலத்துல உள்ளவங்களுக்கு அவரோட தேவைகள் வேற மாதிரி, 2 வயசு உள்ளவங்களுக்கு தேவை வேற மாதிரி. இப்ப 10 பருவங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதிகித வளர்ச்சி, அப்ப அவங்களுக்கு கால்சியம் சத்து, எலும்புகள்லாம் மேல் நோக்கி வளரும், அப்பதான் அவங்க ஹைட் ஆவாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஆற்றலோட இருப்பாங்க, நிறைய எனர்ஜி இருக்கும் அவங்களுக்கு, அந்த எனர்ஜிக்கு அவங்களுக்கு நிறைய பசிக்கும். அப்ப என்ன மாதிரியான உணவு, இப்ப எதை போட்டு இந்த வயிற்றை நம்ம நிரப்ப போறோம்? இப்ப ஒரு சுவை மிகுந்த உணவுலயே ஆரோக்கியமான உணவையும் நம்ம கொடுக்க முடியும். சோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த சரி விகித உணவுங்கிறத அவங்கள இப்ப எப்படி சொல்றது, ஒரு ஃபுல் மீல்ஸா கொடுக்கறதுக்கு பதிலா பிரிச்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக், ஒரு 11 மணி அளவுல அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்த உடனே ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் ஒரு 7 மணிக்கு, அப்புறம் ஒரு 8 மணிக்கு, அந்த மாதிரி பிரிச்சு நல்ல நியூட்ரியன் டென்ஸா அடர்த்தியான உணவுகளா கொடுக்கும் போது அவங்களுக்கு சத்துள்ளதான பொருட்களும் கிடைக்கும், அவங்க நிறைய வெரைட்டிஸ், அவங்க பசியையும் போக்க முடியும் நம்மளால, அண்ட் அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் அவங்கள நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும்.
1: முதியோர்கள், வயதானவர்கள், அவர்களுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள் சரியா இருக்குங்க?
0: ஆமா, இப்போ ஒரு 30 வயசுக்கு மேலேயே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பேலன்ஸ்க்கு போயிடுவாங்க. நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு புரதம் சத்து எடுத்துக்கிறோம்னா நம்ம பாடி மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ அதுக்கு முன்னாடி வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் பேலன்ஸ்ல இருப்பாங்க, சாப்பிட்றது நிறைய இருக்கும், வெளியில வெளியேற்றப்படுகிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், நம்ம கழிவு மூலியமா வெளில வருது வந்து கம்மியா இருக்கும். ஆனா இப்போ வயசு ஆக ஆக என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவ் பேலன்ஸ்லயும் மெயின்டெனன்ஸ் ஸ்டேட்ல நம்ம போயிடும். அப்ப அந்த சத்துக்களுடைய தேவை வந்து இப்ப நீங்க சொன்னோம் இல்லையா நுண்ணூட்ட சத்துக்கள், அதோடைய தேவை வந்து அதிகமா இருக்கும். சோ நிச்சயமா அவங்க சாப்பாடுல கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டும். இதே பெரியவங்களா இருக்காங்க ஜீரியாட்ரிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அவங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் இருக்கலாம், இப்போ ஒரு நீரிழிவு நோயோட கஷ்டப்படலாம், இல்ல வேற சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு இப்போ ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா அவருடைய சாப்பாட்டுல உப்புடைய அளவை கம்மி பண்ணிக்கணும். இப்ப பரிந்துரையில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேக்சிமம் 5 கிராம்ஸ் விசிபிளா தான் உப்பு எடுத்துக்க முடியும். 5 கிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 கிராம் சோடியமோட அளவு இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒரு ரத்த அழுத்தம் உள்ள ஒரு நபராக இருக்காரு அப்படின்னா அவங்க நிச்சயமாக அந்த சோடியம் லெவல், உப்போடைய அளவை கம்மி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது சந்தையில் நமக்கு கிடைக்கிது சோடியம் லெவல் கம்மியான சால்ட்லாம் கிடைக்குது, ப்ராசஸ்டாக பதப்படுத்தின சால்ட் கிடைக்குது, அந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்தலாம். அண்ட் அவங்களுடைய தேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து இப்போ கால்சியம் சத்து, இப்போது மெனோபாஸில் இருக்காங்க ஒரு லேடிஸ் இருக்காங்க, முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா கை வலி கால் வலி, காலையில் எழுந்த உடனே நடக்கிறதுக்கு சிரமம், இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால நுண்ணூட்ட குறைபாடு, அண்ட் நம்மளுடைய உடல் உழைப்பு இன்மை, இது எல்லாமே ஒரு காரணங்கள் தான். அண்ட் இதோடைய முக்கியமான ஃபேக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் டி சத்து குறைபாடு. இந்தியா மாதிரியான கண்ட்ரியில வந்து தேசத்துல பாத்தீங்கன்னா நல்ல சூரிய ஒளி இருக்கு நமக்கு, ஆனா நம்ம 80% இந்திய மக்கள் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சியால கஷ்டப்படுறாங்க. நேஷனல் ஹெல்த் சர்வேல இது சொல்றாங்க. இது ஏன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்க்கறோம், அந்த 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அந்த வெயில்ல தான் அந்த விட்டமின் டி சத்தை உருவாக்குற அந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் கிடைக்குது. நம்ம அந்த டைம் முக்கியமா வெளியில போறதில்ல. அது போக இப்போ நம்ம நிறைய சில நம்மள அழகுபடுத்திக்கிறதுக்காக சில லோஷன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால அதெல்லாமும் இந்த சன்னுடைய இன்டேக், அதாவது விட்டமின் டி உற்பத்தியை நம்ம உடல்ல கம்மி பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன ஒரு சிம்பிளா பண்ணலாம் அப்படின்னா நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும், நம்மளை அந்நேரத்துக்கு ஒரு கொஞ்ச நேரமாச்சும் வெளியில வந்து வெயில்ல நம்மளை காமிக்கணும். அந்த விட்டமின் டி வந்து பல நோய்களோட தொடர்பு படுத்துறாங்க, முக்கியமா டயபெட்டிஸ், நீரிழிவு நோயோட சம்மந்தப்படுத்துறாங்க. ஸோ விட்டமின் டி சத்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம கம்மி பண்றோங்கிறது தான் அர்த்தம். அதனால நல்லா நம்மளை வெயில்ல போறது நல்லது, ஒரு வாக்கிங் போறது நல்லது, வாக்கிங் போக முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து வெளியில

0: நின்றுட்டு போறது நல்லது. அந்த 11 மணி வெயில்ல
1: இந்த புரதச்சத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், யார் யாரு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும், இந்த அடிஷனலா புரோட்டீன் அப்படின்ட்டு புரதச்சத்து எல்லாம் எடுத்துக்கிறாங்களே அதெல்லாம் சப்ளிமெண்ட், அதெல்லாம் வந்து சரிங்களா எப்படி?
0: ஓகே, இது வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் விஷயம்தான். இது வந்து இப்போ புரத சத்து வந்து இப்போ நம்ம இப்போ பரிந்துரையெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து தேசிய சத்தியல் நிறுவனம்லாம் இருக்குது இல்லைங்களா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 10 வருஷ காலத்துக்கு முன்னாடி ஒரு சராசரி இந்திய மனிதனுடைய புரத சத்து 1 gram per kg per body weight சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆளுக்கு 50 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த அளவை கம்மி பண்ணிட்டாங்க, 0.8 அப்படி கொண்டு வந்துட்டாங்க, 0.8 கிராம். அப்போ அதே 50 கிலோ வெயிட் உள்ள ஆளுக்கு 40 கிராம் ப்ரோட்டீன் இருந்தால் போகும் அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பரிந்துரை. இது ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம சாப்பிடக்கூடிய குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன், அந்த ப்ரோட்டீன் அந்த புரதத்தின் தரம் வந்து உயர்ந்திருக்கு. இப்போது நம்ம வெண்மை புரட்சிக்கு அப்புறம் நம்ம வந்து இந்தியா தான் முதலிடத்துல இருக்குது பால் உற்பத்தியில். நிறைய பால் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களாக சாப்பிட்றோம், பன்னீர். நம்மலாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கவே மாட்டோம், பட் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறையாச்சும் பன்னீர் சாப்பிட்றவங்க வெஜிடேரியனாக இருக்கலாம் நான் வெஜிடேரியனாக இருக்கலாம் சாப்பிட்றாங்க. இப்போ அந்த குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அண்ட் போக முன்னாடிலாம் வந்து பங்கீடு, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 பேர் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்கன்னு இருக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் ரெண்டுமே கூட, அதனால இதை கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒன்று விஷயம். அண்ட் நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க, சப்ளிமெண்ட்ஸ் போகலாமா வேண்டாமா அப்படின்னு. எப்போவுமே நம்ம உடம்புக்கு அது உணவாக எடுத்துக்கும் போது அதை கிரகிச்சு கொள்ளும் தன்மை வந்து நல்லது, அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நம்ம அந்த பரிந்துரையிலையும் அதான் சொல்லியிருக்காங்க, என்னன்னா குவாலிட்டி ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, புரதம் வந்து நான் ஒரு முட்டையாச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. அதை செகண்டரி சாய்ஸாக வச்சுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு உணவாக எடுத்துக்கிறது தான் பெட்டர். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன், இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்களா, உடற்பயிற்சி கூடத்துக்கு போகிறாங்களா, எந்த அளவுக்கு அவங்களுடைய வெயிட் இருக்குது, அதெல்லாம் ஒரு அறிவியல் முறை சார்ந்து அதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். ஆனால் எப்போவுமே நம்ம உடம்புக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாவோ ஒரு மாத்திரையாவோ சாப்பிட்றத விட உணவாக சாப்பிடும் போது தான் அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்து அதிகம்.
1: பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், அதே போல் இந்த துரித உணவு வகைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் எடுத்துக்கலாமா, எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், எப்படி அவங்க சாய்ஸ் எப்படி, அது எதை இதெல்லாம் எடுக்கணும், எதை தவிர்க்கணும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும்?
0: இப்போ வந்து நம்மளுடைய இப்போ பதப்படுத்திய உணவுகள் நல்லதா கெட்டதா, இல்லை ஒரு துரித உணவு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய காலத்தின் கட்டாயம், ஒரு குடும்பத்தில் மகளிரும் சரி ஜென்ஸும் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உடனடி தயாரிப்புக்கு நிச்சயமாக போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லைங்களா. அப்போது அதை நம்ம பதப்படுத்தின உணவை நிச்சயமாக கம்ப்ளீட்டாக தவிர்க்க முடியாது. ஆனால் அதை எப்படி நம்ம ஒரு ஸ்மார்ட்டாக சாப்பிட முடியும், எப்படி ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக கொண்டு வர முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்றைய நிலைமையில். இப்போது நம்ம மில்லட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், சிறுதானிய உணவுகள், நியூட்ரி சீரியல்ஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதில் வந்து ஏன் இப்போ நம்மலாம் நியூட்ரி சீரியல் அந்த சிறுதானியத்துலேருந்து அரிசிக்கும் கோதுமைக்கும் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மிஷினரிஸ் இல்லை. இப்பயும் இவால்வ் இருக்கு, ஆனால் இன்னமும் இவால்வ் பண்ணுறோம். இப்போ ஒரு நாட்டு சோளம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு ஊரில் விளையக்கூடிய சோளத்தோடைய அளவு வேற மாதிரியா இருக்கு, வேற ஒரு ஏரியாவில் வேற கலர்ல வேற சைஸ்ல இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர், நமக்கு அந்த மிஷின் தயாரிக்க முடியாததுக்கு ஒரு ரீசன் பட் இருக்கு. பட் இன்னமும் இப்போ ஒரு அரிசியில நெல்லுலேருந்து அரிசியில எடுக்கக்கூடிய எஃபிஷியண்டா அந்த சிறுதானியங்களால் நம்மளால பண்ண முடியல. இப்போ சிறுதானியத்துலேருந்து இப்போ நான் ஒரு பேக்கரி ஃபுட்டாக சாப்பிடலாமா, பிஸ்கெட், இப்போ வந்து மில்லட் சிறுதானிய பிஸ்கெட் சாப்பிடலாமா, அது ஒரு புது உணவாக நான் எடுத்துக்கிறேன், என்னால் சத்துக்களை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா, அதுவும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, அதில் வந்து இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள், அப்புறம் முக்கியமாக ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃபைட்டோ கெமிக்கல் காம்பனன்ட்ஸ், அது சத்துக்கள் தரதை தாண்டி உங்கள் உடலுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுது. இப்போ ஒரு இப்போ ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது மாதிரி உங்கள் உடலுக்கு சத்துக்களை தாண்டி ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தை அது பண்ணுது, அதை ஃபங்க்ஷனல் ஃபுட்டு, நியூட்ராசூட்டிக்கல் ஃபுட் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போது இதை ஒரு பாரம்பரியமாக சாப்பிடும்போது அதெல்லாம் கிடைக்குது. இப்போ ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டாக நம்ம செய்யும் போது அதிக வெப்பம் படுத்துகிறோம், அது சில ரசாயன பாதுகாப்பான்கள்லாம் சேர்க்கும் போது நிச்சயமாக அது போகுது, அது மறுக்க முடியவே முடியாது. ஆனால்

0: பாலத்தின் கட்டாயங்கும் போது அதை பையகப்படுத்துற முறைகளை மாற்றுறோம். இப்போ புதிய தொழில்நுட்பங்கள்ல ரிட்டார்ட் தொழில்நுட்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயன பாதுகாப்பானோ இல்ல எந்த ஒரு உணவு ஃபுட் அடிட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது. நீங்க எப்படி ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னா குழம்பு, ஒரு சாம்பார்னா சாம்பார், அதை அப்படியே நம்ம அந்த பையகப்படுத்தும் முறையினாலையும் அதை ஹீட் ப்ராசஸ் பண்ணக்கூடிய முறையினாலையும் நம்மளால அதோடைய வாழ்காலத்தை அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்போ இது ப்ராசஸ்டு ஃபுட் நல்லதா பாரம்பரிய உணவுகள் நல்லதா அப்படிங்கிறத தாண்டி எப்படி நம்ம பாரம்பரிய உணவுகளை வாழ்காலத்தை அதிகப்படுத்த முடியும், இல்லை ஒரு புதிய உணவாக நம்ம கொண்டு வரும் போது அதை எப்படி வந்து ஒரு சத்துள்ள உணவாக நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம இப்போ எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இப்போ மில்லட்ல ஐஸ்கிரீம் வச்சுருக்கோம், அப்புறம் நூடுல்ஸ். இப்போ நூடுல்ஸுங்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத உணவாக ஆயிடுச்சு எல்லாரோடைய வீடுகள்லையும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. அதில் எப்படி நம்ம புரத சத்தை சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் சத்தை சேர்க்கலாம், டேஸ்டாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி இப்போ இந்த உணவுத்துறை, உணவு பதப்படுத்தும் துறை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. உலகமே அதோடைய எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ யாருக்குமே வந்து தோசையா, வெறும் தோசையா, இல்லை என்ன தோசையில் என்ன புதுசு செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய தேவையாக இருக்குது. ஸோ இப்போ ஆராய்ச்சியாளர்களும் சரி தொழில்நுட்ப துறையிலையும் சரி இதை நோக்கி நகர்றோம். நம்ம இதில் வந்து பாரம்பரியமாக புதுமையாக அப்படிங்கிறத தாண்டி இது ரெண்டும் இணைந்த மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
1: என்ன மருதானிக்கா, ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்ட முத்தழகு, உணவுல எல்லா சத்துக்களையும் சரியான அளவுல நாம எடுத்துக்கிட்டா நம்ம ஆரோக்கியம் சீரா இருக்கும்னு புரிய வச்சுட்டாங்க.
1: அதோட இளைஞர்களும் முதியவர்களும் என்ன மாதிரியான உணவு முறையை கடைபிடிக்கணும், அதை எப்படி கடைபிடிக்கணும், இப்படி எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க.
2: ஆமா முத்தழகு, நான் கூட நல்லா சமைச்சு கொடுத்தா போதும்னு நினைச்சேன், இப்பல்ல புரியுது நல்லதா சமைச்சு கொடுக்கணும்னு.
1: அக்கா, பாரம்பரிய உணவை புதுமையான முறையில செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட போறாங்க, அப்புறம் பாருங்களேன் அவங்களோட ஆரோக்கியத்துல எந்த குறையுமே இருக்காது.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் பெற குதிரைவாலி. குதிரைவாலி புன்சை மற்றும் நன்சை நிலங்களில் வளரும் ஓராண்டு புல்லின பயிராகும். இது வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகள், சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள், சாலையோரங்கள், வெப்பமான மலைப்பகுதிகள், குளிர் பிரதேசங்கள், வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளில் வளரக்கூடியது. இது ஐரோப்பா மற்றும் ஆசியாவை பூர்வீகமாக

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் பெற குதிரைவாலி. குதிரைவாலி புன்சை மற்றும் நன்சை நிலங்களில் வளரும் ஓராண்டு புல்லின பயிராகும். இது வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல பகுதிகள், சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள், சாலையோரங்கள், வெப்பமான மலைப்பகுதிகள், குளிர் பிரதேசங்கள், வெப்பம் அதிகமுள்ள பகுதிகளில் வளரக்கூடியது. இது ஐரோப்பா மற்றும் ஆசியாவை பூர்வீகமாக கொண்டது. இதில் நார்ச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்து உள்ளன. இந்த புன்சை பயிரை 90 நாட்களில் மானாவரியாக பயிரிட்டு அறுவடை செய்யலாம். பண்டைய காலம் முதல் இந்தியாவில் பயிரிடப்படும் குதிரைவாலி சீனா, ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்காவில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இது பெரும்பாலும் தானியமாகவும் தீவனமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இப்பயிர் இந்தியாவில் பெரும்பாலும் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் பீகார் மாநிலங்களில் பெரும்பான்மையாக பயிரிடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. வறண்ட நில பகுதிகளில் முக்கியமாக மழைப்பொழிவு குறைந்த இடங்களிலும் அதிக விளைச்சலை தரும். இப்பயிரின் வேர்கள் ஆழமாக வளரும் தன்மையுடையதால் அதிக வறட்சியை தாங்கும் திறன் கொண்டது. மேலும் இந்த பயிரின் வளர்ச்சிக்கு மிக குறைந்த அளவே நீர் தேவைப்படுகிறது. வறட்சி மற்றும் மண் உவர்ப்பை தாங்கி வளரக்கூடிய இந்த பயிர் நீர் தேங்கிய நிலையிலும் நன்கு வளரக்கூடியதாகும். வயலுக்கு ஏற்ற உயிர் உரம், விதை அளவு, பயிர் இடைவெளி மற்றும் விதைக்கும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அசோஸ் பயிரிலம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா ஒரு ஹெக்டேருக்கு தலா 10 பொட்டலங்கள் அளவில் மக்கிய தொழு உரத்துடன் கலந்து விதைப்பதற்கு முன் வயலில் சீராக தூவ வேண்டும். விதைக்க விதைப்பானை உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கை நன்கு பராமரிக்கப்படுவதால் அதிக விளைச்சலை பெறலாம். வரிசை விதைப்பிற்கு ஒரு ஹெக்டேருக்கு 10 கிலோ, தூவுவதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 12.5 கிலோ, பயிர் இடைவெளியானது 30x10 சென்டிமீட்டர் மற்றும் பயிர் எண்ணிக்கை சதுர மீட்டருக்கு 33 என்ற அளவில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கான விதை நேர்த்தி மற்றும் உர நிர்வாகத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். விதை மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்வது மிகவும் அவசியமானதாகும். 1 கிலோ விதைக்கு 10 கிராம் உயிரியல் சூடோமோனாஸ் மற்றும் 4 கிராம் ட்ரைகோடர்மா விரிடி என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் வைத்திருந்து பிறகு விதைக்க வேண்டும். அசோஸ் பைரில்லம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை ஒரு ஹெக்டேருக்கு தேவையான விதையுடன் கலந்து நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 கிலோ விதைக்கு கார்பன்டாசிம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து ரசாயன விதை நேர்த்தி செய்ய வேண்டும். 1 ஹெக்டேர் நிலத்தில் 5 டன் மக்கிய தொழு உரத்தை கடைசி உழவின் போது பரப்பி பின்னர் உழ வேண்டும். பொதுவாக மண் பரிசோதனை முடிவுக்கு ஏற்ப உரமிடுதல் வேண்டும். மண் பரிசோதனை செய்யாவிடில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அளவான தழை மற்றும் மணிச்சத்துக்களை ஹெக்டேருக்கு முறையே 44 மற்றும் 22 கிலோ என்ற அளவில் இடுதல் வேண்டும். விதைக்கும் போதே அடியுரமாக மணிச்சத்தை முழுவதுமாக இடுதல் வேண்டும். தழைச்சத்தை பாதி அளவு இட்டு மீதமுள்ளதை சரிபாதியாக பிரித்து மேலுரமாக இருமுறை விதைத்த 25 முதல் 30 மற்றும் 40 முதல் 45 நாட்களில் இட வேண்டும். பருவமழை சரியாக இல்லாத காலங்களில் மீதமுள்ள தழைச்சத்து 50% ஒரே தடவையாக மண் ஈரத்தன்மைக்கேற்ப மேலுரமாக இட வேண்டும். மேலும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகளை தவிர்க்க ஹெக்டேருக்கு 12.5 கிலோ சிறுதானிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 50 கிலோ மணனுடன் கலந்து அடியுரமாக நிலத்தின் மேல் சீராக தூவ வேண்டும். தூவப்பட்ட உரத்தை மண்ணுடன் கலக்கக்கூடாது. யூரியா 43 கிலோவை மேலுரமாக களை எடுத்த பிறகு 30 முதல் 45 நாட்களுக்குள் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது இட வேண்டும். இதற்கான களை நிர்வாகம் மற்றும் நீர் நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். வரிசை விதைப்பு செய்திருந்தால் 2 முதல் 3 முறை இடை உழவும் 1 முறை கை களையும் எடுக்க வேண்டும். கை விதைப்பு முறையில் விதைக்கப்பட்டு இருந்தால் இடை உழவு செய்ய இயலாது, அதனால் 2 முறை கை களை எடுக்க வேண்டும். முதல் களை எடுத்தவுடன் அல்லது விதைத்த 20ஆம் நாளில் மானாவரி பயிரில் வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பயிர்களை களைக்க வேண்டும். களைத்த பயிர்களை கொண்டு பயிரில்லாத

0: நடவு செய்ய வேண்டும். இரவையில் விதைத்த முதல் நாள் மற்றும் மூன்றாம் நாள் நீர் பாய்ச்ச வேண்டும். பின் தேவைக்கேற்ப 10 முதல் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். மானாவரியாக பயிரிடப்படும் போது பூக்கும் மற்றும் பால் பிடிக்கும் நிலைகளில் போதுமான அளவு மழைநீர் இல்லையெனில் பண்ணை குட்டைகளில் தேங்கியிருக்கும் நீரை தெளிப்பான் கொண்டு தெளிப்பதன் மூலம் பயிரின் விளைச்சலை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். இதற்கான பயிர் பாதுகாப்பானது சரியான பருவத்தில் விதைக்கும் பொழுது எந்த வகை பூச்சி மற்றும் பூஞ்சானமும் அதிகமாக தாக்குவது இல்லை. மேங்கோசெஃப் 1 ஹெக்டேருக்கு 1 கிலோ என்ற அளவில் குடைப்பருவத்தில் தெளித்து கரிப்பூட்டை நோயை கட்டுப்படுத்தலாம். விதை வழி பரவும் கரிப்பூட்டை நோயை கட்டுப்படுத்த கார்பன் டாசி மருந்தினை 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதைக்க வேண்டும். அறுவடை மற்றும் சேமிப்பினை பற்றி தெரிந்து கொள்வோம். கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும். பின் கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து தானியங்களை பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு இவற்றை நன்றாக காய வைத்து சுத்தம் செய்து காற்று புகாமல் சேமித்து வைக்க வேண்டும். தானியங்களை பிரித்த பின் உள்ள தட்டையை நன்கு உலர்த்தி சேமித்து வைத்தால் ஆண்டு முழுவதும் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இந்த குதிரைவாளி தானியத்தின் பயன்பாடினை பற்றி தெரிந்து கொள்வோம். உமி நீக்கப்பட்ட தானியங்கள் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறங்களில் அரிசியை போன்றே இருக்கும். நெல் அரிசியை போன்று குதிரைவாளி அரிசியையும் சமைத்து உணவாக உட்கொள்ளலாம். 100 கிராம் குதிரைவாளியில் 6.2 கிராம் புரதம், 65.5 கிராம் அவசத்து, 9.8 கிராம் நார்ச்சத்து, 4.4 கிராம் தாதுக்கள், 11 மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்து, 250 மில்லிகிராம் பாஸ்பரஸ் மற்றும் 15 மில்லிகிராம் இரும்பு சத்து உள்ளது. சத்து நிறைந்த குதிரைவாளியை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்வதால் உடல் சீரான நிலையில் இருக்கும். குதிரைவாளி தானியத்திலிருந்து சாதம், இட்லி, தோசை, கூழ், பக்கோடா, முறுக்கு மற்றும் சீடை போன்ற உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. கால்நடைகள் மற்றும் பறவைகளுக்கு இத்தானியம் சிறந்த தீவனமாகவும் திகழ்கின்றது. குதிரைவாளியில் உள்ள சத்துக்கள் மற்றும் அவற்றின் மருத்துவ குணங்கள் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டுள்ளதால் எதிர்காலத்தில் இவற்றின் தேவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே உழவர் பெருமக்கள் குதிரைவாளி பயிரிட்டு அதிக பயன் பெறலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வரைக்கும் அம்மன் அருள் பெறுக.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:31. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நீ வருவாய் என திறப் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், உம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:37. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:42. திரையிசை நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
1: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பெரியண்ணா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

அனில் பாஸ்தாவின் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இணையிலே உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க பண்பலையின் வாட்ஸ்அப் எண்ணான 04342244403 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை காற்றலையில் நாங்கள் தவள விடுகிறோம்.

0: நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சாகுல் அமித், ராஜகுமாரன் என்கின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அந்த அன்புநேயர் கேட்ட பாடல்.
1: ஏ வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கெங்கு சட்டிப்பட்டியிலிருந்து கல்யாணி, வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்துக்காக.

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள்.

0: பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இது உங்கள் அபிமான அன்பலை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஜோடுகுழி புதுவிலிருந்து எஸ் சந்திரா. ஊர் மரியாதை என்கின்ற திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்பு 8012-33-99-99.

அனில் பாஸ்தாவின் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பெண்ணாகரம் பகுதியிலிருந்து கஸ்தூரி, மண்வாசனை திரைப்படத்துக்காக.

0: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ்,
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
5: தர்மபுரி.

நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் ஆரணி சேவூர் பாபு சுதாலோஷினி தேசிகா காதலர் தினம் திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர்

தருமபுரி பை சொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் பிக்கிளி பகுதியிலிருந்து நந்தினி, உழைப்பாளி திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடலை கேட்டிருக்காங்க. இதோ நாமும் கேட்டு ரசிப்போம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: நிலையத்தில் நேரம் 3:41. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இனியர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. மணி கீர்த்தனா, பூங்கொடி தேவி, கோபால், சரிதா. மின்னலே திரைப்படத்துக்காக

பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முடிஞ்சது.
8: நீங்களா?
9: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
10: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
9: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரி டைம்.
11: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
12: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: காற்றில் நானே.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கற்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நிறைவுக்கு வருகிறது கற்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி. அடுத்தது விறுவிறுப்பான விடை தேடுக்கும் வினாக்கள் நிகழ்ச்சியை வழங்க காத்திருக்கிறார்கள் ஸ்டீபன் ராஜ், நவீன் மகேந்திரன்.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை தேடும்.

0: நாக்கள் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
0: நவீன் மகேந்திரன் பேரை சொல்லும் போது இந்த சிங்கம் சூரிய மாதிரி கம்பீரமாக இருக்குல்ல?
1: கம்பீரம், சிங்கம் என்றாலே கம்பீரம் தானே.
0: நிச்சயமாக சார், இன்றைக்கி நிறைய குறிப்புகள்லாம் நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு இந்த விடைத்திரும்பு நாக்களுக்கான அந்த விதிமுறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நவீன்.
1: சரிங்க, முதல்ல வந்து என்ன எண்களில் வந்து இணையணுன்றத சொல்லிடலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 0-4-3-4-2 என்ற முன்னணிப்போடு 2-4-4-0-3-0 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-81-10-25 என்ற எண்களிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 0-4-3-4-2 என்ற முன்னணிப்போடு 2-4-4-0-3-1 என்றும், மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். முதலில் வந்து 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். அதற்கு பின்பாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு குறிப்புகளாக கொடுக்கப்படும். சரியான விடை சொல்லும் நேயர்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும்.
0: நிச்சயமாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, அதுக்கு முதல் ஒரு சின்ன ஒரு விளம்பர இடைவெளி வருது. விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா நம்ம தொடர்ந்து வந்து நேயர்கள்ட்ட பேசலாம் நவீன், சரிங்களா?
1: கண்டிப்பாக.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500-84-8820.
5: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
9: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
10: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
11: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: மஞ்சள் நேர மாலை வெயில் முகம் காட்டுற இந்த நேரத்தில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கும் நேர்களே. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
12: அன்பு வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா,
12: தருமபுரி மாவட்டம்
0: பில்பருத்தி சந்தோஷ் டெய்லர் பேசுறீங்க. உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர்.
12: விடுதலை போராட்ட வீரர்,
0: ஆமா. பொறியியல் துறையில வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. இந்தியாவில மட்டும் இல்லாம நிறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போய் அங்கேயும் வந்து படிச்சு வந்து பட்டம் வாங்கியிருக்காரு.
1: உங்களுக்கான முதல் 3 குறிப்பு கொடுத்துட்டேங்க, விடையை சொல்லுங்க.
0: இதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இவர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவர்னு வச்சுக்கோங்களேன். இவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவர்.
1: விடை தெரியுங்களா?
0: சோழவன் தான் என்பது தவறான பதில். இணைப்பில் நினைமைக்கு மிக்க நன்றி. நான் இவருக்கு கூடுதலாகவும் குறிப்பு கொடுத்துருக்கேன். நான் மறந்துட்டேன் பாருங்க, நீங்க சொல்லவே இல்லை. நிகழ்ச்சி நீ மறுத்த அன்பு அழைப்பாளர்
1: வருக. வணக்கம்.
12: மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
12: நல்லமல்லி 1-40-83.
1: சரிங்க, விடை
12: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உங்களுக்கான குறிப்பு, ஹிட்லரு அதே போல வந்து கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர்னு கூட வரை சொல்லலாம். நன்றி. வரவேற்போம். வருக வணக்கம்.
13: வணக்கம்.
1: உங்களுக்கான குறிப்பு, இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம்

0: இது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படையை திரட்டி போர் புரிந்தவர்கள்.
1: வாவு சிதம்பரம்
0: எப்படிங்க சொல்றீங்க?
2: நல்ல முயற்சி. நமக்கு வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க ஆங்கிலேயர் எடுத்தா உடனே நமக்கு கப்பலோட்டை தமிழன், நம்ம தமிழன் ஞாபகம் வரும்போது ஒரு நல்ல விஷயம் தான். நிகழ்ச்சி அன்பாலை பலர் அன்பு வணக்கங்கள்.
0: வருக வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. மங்களாபுரத்துல இருந்து சம்பூர்ணம். சரிம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: செண்பகராமன்
0: பிள்ளை. எப்படி சொல்றீங்க? எந்த குறிப்புமா உங்களுக்கு வந்து விடைய சொல்றதுக்கான காரணமா இருந்துச்சு? சரிங்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. சரியான விடைதான். உங்க பெயர் திரும்ப பதிவு செய்ய. சம்பூர்ணம். என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்? என்ன படம்? கருப்பா? இல்லைங்க, வேற படம் கேக்குறீங்களா?
2: நிச்சயமா மோகன் படத்திலிருந்து பாடல் வழங்கலாமா? நிகழ்ச்சி அணிந்தமைக்கு மிக்க நன்றி.
0: தொடர்ந்து கேளுங்க.
2: ஐ மீன், செண்பகராமன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலை வந்து சம்பூர்ணம் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இருந்தாலும் அவரை பற்றின நிறைய தகவல்கள் நம்ம கொடுக்கணும் இல்லையா? அது அவரை பற்றின தகவல்கள் சொல்லுங்களேன்.
0: நம்ம ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்திய விடுதலை போராட்ட வீரர், பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார். அதே போல் வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பல பட்டங்களை பெற்றுள்ளார் சொல்லியிருக்கிறோம். ஹிட்லர், கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர்னு கூட சொல்லலாம். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்த ஒரு போர் வீரர்னு சொல்லலாம். இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டு பிரிட்டன் ஆட்சியாளர்கள் வந்து நாட்டிலிருந்து வெளியேற்ற வந்து ரொம்ப பாடுபட்டார். அதே போல் வந்து இவர் வந்து திருவனந்தபுரம் கேரள மாநிலத்துடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் வந்து பிறந்தார். இவர் வந்து இளம் வயதில் வந்து விளையாட்டிலும் சிலம்பும் வாள்வீச்சு போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்கியவன் கூட சொல்லலாம். ஐரோப்பா, இத்தாலியிலும் கூட பின்னர் சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்திலும் பயின்று பல பட்டங்களை பெற்றிருக்கிறாரு. சிறு வயதிலேயே தம்முடைய பயின்ற மாணவர்களை சேர்த்து கொண்டு ஸ்ரீ பாரத மாதா வாலிபர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து சின்ன வயசுலே ஏற்படுத்தி வந்தே மாதரம் என உரிமை முழக்கம் விட்டவரும் இவர் தான்.
2: ஸோ நிச்சயமாக வந்து இவரை பற்றி நம்ம கேட்கும் போது இந்த விடுதலை தாகம் அப்படின்றது வந்து நமக்குள்ள ஏற்படும் இல்லையா? அந்த அளவுக்கு நிறைய சாதனை பண்ணியிருக்காரு
0: வந்து வருது.
2: ஆமாம், இன்னைக்கு வந்து செண்பகராமன் பிள்ளையை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து செண்பகராமன் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினம். அதனால் நம்ம இன்றைக்கி அவரை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ நிறைய நல்லா பேசின சம்பரணத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அவங்களுக்கான பரிசு பாடல் வந்து தொடரும் நேர்களே.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
10: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர்2 வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 100 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
5: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR ஸ்ரீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூகப்பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க https.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற July 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். July 31 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
3: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது.
9: தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் குறிப்புக்கு வந்து ரொம்ப அருமையாக வந்து பதில் சொன்னாங்க. நாமக்கல்லை சேர்ந்த சம்பரணம் பரிசு பாடலாம் வந்து வாங்கிட்டாங்க. நவீன், இப்போ அடுத்ததான் நம்ம என்ன குறிப்பு கொடுக்கலாம்?
10: அடுத்ததாக வந்து நம்ம என்ன குறிப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அணையை குறித்து நம்ம பேச போகிறோம்.
2: அணை
10: அணைக்கட்டு. ஆமாம், அணைக்கட்டு.
2: ஓகே, நிகழ்ச்சியில் அன்பு அழைப்பாளர் நேராங்க, பேசலாம். அன்பு வணக்கங்கள்.
11: வணக்கம்.
10: வணக்கம்.
11: என்எம்துரை நாகாசமிருந்து பேசுறேன்.
10: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
11: கொடுங்க.
10: இது வந்து ஒரு அணை. இந்தியாவில் உள்ள அணைகளில் குறிப்பிடத்தக்க ஒரு அணைன்னு கூட சொல்லலாம். இந்த அணையுடைய பெயர் வந்து ஒரு போர் வீரரின் நினைவாக வைக்கப்பட்ட ஒரு அணைன்னு கூட சொல்லலாம்.
11: மேட்டூர் அணை.
10: மேட்டூர் அணை.
2: மேட்டூர் அணை. ஆனால் நீங்கள் போர் வீரர்னு சொன்னால் மேட்டூர் அணை சொல்லிட்டீங்க, அப்படிதானே?
10: நினைவாக
12: இது வந்து ஒரு
10: போர் வீரரின் நினைவாக வைக்கப்பட்ட ஒரு அணை. இந்த அணைக்கு வந்து போர் வீரருடைய பெயரை வந்து வச்சிருக்கிறாங்க. இது ஒரு அணைன்னு சொல்றோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அணை.
12: இந்தியாவில் இருக்கக்கூடிய அணை ஒருவருடைய நினைவாக

0: கரிகாலன் கல்லணை வந்து போர் வீரர்களுக்காக இல்லையே, அது கட்டினது வந்து ஒரு அரசர் சார், ராஜராஜ சோழன் இதுல வந்து அந்த கரிகால அரசர். ஆமா வீரர் கிடையாது. பரவாயில்ல, நல்ல முயற்சி சந்திரசேகர். நிகழ்ச்சி நிலைமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நிமிடம் அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். பரவாயில்ல, வேகமா போயிட்டாரு. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: உங்க வானொலியுடைய

0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
0: உங்க வானொலியுடைய அளவை வந்து குறைச்சிங்க நல்லா இருக்கும். சத்தம் வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி மனத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். மாலை வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து? நாகாவதி டேம்ல இருந்து ராஜா. ராஜா, குறிப்பிலாம் கேட்டீங்களா? உங்களுக்கு விடை தெரியுமா?
1: இல்லைங்க, தமிழ்நாட்டுல இல்ல.
2: நன்றி
0: நன்றி நன்றி.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: மாலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: காரிமங்கலம் ஒன்றியம் திண்டல் பஞ்சாயத்து தெரிவிங்க சண்முகம், ஒரு அணையை பத்தி சொல்றீங்க?
1: ஆமாங்க ஆமா.
2: எந்த மாவட்டம் மாநிலம் சொல்லுங்க? அடுத்த நாயிருக்கான வழி இருக்கும்.
0: இது இந்தியாவில் தாங்க இருக்கு. நம்ம
1: ஆமா, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நதி மீது கட்டப்பட்ட ஒரு அணைன்னு சொல்லுங்க.
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி மருத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: ஆறுமுகம்.
1: சரிங்க, ஆறுமுகம் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சாத்தனூர் அணைன்னு சொல்லலான்னு.
1: சாத்தனூர் அணைங்களா? தமிழ்நாட்டிலே இல்லைன்னு சொல்லிட்டுங்க ஐயா.
3: கரண்ட் போயிட்டுங்க, அதனால.
1: சரிங்க, நன்றிங்க.
0: நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி மருத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: சரிங்க, விடை
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இது வந்து 102 TMC நீர் சேமிக்கப்படுதுங்க இந்த அணையில. நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சி மருத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம் சொன்னே போயிட்டாரு நினைக்கிறேன். வணக்கம். நான் வணக்கமே சொல்லலைங்க நவீன், நீங்களே பேசுங்க.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: தூத்துக்குடி மாவட்டம் மண்ணியானபுரத்துலேருந்து விக்டர் பேசுகிறேன் சார்.
1: சரிங்க, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? விடை தெரியுமா?
5: இல்லை சார், கேட்கலே சார்.
1: சரிங்க, இது ஒரு நம்ம வந்து ஒரு அணையை குறித்து பேசுகிறோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அணை. ஏதோ தெரியுங்களா உங்களுக்கு?
5: என்ன சார்?
1: ஒரு அணையை குறித்து நம்ம பேசுகிறோங்க ஐயா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அணை.
5: சரி,
1: அந்த அணை பேர் நமக்கு தெரியும் வேணும்.
0: நீங்களும் பங்கெடுத்து பேச புதிய நேர்கள் 0343 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேர்களே.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
9: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
11: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
10: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
16: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
17: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
18: தொடர்புக்கு 9500848820.
19: வயலோரம் வானுயர

பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வெளி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: மாலை 4:30 அணிந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில்
0: அனில் பாஸ்தாவின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: நவீன், ஒரு அணையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
2: ஆமாங்க ஸ்டீவ்.
1: பொதுவாக எனக்கு அணைனாலே அங்கே இருக்கிற பார்க்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சறுக்கி விளையாடலாம் நான் எப்பவும் விளையாடுவேன். இந்த கேஆர்பி டேம்லாம் போனால் நீங்கள் சொல்கிற அணையில் இது மாதிரி பார்க்கு, இந்த குழந்தைங்க விளையாட்டுக்கான பூங்காலாம் இருக்குங்களா?
2: அதை ஏற்கனவே சொன்னீங்களே, அணைனாவே பார்க்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த அணைக்கு போயிருக்கிறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த கேஆர்பி அணைக்கு போயிருக்கேன். அப்புறமா வேற என்ன அணையை சொல்லலாம், மேட்டூர் அணைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறமா பாலக்காடு பக்கம் வந்து இந்த மலப்புழா டேம்னு
2: ஒரு டேம்,
1: ஸோ அந்த அணைக்கு போயிருக்கேன்.
2: சரிங்க,
1: இதுதான். இது மேலே நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்க அணைக்கு நான் கூட்டு போனாலும் நான் சந்தோஷப்படுவேன்.
2: நிகழ்ச்சி முடிச்சுட்டு நம்ம போயிடலாம்.
1: சரிங்க, நிகழ்ச்சி நினைக்கூடிய அன்பளை பலர் இருப்போம். அன்பு வணக்கங்கள்
3: ஐயா. வணக்கம்
1: ஐயா. வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க.
3: காரியமங்கலம் மற்றும் கெங்குச்செட்டி பீமராஜன்.
1: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் பார்க்கலாங்களா?
3: கொடுங்க ஐயா.
2: இங்கே வந்து மின்சாரம் தயாரிக்கப்படுதுங்க ஐயா.
3: ஐயா மகாராஷ்டிராவில் இருக்குதா?
2: மகாராஷ்டிராவில் இல்லைங்க.
1: நன்றி.
2: வரவேற்போம். வருக. வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
2: என்னங்க ஐயா, என்ன ஊரு?
4: திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
2: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: கர்நாடகாவில்.
2: கர்நாடகாவில் என்ன அணைங்க?
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? பாபு, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு? ஆமா,
4: அணைதான்.
2: ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அணைங்களா? இல்லைங்க. தவறான பதில். நன்றி,
1: நல்லா முயற்சி பண்ணார். ஆனால் நம்ம சொன்னக்கூடிய அனைத்து குறிப்புகளும் அவர் சொன்ன பதிலுக்கும் ஒத்துப்போகுது. ஆனால் நாம் எதிர்பார்த்தது அந்த பதில் கிடையாது. நிகழ்ச்சி மருத்த அன்பு அழைப்பாளர்
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கே பேசுறீங்க ஐயா?
5: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் தலைமணி.
2: சரிங்க, விடை
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஈராகுட் அணை என்பது இப்போதான் ஒருத்தர் சொன்னார்.
2: இல்லைங்க. தவறான பதில். நன்றி,
1: நிகழ்ச்சி மருத்த அன்பு அழைப்பாளர் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். மாலை வணக்கம் சொல்பவர் யார் எங்கிருந்து?
6: தென்னகர வட்டம் பெரிய ஒத்தலாபுரத்திலிருந்து ஆர் செல்வராஜன்.
1: செல்வராஜன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
6: கேட்டங்க, சொல்றேன். முல்லை பெரியார் அணை.
1: முல்லை பெரியார் அணை என்பது எப்படி சொல்றீங்க? ஒரு போர் வீரர் மட்டும் கிடையாதுங்க, அவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்த ஆட்சி சேர்ந்த ஒரு ஆளுநர், ஒரு பொறியியலாளராக இருந்தாரு. அந்த பகுதி மக்களுடைய கஷ்டத்துக்காக இது பண்ணார். சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி,
2: நல்ல தகவலும் சொன்னார் ஸ்டீஃபன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, குறிப்புகள் வந்து இது வந்து தென்னிந்தியாவிலேயே இல்லைன்றதான் ஒரு குறிப்பும் கூட.
1: இப்போ நம்ம ஏதாவது ஒரு, நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு
2: என்ன சொல்லுவேன்?
1: நம்ம ஊர் பக்கம் என்ன இருக்கோ அதான் சொல்லுவோம். இல்லை மனசுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுவோம். அவருக்கு அணையினோட முல்லை பெரியார் ஞாபகத்துக்கு வந்துருச்சு, அதனால சொல்லிட்டு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நடிக்க மாட்ட அன்பு அழைப்பாளர் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சொல்பவர் யார் எங்க இருந்தீங்கய்யா?
2: பிரம்மாண்டமான ஒரு அணைங்க. சுற்றுலா பயணிகளை வந்து பெரிதும் இல்ல, தமிழ்நாடு
1: தமிழ்நாடு இல்ல

0: பக்கத்து மாநிலம்,
1: பக்கத்து மாநிலம்னு சொல்ல முடியாதுங்கய்யா. ஆனா தமிழ்நாடு இல்ல
2: ஐயா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரம், கேரளா, புதுச்சேரி.
1: நன்றி, நிறைய குறிப்புகள் சொல்றீங்களா நவீன், இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய நேயர் வந்து அதுக்கு சரியான பதில் சொல்லிடுவோம் நினைக்கிறேன்.
2: நானும் நினைக்கிறேன்.
1: அன்பு வணக்கங்கள். வணக்கம், யாரை பேசுறீங்கய்யா?
0: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராம் பேசுறேன்.
1: ஜெயராம், குறிப்புகள் கேட்டீங்களா? கர்நாடகாவில இல்லங்கய்யா, அதாவது நம்ம ஊர் பக்கம் கேரளா இல்ல, இல்ல கர்நாடகா, ஆந்திரா, நம்ம சுத்திக்கிற அந்த மூணு மாநிலத்திலும் இல்ல, அதுக்கு அந்த இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கண்டுபிடிங்க பாக்கலாம். நல்ல முயற்சி நிகழ்ச்சி மிக்க நன்றி. நிகழ்ச்சி அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: வருக வணக்கம்.
1: ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்குறாரு. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. பாஷா.
2: என்ன ஊர் நீங்க? சரிங்க, விடை
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சொல்லுங்க.
0: குடகு
2: சொல்றீங்களா?
1: குடகு இல்லைங்கய்யா.
2: இல்லைங்கய்யா, நம்ம வந்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, பாண்டிச்சேரி இந்த பகுதியில் எங்கேயுமே இல்லைங்க. தென்னிந்தியாவிலேயே இல்லை இந்த அணை.
1: ஆமாம். நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருப்போம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, டி ஃபார்ம், பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இணை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாது.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: அனில் பாஸ்தாவின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.
6: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
7: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
6: மச்சான்? இந்த விளையாட்டை

0: குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
5: ஸ்ரீனி சார், நீங்களா?
4: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
6: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
4: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
7: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு, அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
13: மற்றும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
14: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
15: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
16: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
15: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
16: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
15: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
17: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
18: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
17: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: இதயம் கேட்கும் இனிய பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அணையை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த அணையை பற்றின நிறைய குறிப்புகள் வந்து நம்ம நவீன் மகேந்திரன் கொடுத்துருக்காங்க. சரியான பதில் சொல்ல நேர் இணைப்பில் இருந்திருக்காங்க. அன்பு வணக்கங்கள்.
19: சரிங்க,
0: விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
19: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க பார்க்கலாம்.
0: சரியான ஒரு குறிப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணை தாங்க அது.
19: உத்தரகாண்ட்
0: மாநிலத்தில்
19: போயிட்டீங்களா?
0: இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
19: நன்றிங்க.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் தாலுகா வெளத்தகிரி அண்ணா நகர்ல இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ் பாபு.
0: சரிங்க, விடை கண்டு

0: பிடிச்சிட்டீங்களா?
1: பதில் சொல்றேன் பாருங்க.
0: சொல்லுங்க.
1: ஜாயக்வாடி அணை
0: எங்க இருக்கு?
1: அது வந்து அவுரங்காபாத்ல இருக்கு. சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் அவருடைய நினைவு பெயரால கட்டப்பட்டது. அதான் 102 TMC கொள்ளளவு கொண்டாங்க.
0: நல்ல முயற்சிங்க, ஆனா தவறான பதில்.
1: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம். வணக்கம்
2: சார். தருமபுரி மாவட்டம் லக்கிம்பட்டியிலிருந்து சத்யநாராயணன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சார், இது ஹிமாச்சல அந்த மாதிரி ஏரியால இருக்குங்களா?
3: இல்லைங்க,
0: ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்லிட்டோம்.
3: ராஜஸ்தான் சொல்லிட்டோம், சமதள பகுதியில தான் இருக்கு.
2: சார், கோவிந்த் சாகர் அணை.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
3: இணைப்பில் இணைந்தமைக்க மிக்க நன்றி. நேரில் இருந்து கொஞ்சம் ரொம்ப எளிதான ஒரு அணை தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பதட்டத்தில் தேர்னா வந்து எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டப்படுறீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக சொல்லுங்க. ஏற்கனவே நம்ம
0: இந்த கங்கா யமுனா சரஸ்வதி சொல்றாங்க.
3: பாட்டா
0: இல்ல இல்ல, அந்த
3: நதிகள் சொல்றீங்க. சரிங்களா,
0: நதிகள்ல வந்து யமுனை நதி, அந்த யமுனை நதிக்கும் இந்த அணைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு.
3: நீங்க சொல்றத பார்த்தா தாஜ்மஹால் தாண்டி தான் இந்த நதி போகும் இல்லையா?
0: தாஜ்மஹால் வந்து அங்க ஆக்ராவில் இருக்கு.
3: ஆமாங்க, யமுனை நதி ஆக்ரா பக்கம் தானே இருக்கு. அது வழியே போகுது, அது போய் சேர்ற இடத்துல இந்த அணை இருக்கு. ராஜஸ்தான்ல
0: கண்டிப்பா இருக்கு.
3: அப்படி இருக்கு. சரி, ஓகே. யமுனை நதின்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு டக்குன்னு இந்த மௌனரகம் படத்துல வந்து இந்த பனி விளிம்பு பாடல் வந்திருக்கும். நிச்சயமா எனக்கும் அப்படிதான் இருந்தது. ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம் நேயர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
8: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, கோமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பரபரப்பான விடை திடுமினாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கேன் நேர்களே. நவீன், இப்போ வந்து நம்ம ஒரு அணையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தின நிறைய குறிப்புகள் அவங்க கொடுத்துருக்கீங்க.
0: கண்டிப்பா.
3: ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த அணையுடைய பெயரை மட்டும்தான் நீங்க சொல்ல, மற்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க இல்லையா? வரக்கூடிய நேயருக்கு ஜாக் பாட் நினைக்கிறேன், பரிசு பாடல் பெறுவார் நினைக்கிறேன். அன்பு வணக்கங்கள்.
13: அன்பு வணக்கம். சேலம்
0: வேம்படிதாணி. சரி, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
13: சிறப்பு
0: சிறப்பான தகவலை உங்களுக்கு கொடுத்துடலாங்கய்யா. யமுனை நதியில் ஒரு துணை ஆறு இருக்குங்கய்யா, அந்த ஆறு பேர் வந்து சம்பல் நதி. அந்த நதியில தான் இந்த அணையை கட்டியிருக்கிறாங்க. நேரடி குறிப்பே கொடுத்துட்டோம். விடை சொல்றீங்களா?
13: ஜெயவாடி.
0: என்னங்க?
13: ஜெயவாடி.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
14: வணக்கம். டி என் ராம், தேங்காய் மரத்தப்பட்டை.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
14: சொல்றேன் பாருங்க.
0: சொல்லுங்க.
14: ராணா
0: என்ன திரைப்படத்துல என்ன பாடல் கொடுக்கலாம்?
14: ஒரு வசந்த கேதம், கேதம், திருமணம் என்பது வாழ்க்கை அம்மான்ற ஒரு பாட்டு போடுங்க. கூட்டலம் பாட்டு போடுங்க.
0: சரிங்க, தொடர்ந்து கேளுங்க.
14: நன்றி.
0: ஸ்டீஃபன்
3: சொல்லுங்க. நவீன்,
0: நேயர் வந்து சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டாரு.
3: நிச்சயமா
0: நம்ம ஏற்கனவே சொன்னது போல் யமுனை நதியுடைய துணை நதியாக

0: இருக்கக்கூடிய இந்த சம்பல் அப்படின்ற அந்த ஆற்றுடைய குறுக்கில் தான் வந்து இந்த அணையை கட்டியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சொன்னது போல 102 TMC நீர் சேமிக்கப்படுகின்ற ஒரு அணை, 369 சதுர மைல் கொண்ட ஒரு அணைன்னு கூட சொல்லலாம், 177 அடி ஆழம் கொண்ட ஒரு பெரிய அணைன்னு சொல்லலாம். அதே போல் வந்து விந்திய மலைத்தொடர் உருவாகக்கூடிய அந்த சம்பல் ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரு அணை.
1: அதாவது நீங்கள் இந்த விந்திய மலைன்னு சொல்லும் போது எனக்கு இந்த சமூகறிவியல் பாடம்
0: தான்
1: ஞாபகம் பார்த்தீங்களா, இந்திய மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்றது வந்து இப்போதான் ஞாபகம் வருது
0: பார்த்தீங்களா. அதே மாதிரி வந்து இது ஒரு சுற்றுலாத்தலம்,
1: சுற்றுலாத்தலம்
0: பெரிய அணையும் கூட. இந்தியாவில் உள்ள 25 சர்வதேச ஈரநிலங்களில் ஒன்றாக கூட இந்த பகுதி இருக்குது. இந்த இந்த அணை வந்து நீர்ப்பாசனம், நீர்மின் உற்பத்தி, அதே மாதிரி வந்து வெள்ள கட்டுப்பாடு போன்ற நோக்கங்களுக்காக வந்து பயன்படுது. இது ராஜஸ்தானில் காணப்படுகிற ஒரு அணை, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். யமுனை நதியுடைய துணை நதியான சம்பல் ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரு பெரிய அணை. இது வந்து கட்டப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொன்னோம்னா 1953 1970 வரை இந்த அணையை கட்டிருக்கிறாங்க. 2 மாநிலங்களுக்கு இடையில் வந்து இருக்குதுன்னு கூட சொல்லலாம். என்னென்ன மாநிலம் அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இந்த இரு மாநிலங்களுக்கும் இடையில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் வட இந்தியாவில் காணப்படுகின்ற ஒரு அணை. அதே போல் வந்து இது வந்து சுற்றுலா பயணிகளை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் ஒரு கவரக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இயற்கை சூழ்ந்த ஒரு இடம், அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு இடம் அந்த அணை தான் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய யமுனை நதியுடைய துணை நதியான சம்பல் நதி மீது கட்டப்பட்ட ராணா பிரதாப் சாகர் அணை என்பதுதான் சரியான விடை.
1: அதில் சரியான விடை சொன்ன டிஎன் ராமுக்கு நிச்சயமாக பரிசு பொருள் வழங்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு
2: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
8: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
9: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: அனில் பாஸ்தாவின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: தருமபுரி பெண்பலை 102.5, ஏற்காடு பெண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி இது நிறைவடைந்தது. உங்களோடு அறிவிப்பாளராக நான் ஸ்டீபன் ராஜ்,
2: நல்லபள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
1: அடுத்ததாக நேயர்கள் மனமிரும்பி கேட்பவிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றலை தொகுத்து வழங்க நம்மோடு அறிவிப்பாளர் வந்துள்ளார் இனிது லீலா விலோதன்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

இந்த மாலை நேரத்தில் மனதை மயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இனியர்களே, ஆயிரம் முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அற்புதமான பாடல்கள். நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் திருமூர்த்தி என்கின்ற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் இதோ உங்களுக்காக.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சூரியன் திரைப்படத்திலிருந்து.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்.

0: மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: ஹே, தெரியுமா நேற்று சுந்தர் சூயிசைட் அட்டம் பண்ணிட்டான். அப்புறம் என்னாச்சு? TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
3: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
2: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் Viking Bunions and Briefs. மனதை மயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சங்கர் குரு என்கின்ற திரைப்படத்திலிருந்து.

0: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
9: சரி சரி.
10: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: பண்றாங்க. சங்ககிரி மெயின் ரோட், சேலம், கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9580509984.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
2: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி, பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
4: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
5: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
6: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
5: அப்படியா?
6: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி

தான் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
4: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி.
8: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
9: என்னாச்சு?
8: புது கிட் பேக் வேணுமா?
9: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
8: கரெக்ட்.
9: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
8: RBI சொல்கிறது,
10: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆயுசு 100 என்கின்ற திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷியா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷியா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
5: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொழிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ சாய்மா.

0: மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் அறுவடைக்கு
2: நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
8: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500-84-8020.
11: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
14: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
15: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வரைக அம்மன் அருள் பெறுக.
16: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
17: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.
18: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்

0: உங்களால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நிகழ்ச்சியை நிறைவு பாடல் முந்தானை முடிச்சு திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கவிருக்கும் கோவில் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில். இக்கோயில் ஈரோடு மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஆன்மீகம் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தளமாகும் இக்கோவில். பொதுவாக ஒரு கோயிலில் ஒரே ஒரு முக்கிய தெய்வம் தான் இருக்கும். ஆனால் இங்கு சிவன் மகுடேஸ்வரர் என்ற பெயரிலும், விஷ்ணு வீரநாராயண பெருமார் என்ற பெயரிலும் மற்றும் பிரம்மா ஆகிய மூவரும் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருந்து அருள்வாளிக்கின்றனர். இக்கோவிலின் உள்ளே வன்னி மரம் ஒன்று உள்ளது. 3000 ஆண்டுகளுக்கு மேல் இவ்வன்னி மரம் பழமை என்று நம்பப்படுகிறது. இதன் ஒரு பக்கத்தில் முட்களும் மறுபக்கத்தில் முட்கள் இல்லாமலும் இருப்பது ஒரு இயற்கை அதிசயமாகும். இதன் இலைகளை தண்ணீரில் போட்டால் பல நாட்களுக்கு அது கெட்டு போகாது. இக்கோவிலின் புராண வரலாறு, ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே பல பரீட்சை நடந்த போது மேருமலையின் சிகரங்கள் 5 இடங்களில் விழுந்தன. அதில் மகுட வடிவிலான, அதாவது கிரீடம் வடிவிலான பகுதி விழுந்த இடமே இந்த மகுடேஸ்வரர் கோயில் என்று புராணம் கூறுகிறது. ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம் மற்றும் திருமண தடைகள் நீங்க இங்குள்ள காவிரி ஆற்றில் புனித நீராடி மக்கள் சிறப்பு வழிபாடுகளை செய்கிறார்கள். இக்கோவில் வளாகத்தில் 3 நுழைவு வாயில்கள் உள்ளது. இங்குள்ள சிவலிங்கம், அதாவது மகுடேஸ்வரர், மனிதர்களால் செய்யப்படாத ஒரு சுயம்பு லிங்கமாக தோற்றமளிக்கிறார். அகத்திய முனிவர் இந்த

0: திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடப்பெற்றது. பாண்டிய மன்னர்கள் இக்கோயிலுக்கு பெரும் திருப்பணிகள் செய்ததால் கல்வெட்டுகளில் இத்தலம் திருப்பாண்டி கொடுமுடி என்று அழைக்கப்படுகிறது. பூஜை காலங்களான தினமும் காலசந்தி 6:30 மணிக்கும், உச்சி காலம் 12 மணிக்கும் மற்றும் அர்த்தஜாம பூஜை 8 மணிக்கும் உட்பட 5 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். இக்கோவிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் சித்திரை திருநாள் ஏப்ரல் முதல் மே மாதங்களில் 11 நாட்கள் பிரம்ம உற்சவம் மற்றும் ஆடிப்பெருக்கு விழா இங்கு மிக விமர்சையாக கொண்டாடப்படும். காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோவிலை நாமும் நாடி சென்று வணங்கி ஆசை பெறுவோம். நேயர்களே, இன்று தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் நாம் தரிசித்த கோவில் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில் ஆகும். ஆன்மீக சிறப்பு மிக்க தகவல்களை கேட்டறிந்தோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஆசை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
4: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்ஜன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
8: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக காக்க காக்க என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் ஒன்று.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தொக்குபோதுநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை
5: நடைபெறுகிறது.

0: legally-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: द्वितीय विकास मैट्रिक हायर सेकेंडरी स्कूल ऊतंगरई रोबोटिक्स एक्टिविटी KG प्लेइंग स्मार्ट क्लास एक्सपीरियंस्ड अंड कैरिंग टीचर्स pre-KG 2 plus 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம். கான்டாக்ட் 9524936156.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: முடிஞ்ச எது முடிஞ்சது?
10: ஸ்ரீனி சார், நீங்களா?
11: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
12: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
13: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
12: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
13: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
12: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
13: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
12: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
14: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
13: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
12: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
13: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
12: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
13: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
15: நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ண.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும், பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திற

0: தொடங்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த மூன்று உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூர் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6:40.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 18 முதல் 23 வயதிற்குள் இருக்க வேண்டும். மேலும் ஸ்டைஃபண்டாக மாதம் 11 ரூபாய் கிடைக்கும். பயிற்சி காலம் 1 ஆண்டு. எழுத்து தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை கொச்சின் shipyard.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 30/5/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, நிலக்கரி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பிரிவில் எலக்ட்ரிக்கல் 221 காலி பணியிடங்களும், சிவில் பிரிவில் 176 பணியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 145 பணியிடங்களும், சிஸ்டம் 43 பணியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 38 இடங்களும், இண்டஸ்ட்ரியல் பிரிவில் 20 இடங்களும், புவியியல் பிரிவில் 15 இடங்கள் என மொத்தம் 660 காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE அல்லது BTech முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 இருக்க வேண்டும். ஆன்லைன் வழியாக தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.coalindia.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 1180 ரூபாயும், SC மற்றும் ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 11/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. MDS 45, டெக்னீஷியன் 20, கிளர்க் 8, வன காப்பாளர் 7, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 4, ஸ்டோர்கீப்பர் 3, நூலக தகவல் உதவியாளர் 2 உட்பட மொத்தம் 91 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு கல்வி தகுதிகளாக 10ஆம் வகுப்பு, +2, ITI மற்றும் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 வயது முதல் 30 வயது வரை இருக்கலாம். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். www.fridu.edu.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கட்டணமாக பொது பிரிவினர் 1500 ரூபாய் செலுத்த வேண்டும். SC மற்றும் ST பிரிவினர் ₹700 செலுத்த வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 3/6/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை UPSC வெளியிட்டுள்ளது. அதன்படி நிர்வாக அதிகாரி பிரிவில் 27 இடங்களும், உதவி பேராசிரியர் பிரிவில் 4 இடங்களும், மைனிங் என்ஜினியர் பிரிவில் 4 இடங்களும், அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் பிரிவில் 3 இடங்களும், ரிசர்ச் ஆபீசர் பிரிவில் 2 இடங்களும், மொழிபெயர்ப்பாளர் 2 என மொத்தம் 45 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பட்டப்படிப்பு BE அல்லது BTech, ME, MTech முடித்திருக்க வேண்டும். வயது 18 வயது முதல் 45 வயது வரை பிரிவுகளுக்கு தகுந்தவாறு மாறுபடும். இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு மற்றும் எழுத்து தேர்வு நடைபெறும். www.upsc.gov.in என்ற இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்ப கட்டணமாக 25 செலுத்த வேண்டும். பெண்கள், SC மற்றும் ST பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 29/5/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, கோவை மாவட்ட சமூக நலத்துறை அலுவலகத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கேஸ் ஒர்க்கர், IT, அட்மின், செக்யூரிட்டி, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் என 26 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி பணிக்கேற்ப மாறுபடும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 21 வயது முதல் 40 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறையாக சான்றிதழ்கள் அனைத்தும் நகல்களுடன் நேரிலோ அல்லது தபால் வழியாகவோ டிஸ்ட்ரிக் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃபுளோர், கோயம்புத்தூர், 641-0318 என்ற முகவரிக்கு வருகின்ற 30/5/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இது குறித்த தகவல்கள் மற்றும் விவரங்களுக்கு www.coimbatore.nic.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய ராணுவத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. SSC எக்ஸிகியூட்டிவ் IT பிரிவில் மொத்தம் 15 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க BE, MSc மற்றும் MCA படித்திருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 18 வயது முதல் 24 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும்

நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 1/6/2026 அன்று கடைசி நாளாகும். விண்ணப்பிக்க www.joinindiannavy.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6:45. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழையின் அளவு அதிகபட்சமாக வேலூர் விருஞ்சிபுரம் 78 மில்லிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி கக்கதாசம் பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மதகொண்டப்பள்ளி, கிருஷ்ணகிரி தளிக்கொத்தானூர் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டர் மழையும், வேலூர், மேலாத்தூர், திருப்பத்தூர், ஆம்பூர், வேலூர் பள்ளிக்கொண்டா, வேலூர் கனியம்பாடி, வேலூர் குடியாத்தம், கிருஷ்ணகிரி ஜம்புக்குட்டப்பட்டி, திருப்பத்தூர் வடப்புதுப்பட்டு, கிருஷ்ணகிரி தளி, கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி, திருநெல்வேலி ஊத்து, திருநெல்வேலி நாலுமுக்கு, திருப்பத்தூர் வாணியம்பாடி, தேன்கனிக்கோட்டை, ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி தேன்கனிக்கோட்டை, திருநெல்வேலி காக்காச்சி உள்ளிட்ட பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 42.3 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கரூர் பரமத்தியில் 24 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. நாளை கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27/5/2026 முதல் 30/5/2026 வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31/5/2026 மற்றும் 1/6/2026 ஆகிய நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள் 26/5/2026 முதல் 30/5/2026 வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் இன்று மற்றும் நாளை தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28/5/2026 முதல் 30/5/2026 வரை அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று கேரளம் கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது. மாலை மயங்கும் வேளையில் கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா. தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் வண்டல் மண் எடுக்க இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு, மட்பாண்ட தொழிலாளர்களுக்கு, வீட்டு உபயோகத்திற்கு, விவசாய நில மேம்பாட்டுக்கு, மண்பாண்ட தொழில் வீட்டு உபயோகத்துக்கு விலையில்லாமல் வண்டல் மண் வழங்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்டத்தில் மொத்தம் 195 தகுதி வாய்ந்த நீர்நிலைகள் இந்த வண்டல் மண் எடுத்துக்கொள்ளலாம். நீர்நிலைகளின் பட்டியலை பதிவிறக்கம் செய்ய dharmaburi.nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். விண்ணப்பிக்க https://tnesevai.tn.gov.in வழியாக சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடம் அனுமதி பெறலாம். அருகிலுள்ள இசேவை மையங்களை அணுகி 10 நாட்களுக்குள் அனுமதி பெறலாம். இத்தகவலை தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளமான www.tnpsc.gov.in என்கின்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். வருகிற 27ஆம் தேதி முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 25 ஆகும். மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி இடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. கல்வி தகுதி, ஏதேனும் பட்டப்படிப்பு முடிந்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22 ஆகும். மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்கின்ற இணையதளத்தை பார்வையிடலாம். தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண்மை விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமைகளை ஆவணங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியமாகும். எனவே அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய உள்ளூர் உலா.

0: தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7 இணைந்திருக்கேன். நேர்களே, நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
2: தருமபுரியில் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகள்

0: உண்டு. ஜே என் மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். எப்பவாவது ஒரு நல்ல செய்தியை பார்த்த உடனே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதுவும் காலையில தினசரி செய்தித்தாள் படிக்கிற போது வெறும் செய்திகளை படிக்கிறதோடு மட்டுமல்ல, ஒரு நல்ல கட்டுரையோ ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ படிச்சா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஞாயிறு மலர்ல ஆபத்து காத்த பிள்ளைங்கிறவர் எழுதியிருந்த கர்ணருடைய ஏற்களமும் போர்க்களமும் ஒரு செய்தி பார்த்தேன், அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. நல்லா சோழம் தான் எனக்கு சொந்த ஊர், அங்க நிலமும் உண்டு. விதை போடுறதுல தொடங்கி முதல்ல ஏற நிலத்தை சரி பண்ணி உழுது பயிரிட்டு அறுவடை பண்ணி அந்த நெல்லை பிரிச்சு போரடிச்சு அதை முட்டையாக்கி விவசாயி வந்து வீட்டுக்கு நெல் கொண்டு போய் நம்ம இது விற்பனை பண்ணி இவ்வளவு பண்ணிட்டு வருவோம் நாங்க வீட்டுக்கு. இப்ப நான் கூடவே இருப்பேன், எல்லாத்திலையும் நானே சில வேலைகளும் பார்ப்பேன். இது எனக்கு தெரிஞ்சது. போர்க்களம்ங்கிற விஷயங்கிறது என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற போர்க்களம் இல்லைங்க. இப்ப அதுவும் இப்ப சமீப காலமா இங்க உலகெங்கும் நடக்கிற அந்த போர்களை பாக்கிறப்ப ரொம்ப அச்சமா இருக்குது. முந்தையெல்லாம் போர்க்களத்துல போர்ல இருக்கவங்க மட்டும்தாங்க சண்டை போடுவாங்க. இந்த பக்கம் அணி இந்த பக்கம் அணிதான் சண்டை போடுவாங்க, வேற யாரையும் தாக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற போரை பார்த்தா பயமா இருக்குது. இந்த போர்க்களம் நான் முதல்ல சொன்ன ஏற்களம், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாட முடியுமா? புறநானூற்றுல சேரமான் கடலோட்டிய வேல்களு குட்டுவனை பற்றி பரணர் என்கின்ற புலவர் பாடியிருக்கக்கூடிய நீண்ட நெடிய பாடல் அது. பாடல் நீண்டிருக்குன்னு சொல்லிருக்கீங்க, பயந்துடாதீங்க. அதுல வர செய்தி நமக்கு அவ்வளவு வியப்பா இருக்குது. மனுஷன் ஏற்களத்தையும் பார்த்திருக்காரு, போர்க்களத்தையும் பார்த்திருக்காரு. விவசாயம் பண்ணோம்னா என்ன வேணும்? மேகம் வேணும், மின்னல் வேணும், இடி வேணும், மழை பெய்யணும், தர ஈரமாகணும், விதை பாகணும், பயிர் விளையணும், அது சாஞ்சி கிடக்கும், அதை அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ண நெல்ல வீட்டுக்கு எடுக்கிறப்ப புலவர்களும் வருவாங்க, இரவலர்களும் வருவாங்க. வந்து நின்ன உடனே கதிரை எடுத்து அப்படியே கொடுப்பாங்க, அல்லது நெல் அளந்து கொடுப்பாங்க. இது நானே பார்த்திருக்கேன். அப்ப வந்து அவங்க பொலிக பொலிகங்கிற மாதிரி சொல்லி வாழ்த்தி பாடுவாங்க. இந்த பரணர் சொல்றாரு, மன்னா நீ போர்க்களத்துக்கு போற, அப்படி போற போது உன்னுடைய யானைகள் பூரா அப்படியே கண்ணம் கரிய நிறத்தோட மேகம் போல போகுது. அப்படி மேகம் போல போகிற போது அதுல வரக்கூடிய அந்த வாளும் வேலும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா மின்னல் போல மின்னுது. சரி, அந்த போர் முரசு இருக்குல்ல, அது இடி போல இடிக்குது. குதிரைகள் வந்து புழுதியை கிளப்பிட்டு காற்று மாறி அப்படியே பறந்துட்டு வருது. அம்பு விடுறாங்க வில்லுல இருந்து, அந்த அம்புகள் வந்து மலை தாரை போல வந்து புழியுது அப்படியே. சரி, மழை பெஞ்சா தரை ஈரமாகுமே, இங்க அடிபட்டு கிடக்குறாங்கல்ல அவங்க, அவருடைய உடம்பு இருந்து பாயிர ரத்தம் அந்த தரையை புற ஈரமாக்கிறது. நீ ஓட்டிட்டு போற தேரு ஏறு மாதிரி உழுதுகிட்டே போகுது, வீரர்களுடைய ஈட்டியோ விதை போல போய் பாயுது. அந்த அந்த பாஞ்ச பிறகு நெல்லு விளைஞ்சு சாஞ்சி கிடக்குற மாதிரி வீரர்கள் வந்து சாஞ்சி கிடக்குறாங்க. இந்த இதோட முடிஞ்சு போச்சா, சாஞ்சி கிடந்த நெல்லை எடுத்து அடிச்சு அதை போரடிப்பாங்க. எப்படின்னா பிணையல் போட்டு, மாட்டுக்கு மாடு பிணையல் போட்டு போரடிப்பாங்க. இங்க இந்த உடம்ப நரி கழுகு பேய்கள் எல்லாம் அப்படி உதறி உதறி உதறி அப்படி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இது அந்த புலவர் பார்த்து சொல்றாரு, இப்படிப்பட்ட போர் நீ செய்வதனுடைய நோக்கம் என்ன என்றால், உன்னுடைய நாட்டை விரிவு செய்ய மட்டுமில்லை, அங்கு வளம் இருந்தால் கொண்டு சேர்ப்பதற்காக, உன் மக்களை வாழ வைப்பதற்காக. உழவர்களும் அதுபோலதான், அவர்களும் மழை நீர் கொண்டு நிலத்தை உழுகிறார்கள், விதை விதைக்கிறார்கள், அறுவடை செய்கிறார்கள், பிறருக்கு உலகம் வாழ வழங்குகிறார்கள். எனவே அவன் ஏர் உழவன் என்றால், புலவர்கள் சொல்லேர் உழவர்கள் என்றால், மன்னா நீ வில்லேர் உழவன் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட உன்னிடத்துல நான் என்ன கேட்டு வந்திருக்கேன் தெரியுமா? முகபடாமணிந்த யானைகளை கேட்டு வந்திருக்கிறேன், நீ எனக்கு வழங்குவாயாக என்று ஏற்களத்தையும் பொற்களத்தையும் ஒன்றாக பாடிய அந்த பரணரின் பாடல் நயம் நமக்கு இரண்டு காட்சிகளை கண் முன்னே காட்டுகின்றது. இதே செய்தியை ஆண்டாளும் சொல்லியிருப்பால், எப்படி ஆழிமலை கண்ணா ஒன்றினி கைகரவேல் ஆழியில் புக்கு முகர்ந்துகின்ற ஆர்த்தியரி, அதுல சொல்ற போது இதே மாதிரி இடி மின்னல் அத்தனையும் சொல்லி அதை திருமாலுடைய உருவத்திற்கும் அவன் கையில இருக்கக்கூடிய சங்க சக்கரங்களுக்குமாக சொல்லி

0: நீ மழையை பெய்விக்க வேண்டும், அருள்மழையை பெய்விக்க வேண்டும் என்று கேட்பாள். மாணிக்க வாசகரும் தன்னுடைய திருவம்பாவையிலே மழை பற்றி பாடுகிற போது எம்பெருமாட்டினுடைய உருவத்தினுடைய அழகை சொல்லியிருப்பார். எனவே மழையை, ஏரை, போரை பாடாத புலவர்கள் இல்லை. இந்த பாடலை முடிந்தால் படித்து பாருங்கள், அல்லது இந்த காட்சிகளை கண்முன்னே நிறுத்தி பாருங்கள். நான் சொன்ன பாட்டு ஒண்ணு தாங்க, இன்னும் 399 பாட்டு இருக்கு. புறநானூற்று பாடல்கள் எல்லாமே புதையல் தாங்க, தேடி பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: மாலை மயங்கிய விலையில் மனம் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 திரு இசை. இன்றைய திரை இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே குரலில் வாலியின் வரிகளில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகளுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், தொழில், வணிகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான சேவை மற்றும் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க https.awards.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற ஜூலை மாதம் 31 வரை விண்ணப்பிக்கலாம். சிறந்த சாதனை மற்றும் பொது சேவையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செய்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜூலை 31 பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஆன்லைன் மூலம் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை செய்யப்படும்.
5: மனமகிழும் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை, இன்று இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் முதலாவதாக சோலார் உலர்த்தல் மூலம் மதிப்பு கூட்டல் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் ஏ லாவண்யா அவர்களும் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உர மேலாண்மை கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய பேராசிரியர் டாக்டர் பி மங்களாதேவி அவர்களும் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்று 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டாக வளம் வர உள்ளது நேர்களே. ஸோ தவறாமல் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நேர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்வது அரியலூர் மாவட்ட செய்திகள் இன்னும் சில வினாடிகளில்.
6: அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.

0: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதியுதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
1: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ரூபாய் 78,000 ரூபாய் உடனடியாக என்னோட வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
2: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோட வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இந்த 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தட் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்ட்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டரு, லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கோங்க.
0: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
3: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவுச் சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரம்

0: ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 2 புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெருமளவிலான போதைப் பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி

தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு

0: குடும்ப வழிகளுக்கு ஒரு முழுமையான வழி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டி எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங் என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: நேயர்கள் இனி கேட்கலாம்.
6: அண்ணே அண்ணே.
5: வாமா சங்கீதா, என்ன இந்த பக்கம்? ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் வர.
6: இந்த வழியா சந்தைக்கு போனேன். சரி, அப்படியே நீங்க இருக்கீங்களேன்னு உங்களை அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேனே.
5: வந்ததுல சந்தோஷம்தான். வாமா சாப்பிட்டு போவ.
6: அதெல்லாம் இருக்கட்டும், என்னடே பண்ணிட்டு இருக்கீங்க?
5: இதுவா சோலார் உலர்தல் மூலம் மதிப்பு கூட்டுறமா?
6: அப்படின்னா என்னன்னு?
5: சோலார் ஆற்றலை பயன்படுத்தி பொருட்களுக்கு கூடுதல் மதிப்பு சேர்க்கறது தான் சோலார் மதிப்பு கூட்டலு.
6: இதனால நமக்கு என்னென்ன பயன் இருக்கு?
5: இதனால நமக்கு என்ன பயன்னா, உற்பத்தி செலவு குறையும், சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறையும், விவசாயிகளுக்கு அதிக வருமானம், இயற்கை மற்றும் ஆரோக்கியமான தயாரிப்புகள் நமக்கு கிடைக்குமா?
6: அப்படியானே அண்ணா, இதை எப்படி பண்றது, என்ன ஏது, ஏதாவது உதாரணம் சொல்லுங்கண்ணே.
5: உதாரணம் அப்படின்னு சொன்னாக்கல, சோலார் உலர்த்திய பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்றோம் இல்லையாமா, அது சோலார் மூலம் தயாரிக்கப்படும் மசாலா பொருட்கள், சோலார் குளிர்சாதன சேமிப்பு, சோலார் மின்சாரம் மூலம் உணவு பதப்படுத்துதல், இந்த மாதிரி நிறைய செய்யலாமா?
6: அண்ணே, எனக்கு இத பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல் சொல்லுங்கண்ணே.
5: அதாவதுமா, என்ன விட சோலார் உலர்தல் மூலம் மதிப்பு கூட்டுறத குறித்து இன்னைக்கு 7:25 இருக்கு நம்ம பண்பலைய நீ கேட்டியனா நிறைய தகவல்கள் சொல்லுவாங்கம்மா.
6: அப்படியானே, யார்னு சொல்றது?
5: அதாவது கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் ஏ லாவண்யா வந்து நிறைய தகவல்களை சொல்ல போறாங்க. அத கேட்டியனவே நிறைய தகவல் உனக்கு கிடைக்கும்.
6: சரிண்ணே, இதோ இப்பவே கேக்குறேன்.
5: வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் சோலார் உலர்தல் மூலம் மதிப்பு கூட்டல், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஏ லாவண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
7: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகள் வந்து நம்ம ஒரு பயிரை பயிர் செய்யும் போது சில சமயம் என்னாகும், நம்மளை மாதிரி எல்லா விவசாயிகளும் அதே பயிரை போட்டுருவாங்க. அப்படி போடும்போது நமக்கு சரியான ஒரு வேலை கிடைக்காமல் போயிடும். குறிப்பாக தோட்டக்கலை பயிர்களில் அந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரிலாம் தக்காளி நிறையா போடுறாங்க. அவங்க திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், திடீர்னு பார்த்தா விலையே இல்லாமல் சும்மா கொட்டுற மாதிரியான ஒரு சூழல் வரும். இது மாதிரி எல்லா காய்கறி பயிராக இருக்கட்டும், இல்லை மித்த பயிர்களாக இருக்கட்டும், பொதுவாக அந்த விலை அப்படிங்கிறது அந்த தேவையையும் அங்கே இருக்கிற சூழலை பொறுத்தையும் சந்தை சூழலை பொறுத்தும் தான் அமையுது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை மதிப்பு கூட்டும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. விலையும் ஒரு நிலையான விலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உழைப்புக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சோலார் உலர்த்தல் மூலமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மதிப்பு கூட்டலாம், அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட சொல்கிறதுக்காக காலசமுத்திரத்தில் இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் லாவண்யா வந்து நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். மேம்
8: அனைவருக்கும் வணக்கம்.
7: சோலார் உலர்த்தல் அப்படிங்கிறது என்னங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி நமக்கு அது பயன்படும்ன்றதை பற்றி கொஞ்சம்.
8: சோலார் உலர்த்தல் அல்லது சோலார் ட்ரையிங் அப்படின்றது வந்து ஒரு உணவு பதப்படுத்தும் முறை, அதாவது ஒரு ஃபுட் ப்ரிசர்வேஷன் மெத்தட். பொதுவாகவே காலம் காலமாக உணவுப் பொருட்களை வந்து பதப்படுத்துவதற்கும் உணவு மற்றும் விவசாய பொருட்களின் ஆயுள் காலத்தை நீட்டுவதற்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய முக்கிய இரண்டு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து குளிர்சாதன முறை, மற்றொன்று வந்து உலர வைத்தல் முறை. உலர வைத்தல் முறையில நம்ம பொதுவாகவே நிழல் அல்லது சூரிய ஒளியில வந்துட்டு பொருட்களை காய வைப்போம் அல்லது உலர வைப்போம். குளிர்சாதன முறையை வந்து உலர வைக்கும் முறையோட கம்பேர் பண்ணும் போது குளிர்சாதன முறை வந்து காஸ்ட்லியாகவும் சாதன கருவிகளை பயன்படுத்தியும் அதை சார்ந்தும் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா அதே சமயத்துல உலர்வை முறையில உணவு பதப்படுத்துதல் என்பது ஒரு மிக எளிய முறை, அதே மாதிரி மிக குறைந்த செலவுல அதிக லாபம் ஈட்டக்கூடிய முறையாகவும் அது இருக்கு.
7: உணவுப் பொருளை பொறுத்த வரைக்கும் சூரிய ஒளியில நேரடியாக உலர வைக்கிறதுக்கும் இல்ல சோலார் ட்ரையர் மூலமா உலர வைக்கிறதுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குங்க?
8: ஃபர்ஸ்ட் சோலார் ட்ரையிங் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு பாதுகாக்கப்பட்ட அமைப்புல சூரிய வெப்பத்தை வந்து சோலார் தகடுகள் பொருந்திய சோலார் பேனல்களில சேமிச்சு அந்த வெப்பத்துல வந்து உணவுப் பொருட்களை அல்லது விவசாய பொருட்களை உலர்த்தும் ஒரு மேம்படுத்தப்பட்ட முறை தான் சோலார் ட்ரையிங். இதுல பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் விவசாய பொருட்களை வந்து நம்மளால உலர்த்த முடியும். இது ஒரு

0: உணவுப் பொருட்களின் ஆயுள் காலத்தை நீக்கக்கூடிய ஒரு உணவு பதப்படுத்தக்கூடிய சிறந்த முறை. உணவுப் பொருட்களை வந்து சூரிய ஒளியில நேரடியா உலர வைப்பதற்கும் சோலார் ட்ரையர் மூலமா உலர வைக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளியில வந்துட்டு உணவுப் பொருட்களை நேரடியா உலர்த்தும் பொழுது அதை வந்து சூரிய ஒளி உலர்த்தல் அல்லது சன்ரைங் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து வெப்பம், ஈரப்பதம் மற்றும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு அப்படின்றது வந்து இருக்காது.
1: சரிங்க, சோலார் ட்ரையிங் இல்ல சன்ரைங் இதுல எது வந்து சிறப்பா இருக்கும்? இப்ப நீங்க சொன்னதுல இந்த ரெண்டு இதுல எது சிறப்பா இருக்கும்?
0: கண்டிப்பாக சூரிய ஒளியில நேரடியா உலர்த்துறதை விட சோலார் ட்ரையர்ல உலர்த்துவதுதான் ஒரு மிகச்சிறந்த முறையா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரிய ஒளியில ஒரு கட்டுப்பாடு இல்லாம உலர்த்தும் பொழுது தூசி, மாசு, மழை, பூச்சிகள், பறவைகள் போன்ற இயற்கை காரணிகளால அந்த உணவு அல்லது விவசாய பொருட்கள், நம்ம உலர வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாது சூரிய ஒளியில வந்து நம்ம டைரக்டா உணவுப் பொருட்கள் படும்படியாக உலர வைக்கும் போது அதில் உள்ள வைட்டமின்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்களின் அளவு வந்து குறைந்து விடுகிறது. அந்த உயிர் சத்துக்கள் மட்டுமல்லாது பிற ஊட்டச்சத்துக்களான நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிற ஊட்டச்சத்துக்கள், உணவுப் பொருட்களில் உள்ள பிற ஊட்டச்சத்துக்களின் அளவுகளும் வந்து குறைந்து விடுகிறது. ஆனா சோலார் ட்ரையரின் மூலமா சூரிய ஒளி வெப்பத்தை சோலார் பேனல்களின் வழியாக சேமிச்சு பயன்படுத்துவதன் மூலம் இந்த விதமான பிரச்சனைகளை எல்லாமே நம்மளால தவிர்க்க முடியும்.
1: இதுல எந்தெந்த மாதிரியான பொருள்லாம் நம்ம வந்து காய வச்சு நீங்க சொல்ற மாதிரி உலர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு?
0: சோலார் ட்ரையரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான பொருட்களையும் நம்மளால உலர வைக்க முடியும். அதுல எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் நீர் போன்று உள்ள பொருட்களை தவிர, அதாவது மோர், ஜூஸுங்க, அப்புறம் பல கூழ்கள், பல சாறுகள், இந்த மாதிரி தண்ணி ஆகாரமா இருக்கிற பொருட்களை தவிர மற்ற எல்லா வகையான பொருட்களையும் நம்மளால சோலார் ட்ரையர் மூலமா உலர வைக்க முடியும். எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா, நெல், தானியங்கள், பருப்பு வகைகள், பழங்கள், ஆரஞ்சு, ஆப்பிள், வாழை, மாங்காய், பல்வேறு விதமான காய்கறிகள் மற்றும் பழங்களை நம்ம சோலார் ட்ரையர் பயன்படுத்தி உலர வைக்க முடியும்.
1: வச்சு ஏதாவது நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை போய் கொஞ்சம் சொல்லுங்க.
0: உணவு மற்றும் விவசாயம் சார்ந்த சந்தை பொருட்களை வந்து அறுவடை செஞ்சு அப்படியே விற்பனை செய்யறதை விட அந்த பொருட்களை சோலார் ட்ரையர் மூலமா உலர வச்சு ஆயுள் காலத்தை கூட்டி ஒரு நல்ல சிறந்த முறையில பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் செஞ்சு மிகவும் லாபகரமான தொழிலாக மாற்றலாம். எடுத்துக்காட்டாக, தக்காளியை வந்துட்டு ஒரு குறைஞ்ச விலையில ஒரு 10-20 ரூபாய் இருக்கும் போது வாங்கி சோலார் ட்ரையர் மூலமா உலர வச்சு நல்ல பேக்கிங் மற்றும் லேபிளிங் செஞ்சு சந்தைப்படுத்தினால் 100-200 வரை அந்த தக்காளி பவுடர் அப்படின்ற தக்காளி பொடியை வந்து நம்மளால விற்க முடியும். 2-5 மடங்கு லாபமும் நம்மளால பெற முடியும். இது போன்ற வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பழ தோல், மாங்காய், பூண்டு, வெங்காய பொடி, வெங்காயத்தாள் பொடி, மிளகா, மஞ்சள், உலர் பழங்கள், மீன், மாமிசம், இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களையும் நம்ம சோலார் ட்ரையிங் மூலமா ட்ரை பண்ணி சந்தைப்படுத்தினா அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு.
1: சரிங்க, இப்ப பொருளாதார ரீதியா ஒன்றும் நிறைய பேருக்கு பெரிய வாய்ப்பு இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்க வந்து இதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வேற ஏதாவது மானியம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா, சோலார் ட்ரையர் வாங்க அரசே உங்களுக்கு வந்துட்டு 35-60% வரை மானியம் வழங்குகிறது. ஒரு நல்ல சோலார் ட்ரையர் வாங்க உங்களுக்கு 35,000-3,00,000 வரை மட்டும்தான் செலவாகும். அதில் பாதியை வந்துட்டு கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுக்கும். கவர்மெண்ட் வந்து இதுக்காக நிறைய திட்டங்களையும் ஸ்கீம்ஸையும் அறிமுகப்படுத்தியிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, PMFME, AED, SRLM, அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷனுக்கு கீழே இருக்கிற சில திட்டங்கள், நபார்டு, அப்புறம் மாவட்ட தொழில் வளர்ச்சி மையங்களையும் நீங்க அணுகுனீங்க அப்படின்னா அங்கேயும் வந்துட்டு இதற்கான தகவல்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. உரிய சான்றிதழ்களோட நீங்க அங்க போனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு அந்த சோலார் ட்ரையரை ஒரு மானிய விலையில அரசோட உதவியுடன் எப்படி பெறலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க.
1: நம்ம இந்த சோலார் ட்ரையர் பயன்படுத்துறதுல இருக்கிற நன்மைகள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: சோலார் ட்ரையரை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் தேவையில்லை. சோ நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்றது வந்து கிடையாது. அதே மாதிரி சோலார் ட்ரையர்ல வந்துட்டு இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் நல்லா வந்துருச்சு. சோ இதுல வந்து ஹைபிரிட் சோலார் ட்ரையர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க சந்தையில. இந்த ஹைபிரிட் சோலார் ட்ரையர்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்க வந்துட்டு கரண்ட் மின்சாரம் பயன்படுத்தியும் சோலார் ட்ரையரை பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நீங்க வெப்பம் குறைவாக இருக்கிற காலங்கட்டங்கள்ல அந்த ஹைபிரிட் மூட்ல இருக்கிற சோலார் ட்ரையர்களை வந்து நீங்க மின்சாரத்தோட உதவியோட இயக்கலாம். ஆனா மின்சாரம் இல்லாத பொழுது நீங்க சோலார் ட்ரையர்களை அந்த மின் இணைப்பு இல்லாமலேயே இயக்கலாம், இந்த ஹைபிரிட் மூட்ல இருக்கிற சோலார் ட்ரையர்ஸ். அதே மாதிரி உணவுப் பொருட்களை வந்து பாதுகாப்பான முறையிலையும் சுகாதாரமான முறையிலையும் உலர வைக்க முடியும். கம்பேர் டு சன்ரைங் ஆர் சூரிய ஒளி உலர்த்தலை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பாதுகாப்பான உலர்த்தல் முறையா இருக்கும்.
1: சோலார் ட்ரையர் மூலமா நம்ம நம்மளோட வருமானத்தை பெருக்கிறதுக்குன்னா என்னென்ன மாதிரி வழி இருக்கு அதையும் கொஞ்சம் சொல்லிருங்களா?
0: சோலார் ட்ரையரை பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே சிறிய அளவுல எளிதாக தொழில் தொடங்க முடியும். பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா சுய உதவி குழுக்கள் மூலமாக

0: கூட்டுத் தொழிலே சோலார் ட்ரையர் மூலமா செய்யலாம். உணவுப் பொருட்களை வந்து மார்க்கெட்டிங் செய்வது வந்து உலர்ந்த உணவுப் பொருட்களை மார்க்கெட்டிங் செய்வதுன்றது வந்து ஒரு சிறந்த வழி, மிகவும் எளிதானதும் கூட. சோலார் ட்ரையர் மூலமாக உருவாக்கப்பட்ட குறைந்த விலையிலான தரமான பொருட்களுக்கு உள்ளூர் சந்தைகள், விவசாய சந்தைகள் மற்றும் எக்ஸிபிஷன் என்று சொல்லக்கூடிய கண்காட்சி கூடங்களிலும் கூட நல்ல வரவேற்பு கிடைக்கிறது.
1: சரிங்க, குறிப்பா இந்த சோலார் உலர்த்தல் மூலமாக நம்ம எப்படிலாம் மதிப்பு கூட்டலாம், இதன் மூலமாக நம்ம ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. நிறைவா இதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் சொல்லிருங்க.
0: இறுதியா சொல்லணும் அப்படின்னா, சோலார் ட்ரையிங்றது வந்து ஒரு சாதாரண மற்றும் எளிமையான உலர்த்தும் முறை மட்டுமல்லாது, அது ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு, பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான வருமான ஆதாரம் மற்றும் நிலைத்த தொழில் வாழ்க்கை வளர்ச்சிக்கான அது ஒரு தீர்வு. நம்மிடம் இருக்கின்ற இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தினாலே குறைந்த முதலீட்டுல அதிக வருமானம் இந்த சோலார் ட்ரையிங் மூலமா நம்ம பெற முடியும். இதற்கான பயிற்சிகளுக்கு எங்களது கேவிகே இதற்கான பயிற்சிகளை வந்து எங்களோட கேவிகேலையும் வழங்குறோம். ஸோ இதை தொடர்பான சந்தேகங்களுக்கு நீங்க எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. ஸோ என்னோட அலைபேசி எண்ணை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க, 7598324312.
1: நன்றி.
0: நன்றி சார்.
2: சங்கீதா, சங்கீதா
3: சொல்லுங்கண்ணே.
2: என்னம்மா, எஃப்எம் கேட்டியா?
3: கேட்டனே, நல்ல விளக்கமா எல்லாமே தெளிவா சொன்னாங்கனே, நல்ல வேலை நீங்க சொன்னீங்க கேட்க சொல்லி.
2: எஃப்எம் கேட்டு என்னமா தெரிஞ்சுகிட்ட?
3: சோலார் தொழில்நுட்பம் இன்று விவசாயம் மற்றும் உணவு பதப்படுத்தலில் மிக முக்கியமானதாக வளர்ந்து வருகிறது. சோலார் உலர்த்தல் மற்றும் மதிப்பு கூட்டல் மூலம் செலவு குறைந்து தரமான பொருட்களை உருவாக்குது. இது எல்லாத்தையும் பத்தி நான் இன்னைக்கு தெரிஞ்சுகிட்டேனே.
2: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்.

0: சரிண்ணே, உங்கள் செடிகள்லாம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கே, அதுக்கு எப்படிண்ணே உரம்லாம் போடுறீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அதுவா, அதுக்கு பேர் தாமா உரம் மேலாண்மை.
0: உரம் மேலாண்மையா? அப்படின்னா என்னதுண்ணே
1: உரம் மேலாண்மை அப்படின்னு சொன்னா, பயிர்களுக்கு தேவையான உரங்களை சரியான அளவுல சரியான நேரத்துல சரியான முறையில பயன்படுத்தும் செயல்முறை தாமா.
0: அது எதுக்காக நான் நம்ப செய்யறோம், அதோட நோக்கம்னா என்ன?
1: மண் வளத்தை பாதுகாக்கலாம், பயிர் வளர்ச்சியை அதிகரிக்கலாம், அதிக மகசூல் பெறலாம், செலவை குறைச்சி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். அதே போல வந்து இயற்கை உரங்கள், வேதி உரங்கள், உயிர் உரங்கள்னு பல்வேறு வகைகள்ல இருக்குமா?
0: சரிங்கண்ணே, இதனால நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு?
1: மண் ஆரோக்கியம் மேம்படும், பயிர் தரம் உயரும், அதிக விளைச்சல் கிடைக்கும், சுற்றுச்சூழல் மாசும் குறையுமா?
0: ஓ, அப்படியான வேற என்னென்ன தகவல் இதுல இருக்கு?
1: நான் சொல்றதை விட நீ தொடர்ந்து தருமபுரி எஃப்எம் கேளு. இத நான் சொல்றதை விட கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மங்களாதேவி அவங்க நல்ல விளக்கமா விவரமா சொல்றாங்க. அதை கேட்டேனாவே உன் சந்தேகத்துக்கெல்லாம் விட கிடைச்சிரும்.
0: தோ இப்பவே கேக்குறேனே.
1: உர மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி மங்களாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நம்ம வந்து எந்த பயிர் போட்டாலும் இப்போ உரங்கள் பயன்படுத்துகிறோம். உரங்களை பயன்படுத்துறதுல வந்து அந்த சரியான முறையில் எந்த அளவுக்கு தேவையோ அதை மீறி நம்ம போடுறது வந்து நமக்கு அது ஒரு வகையில் பொருளாதார இழப்பு அப்படின்றத தாண்டி மண்ணுக்கும் அது வந்து கேடாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சமச்சீரான முறையில் உர பயன்பாடுன்றது எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்னலாம் செய்யணுன்ற தகவலை சொல்கிறதுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் மங்களதேவி அவங்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: சமச்சீர் உர பயன்பாடு அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் குறிப்பா விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: அனைவருக்கும் வணக்கம். நமக்கு எப்படி ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு சர்வீகித உணவு தேவையோ அதே மாதிரி மண்ணின் ஆரோக்கியத்திற்கும் சமச்சீர் உர பயன்பாடு மிகவும் முக்கியம். சமச்சீர் உர பயன்பாடு என்பது தாவரங்களுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும், அதாவது பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை சரியான அளவில் சரியான முறையில் சரியான நேரத்தில் வழங்குவதே சமச்சீர் பயன்பாடு ஆகும். ஏன் முக்கியம்னா, பசுமை புரட்சிக்கு பிறகு விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக சாகுபடி பண்ணுறதுனாலையும் அதிகப்படியான மற்றும் சமநிலையற்ற உர பயன்பாடுகளை பயன்படுத்துவதனாலும் இரண்டாம் நிலை மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களின் குறைபாட்டை துரிதப்படுத்தியது. இதனால் மண் கட்டமைப்பும் சீரழிந்தது. மேலும் நீர் வழிந்தோடல் மற்றும் கசிவு மூலம் ஊட்டச்சத்து இழப்புகளை அதிகரித்தது. எனவே சமச்சீர் உரமிடுதல் ஒரு நிலையான வேளாண்மைக்கான ஒரு திறவுகோலாக அமையும்.
2: சரிங்க. இப்போ அதிகமாக நம்ம உரம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு வகையில் நமக்கு செலவும் ஜாஸ்தி, ரெண்டாவது அதனால என்னென்ன பாதிப்பு வரும் எல்லாத்துக்குமே தெரியுது, அதனால ஏதோ பாதிப்புன்னு என்னென்ன பாதிப்பு வரும் அதை பற்றி மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: அதிகமாக உரம் பயன்படுத்துறதுனால மண்ணோட ஆரோக்கியம் முதல்ல வந்து பாதிக்கப்படுகிறது. மண் ஆரோக்கியம்னா மண்ணில் வந்துட்டு இயற்பியல், வேதியியல், நுண்ணுயிர்கள் இதோட அமைப்புகள் எல்லாமே வந்து மாற்றம் அடையுது. நுண்ணுயிர்களோட பாதிப்பு ஏற்படுறதுனால மண்ணில் கரைய முடியாத சத்துக்களை கரைத்து கொடுப்பது தான் நுண்ணுயிர்களின் வேலை. அந்த நுண்ணுயிர்கள் பாதிப்படைகிறதுனால மண்ணின் அந்த கரையக்கூடிய சத்துக்களை கரைய விடாமல் மண்ணின்

0: ஊட்டச்சத்தை கட்டுப்படுத்துகிறது, மேலும் மண்ணின் வளத்தையும் இதனால் குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் நீர் மாசுபாட்டை வந்து கட்டுப்படுத்துறதுனால, நீர் மாசுபாட்டை வந்து அதிகப்படுத்துறதுனால சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது. மேலும் பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலையும் அதிகப்படுத்துகிறது. பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் அதிகமாகறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா மகசூல் வந்து குறைய ஆரம்பிக்கிறது.
1: சரிங்க, சரியான உழவு அளவை தான் விவசாயிங்க நம்ம போடுறோமான்றது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? உரக்கடையில் போய் கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதன் அடிப்படையில் போட்டுருவாங்க. ஆனால் அதை நம்ம சரியாக தான் போடுறோமா, சரியான அளவு தான் போடுறோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: சரியான அளவை வந்து தெரிஞ்சுக்கணுமா, மண் பரிசோதனைன்றது ரொம்ப மிகவும் அவசியம். மண் பரிசோதனை செய்வதன் மூலம் மண்ணில் உள்ள சத்து குறைபாடுகளை அறிந்து அதற்கேற்ற வகையில் சரியான அளவு உரங்களை பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, இப்போ மண் மாதிரியை நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி எடுக்கிறது? இப்போ நம்ம நிலத்துலேருந்து எடுக்கிறத வந்து எப்படி எடுக்கிறது பற்றி கொஞ்சம்.
0: மண் மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயிரிடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ உரம் போட்டிருந்தோம்னா உரம் போட்ட உடனே மண் மாதிரி எடுக்கக்கூடாதுங்க. மண் மாதிரி எப்படியெல்லாம் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வயலில் வந்துட்டு நிலங்களை தேர்ந்தெடுக்கணும். வயலில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து தக்க இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். உதாரணமாக அதாவது ஒரே மாதிரி நிறங்கள் உள்ள மண், அதுக்கப்புறம் வந்து சில இடங்களில் வந்து உர மக்கும் குப்பைகள் இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தாலும் அதுகளை தவிர்க்கணும். வரப்பு ஓரங்களை தவிர்க்கணும். ஒரே மாதிரியான பயிர்களை பயிரிடுற நிலங்களை தேர்ந்தெடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 8 முதல் 10 இடங்களில் மண் மாதிரி எடுக்கலாம். மண் மாதிரி சேகரிக்கிற இடத்துல வந்துட்டு இலை புல் செடி இதெல்லாத்தையும் அகற்றிட்டு 15 முதல் 25 சென்டிமீட்டர் ஆழத்துல வி வடிவுல மண் வெட்டியால இருபுறமும் மண்ணை அகற்ற வேண்டும். பின் நிலத்தின் மேல்மட்ட பகுதியில் இருந்து குழு ஆழம் வரை 2.5 சென்டிமீட்டர் பருமனில் வந்து மண் மாதிரியை சேகரிக்க வேண்டும். மண் மாதிரியை வந்து பிறகு கால் குறைப்பு முறையில் குறைத்து சுமார் 1/2 கிலோ மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை சேகரித்த மண் மாதிரியை சுத்தமான ஒரு துணிப்பை அல்லது பாலித்தீன் பையில் போட்டு அதன் மீது மண் மாதிரியின் விவரங்களை குறிப்பிட வேண்டும். இதனை மண் பரிசோதனை ஆய்வகத்தில் அனுப்பி மண் மாதிரியை பரிசோதிக்க வேண்டும்.
1: இப்போ நம்ம மண் மாதிரி எடுக்கும் போது என்னென்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது அதை கொஞ்சம் சொல்லுங்க.
0: மண் மாதிரி எடுக்கக்கூடாத இடங்கள்னா இப்போ நம்ம உரம் போட்டிருந்தோம்னா மண் மாதிரி எடுக்கக்கூடாது. மக்கும் குப்பைகள், தொழு உரம் இந்த மாதிரி உரங்கள், இயற்கை உரங்கள் இட்டிருந்தாலும் எடுக்கக்கூடாது. வரப்பு ஓரங்களில் எடுக்கக்கூடாது. நீர் பாசனம் உள்ள இடங்களில் மண் மாதிரி எடுக்கக்கூடாது.
1: சரிங்க, இப்போ நம்ம இந்த மண்ணை எடுத்துடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம், இதை வந்து நம்ம யார்கிட்ட கொடுக்கறது, எங்கே கொடுத்து இந்த டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எவ்வளவு நாளைக்கு ஒரு வாட்டி இதை பண்ணிக்கிறது நல்லது அதையும் கொஞ்சம் சொல்லுங்க.
0: மண் மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் மண் பரிசோதனை ஆய்வகம் கூடங்கள் இருக்கு. அது தவிர தனியார் துறைகளிலும் மண் பரிசோதனை நிலையங்கள் உள்ளன. வேளாண் அறிவியல் நிலையத்திலும் மண் பரிசோதனை செய்து தரப்படுகிறது. ஒவ்வொரு மண் மாதிரிக்கும் என்னென்ன காரணிகள் பயன்படுத்துறோம்னா காரநிலை, அமில நிலை, உப்பின் தன்மை, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவைகளை அறியறதுக்கு கட்டணமாக வேளாண் அறிவியல் நிலையத்தில் 250 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது ஒரு மாதிரிக்கு. அதே மாதிரி நீரின் தன்மை, உப்பின் தன்மை, காரத்தன்மை, அமிலத்தன்மை அறிய 200 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அதனுடன் குளோரைடு, குளோரின், கார்பனேட், பைகார்பனேட்டும் அறியப்படுகிறது.
1: குறிப்பாக இந்த உர பயன்பாடுலாம் நம்ம என்னென்ன விஷயம் செய்யணும், அதில் கவனத்தோடு இருக்கிறது எவ்வளோ அவசியம், மண் பரிசோதனை செய்கிறதோட அவசியம் என்ன, எப்படி செய்யணும் அப்படின்ற தகவலாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக நன்றி.

நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் சோலார் உலர்தல் மூலம் மதிப்பு கூட்டல், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஏ லாவண்யா அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். அதனைத் தொடர்ந்து உர மேலாண்மை குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் பி மங்களாதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன். அறிவிப்பு. தருமபுரி மின் செயற் பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி கோட்டம் அதியமான் கோட்டை 110/11 கிலோவாட் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் அதியமான் கோட்டை 110/11 கிலோவாட் மின் துணைமின் நிலையத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கும் பகுதிகளான குமரகிரி ஸ்பின்னிங் மில், அதியமான் கோட்டை, ஏலகிரி, சாமி செட்டிப்பட்டி, பாளையம்புதூர், தடங்கம், ரெட்டியள்ளி, HPCL, நாகர்கூடல், பரிகம், மானியாதன அள்ளி, காவலர் குடியிருப்பு, வெண்ணாம்பட்டி, வீட்டு வசதி வாரியம், நீதிமன்ற வளாகம், நல்லம்பள்ளி, தோக்கம்பட்டி, லலிகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 27/5/2026 புதன்கிழமை நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்படும் என்பதை தருமபுரி மின் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு. பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக

0: பட்டத்தில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை. விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற June 22, 2026. மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தொக்குபோதுநிலை ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுகிறார்.

0: நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளமரவுள்ளது. நேயர்கள் இதில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான ஒலிக்கீற்று வந்து ஒலிக்கப்படும். அதில் முடியக்கூடிய எழுத்திலிருந்து நீங்கள் வந்து பாடல் பாடணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் பங்கெடுக்க விரும்பினீங்கன்னா நீங்கள் புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினையும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாரேங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: அரசம்பட்டி காவாகடு தென்னை விவசாயி ரெட்டை ஏ முருகன்.
0: முருகனை உங்களுக்கான ஒலிக்கிற்று குடுக்கட்டுமா?
1: ஸ்ரீபன் பேசுறது.
0: ஆமாங்க ஐயா.
1: சார் சார் கொடுங்க சார்.
0: உங்களுக்கான முதல் ஒலிக்கிற்று பாருங்க
1: சார்.

0: ஐயா நானா நீ நீ நீ நான் அப்படின்ற கூட படுங்க.
1: நாவா சார்?
0: ம்,
1: இருக்கு சார், நிறைய பாட்டு இருக்குது.
0: நீங்க சீக்கிரமா பாடணும்.
1: நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி. எம்ஜிஆர் பாட்டு. தாயில்லாத அனாதைக்கெல்லாம் பேச்சொடுக்கும்
0: ஒரே பாட்டு தான் பண்ணுவோம்.
1: நாலு பேருக்கு நன்றி.
0: சரிங்க, இருங்க இருங்க.
1: நாலு பேருக்கு நன்றி.
0: முதல் பாட்டுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கான இரண்டாவது ஒலிக்கிட்டு ஒலிக்குது, கேளுங்க
1: சார். சார்

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டு சார். விஜயகாந்த் பாடுறாரு.
0: விஜயகாந்த் பாடுறது இருக்கட்டும், நீங்க வந்து லே அப்படின்ற எழுத்துல பாடணும்.
1: லேவா சார்? லாவில் பாடலாம் சார். லே
0: லேல பாட்டு இருக்கு, அது இல்லைன்னா தான் நீங்க லாக் போகணும். லேலே பாட்டு இருக்கே.
1: நன்றி சார்.
0: நன்றி நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. நீங்களும் இளம் தென்றல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என் பாட்டு எஸ் பாட்டில் என் கூட சேர்ந்து பாட்டு பாட ரெடியாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய

0: விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து நம்ம பேசலாம் நேர்களே.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
0: இளமையும் புதுமையும் கலந்த இளமையான தென்றல் வீசக்கூடிய நேரம், இனிய பல குரல்கள் பேசக்கூடிய நேரம், இதயம் தொட்டு பாடக்கூடிய பாடல்கள் மலரும் நேரம். இந்த இரவையே மலர செய்யும் நேரம் இது. இளம் தென்றல் நேரம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியையும் அடுத்த அன்பால் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
5: ஒளிக்கிட்டு
0: முயற்சி செய்யறேன். ஒளிக்கிட்டு பாருங்க.
5: உண்மை

0: பிறந்ததே ஏ என தொடங்கும் பாடல் பாடணும்.
1: கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை.
0: நல்லா பாடுனீங்க சந்திரசேகர். உங்களுக்கான அடுத்த ஒலிக்கிட்டு கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்கய்யா.

0: பா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடல் பாடணும். பாடுங்க. பா
1: பால் வண்ணம் பருவம் கொண்டு வேல் வண்ணம் விழிகள் ரெண்டு மான் போல மான் கொண்டு பாடுகிறேன். அந்த பாட்டு
0: பரவாயில்ல, நல்ல பாடல் பாடியிருக்கீங்க. உங்களுக்கான இறுதி பாடல் இதுக்கு சொன்னீங்கன்னா நீங்க பரிசு பாடல் பெற தகுதி ஆயிடுவீங்க, சரிங்களா?
1: கண்டிப்பா ஐயா, முயற்சிக்கிறேன்.
0: சரி, நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா என்ன பாடல் கேப்பீங்க?
1: ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா குருவி படத்துல இருந்து தேன் தேன் தேன் அந்த பாட்டு கேப்பீங்க.
0: சரி, ஓகே. உங்களுக்கான இறுதி ஒலிக்கீட்டு கேளுங்க சந்திரசேகர்.

0: கேட்டிங்களா?
1: ஆ, மழையா?
0: யா.
1: ம்,
0: சொல்லுங்க.
1: ஓகே.
0: ம்,
1: யாரோ யாரோடி உன்னோட புருஷன்.
0: ரொம்ப அருமையா வந்து மூணு பாடலுக்கும் நல்ல இசைப்பாட்டு பாடியிருக்கீங்க. சந்தோஷமா இருங்க. நிச்சயமா உங்களுக்கான பரிசு பாடல் வந்து வழங்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு, சரிங்களா? தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்க சந்திரசேகர். நேர்களே, சந்திரசேகர் எப்படி வந்து கரெக்டாக வந்து பாடல் பாடி அவங்களுடைய பரிசு பாடலை வந்து பெற்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து பாடல் பாடி உங்களுடைய பரிசு பாடலை ஜெயிக்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பரிசு பாடல் தொடரும்.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9.

0: திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: சொக்கலன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தெற்குபோதுநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: பெண்ணகரம் ரோடு ஆட்டுக்காரன்பட்டி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
5: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி அணிந்திருக்கேன். நேர்களை இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அன்பாலை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க? ஜோதி, விளையாட ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒலிக்கிட்டு

0: வே அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாடல். வா வே வே நேர்களை இந்த அழகான விறுவிறுப்பான நிகழ்ச்சியில் நீங்க பங்கெடுக்க விரும்புனீங்கன்னா 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களை அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அனைத்து அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சக்கரவர்த்தி மஞ்சுப்பட்டி.
0: சக்கரவர்த்தி மஞ்சுப்பட்டி, உங்களுக்கான பாடல் ஒலிக்கிட்டு வருது,
1: போடுங்க
0: கேளுங்க.

கேட்டிங்களா? மே என்ற எழுத்துல நீங்க பாடணும். ரொம்ப எளிதானது, நிறைய பாட்டு இருக்கு. இணைப்பில் இருந்த மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாடு அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள். வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம், யாருங்க பேசுறீங்க? பாலக்கோடுலேருந்து ரேவதி பேசுறீங்க. ரேவதி, உங்களுக்கான ஒலிக்கிட்டு ஒலிக்கும், அதுலேருந்து சொல்லக்கூடிய எழுத்துல நீங்கள் பாடணும், சரிங்களா? ஓகே, உங்களுக்கான ஒலிக்கிட்டு பாருங்கள்.

தூ அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும். உங்களுக்கும் நிறைய பாட்டு இருக்கு, முயற்சி பண்ணா பாடிடலாம். அவ்வளோதானா? நாலு வரியாவது பாடணும். முதல் லைன் மட்டும் பாடினா நீங்கள் வந்து போட்டியிலேருந்து விலகிட்டதான் அர்த்தம். நாலுலேருந்து அஞ்சு லைனுக்கு மேலே பாடணும். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க ரேவதி. நிகழ்ச்சி மிக்க நன்றி. நிகழ்ச்சி மட்டும் அன்பு அழைப்பாளர்.

0: அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கே பேசுறீங்க?
1: காமராஜ் நகர், முருகேசன்.
0: காமராஜர் நகர்ல இருந்து முருகேசனுங்களா?
1: ஆமாங்க.
0: உங்களுக்கு என்ன ஒழிக்கிட்டு ஒழிக்கிட்டு கேளுங்க.

0: பா அப்படின்ற எழுத்துலேருந்து நீங்கள் பாடணும்.
1: பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை கிளி நாளை
0: நல்ல பாடுனீங்க. ஆனா வானொலி சத்தத்தை குறைக்கணும் நீங்க, சரிங்களா? உங்க வீட்டு வானொலி பெட்டியோட சத்தத்தை கொஞ்சம் குறைக்கணும். ஆ ஓகே, நீங்க வந்து முதல் பாட்டு பாடிருக்கீங்க, உங்களுக்கான ரெண்டாவது ஒலிக்கிட்டு பாருங்க.

0: தா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும். தா தா ஆமா நெடில்
1: இருந்தாலும்
0: ஐயா நீங்க குறியில பாடுறீங்க, நான் கேட்டது நெடில் தா, அதுல நிறைய பாட்டு இருக்கு இல்லைன்னா தான் நம்ம மாறுவோம்.
1: நீங்க
0: முதல் பாட்டி தப்பா பாட்டீங்கல்ல, தங்கம் சொல்லி பாட்டீங்கல்ல, அதனால அப்பயே நீங்க வந்து போட்டியிலிருந்து அவுட் ஆயிட்டீங்க. நிகழ்ச்சியில் இருந்து மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து இளம் தண்டல் நிகழ்ச்சியில் என் பாட்டு எஸ் பாட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம விளையாடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி இருக்கு நேர்களே, அதன் பிறகு சந்திப்போம்.
2: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சிகே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
3: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
7: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: மெல்ல மெல்ல வந்து மனதை திருடும் மென்மையான தென்றலை போல இசையோடு இணைந்து கலந்து உங்கள் மனதோடு பண்பாடி வரும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான ஒலிக்கிற்று ஒழிக்கப்படும், அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து நீங்கள் வந்து பாடல் பாடணும். நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
9: இனிமையான இரவு. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்பவர் யாருங்கய்யா?
9: தர்மபுரி மாவட்டம்
0: ஒலிக்கிட்டு பாருங்க, ஒலிக்க வருது.

0: மே அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: மேகம் கருக்கு மலவர பார்த்து வீசி அடித்தது பார்த்து பார்த்து பார்த்து மலைத்தான்.
0: சரிங்க, உங்களுக்கான இரண்டாவது ஒளிக்கிட்டு கேளுங்க.

0: கை அப்படின்ற எழுத்துல இருந்து நீங்க பாடணும்.
1: கையிலே வலதி எல்லாம் உன் காலிலே கொலுசு சட்டம் ஜதிசாலம் போடையே.
0: இது எந்த திரைப்படத்துல வரக்கூடிய பாடலுங்கய்யா? இல்ல நீங்களே வந்து மெட்டு போட்டீங்களா இந்த பாட்டுக்கு? சரிங்க. இருங்க இருங்க, நீங்க ரெண்டு பாடலுக்கு வந்து நல்ல பாடல் பாடியிருக்கீங்க. உங்களுக்கான இறுதி அதாவது மூணாவது ஒலிக்கிட்டு இருக்கேளுங்க. இதுக்கு சரியான பாடல் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடல் வழங்கலாம். என்ன பாடல் நீங்க ஜெயிச்ச என்ன பாடல் கேட்பீங்க? மன்னாதி மன்னனா? அதுல என்ன பாடல் கேட்பீங்க?
1: எம்ஜிஆர் பாடல் ஒண்ணுங்க, அச்சம் என்பது மனம் ஏடா.
0: சரிங்க,
1: ஜெயிச்சா.
0: சரி, ஜெயிக்கனுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கான ஒலிக்கிட்டு இருக்கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: மே அப்படின்ற எழுத்தில் நீங்கள் பாடணும்.
1: மறுபடியும் மே இல்லை?
0: ஆமாம். ரெண்டு லைன் தான் பாடி, நாலு லைன் பண்ணுமே. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க உமர் ஃபாரூக். உங்களுக்கான பரிசுப்படல் வழங்கலாம். நிகழ்ச்சி இடம்பெற்றதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய பாடல் வந்து ஒலிக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி.

0: தொடர்புக்கு 8012-33-9999.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
4: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: ஆசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இசை பேசும் இந்த இரவு நேரம் இனிதாய் உங்கள் குரலாய் ஒலிக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நீங்கள் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சொல்பவர் யார், எங்கிருந்துங்க? பன்னந்தூர்லேருந்து ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி உங்களுக்கான ஒளிக்கிட்டு கொடுக்கலாங்களா? உங்களுக்கான ஒளிக்கிட்டு பாருங்க.
6: எத்தனை

0: டூ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. டூவில் இரண்டு மூணு பாடல்கள் இருக்குது, பாடுறீங்களா? சரி, டால தெரிஞ்ச பாடுங்க. டூ டா தெரியலீங்களா? சரி, பரவாயில்லைங்க, நல்ல முயற்சி பண்ணுங்க ராஜேஸ்வரி. அடுத்த முறை வந்து நிச்சயமாக வந்து நம்ம ஜெயிச்சலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இங்கிலீஷ் மொழி மருத்துவ அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்கே பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க. தருமபுரி மாவட்டம் பொம்புடிங்களா? சரிங்க, உங்க வானொலி சத்தத்தை கொஞ்சம் கம்மி
1: பண்ணுங்களேன்.
0: ஓகே, பொம்பல்பட்டில இருந்து உங்களுக்கு சத்தியாங்களா? செல்வி. சரி செல்வி, உங்களுக்கான பாட்டு கொடுக்கலாமா?
1: கொடுங்க ஐயா,
0: உங்களுக்கான பாட்டு கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: நான் கொடுங்க ஐயன்
0: லா உங்களுக்கு வந்திருக்கிறது. சரி பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க செல்வி. நிகழ்ச்சி இந்த மிக்க மிக்க நன்றி. நிகழ்ச்சி மடுத்த அன்பாலை பலரப்பும் அன்பு வணக்கங்கள்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்பவர் பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
2: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமன் ஐயா.
0: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர் ஜெயராமன் பேசுறீங்க. ஜெயராமன் உங்களுக்கான ஒலிக்கீற்று ஒலிக்கும் மூணுக்கு சரியா சொல்லிட்டீங்கன்னா பரிசு பாடல் நீங்க பெறலாம். சரிங்களா?
2: கொடுங்க ஐயா.
0: ஓகே, உங்களுக்கான முதல் ஒலிக்கீற்று பாருங்க.

0: மல்லிகை பூவே மல்லிகை பூவே மல்லிகை பூவே மல்லிகை பூவே அது வரங்க வாய்ப்பு
1: இல்ல இல்ல நல்லா நீங்க முயற்சி பண்ணீங்க. ஆனால் ஒரு நாலு லைனாக வந்து பாடணும், நீங்கள் ரெண்டு லைன்லேயும் நின்றுட்டீங்க. பரவாயில்ல ஜெயராமன், நல்ல முயற்சி. உடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி நீ மடுத்த அன்பு அழைப்பாளர், அன்பு வணக்கங்கள்.
2: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
2: மலையனூர் கண்ணப்ப நகர் கண்ணாடி சங்கராஜ்.
1: மலையனூர்
2: கண்ணப்ப நகர் கண்ணாடி சங்கராஜ்.
1: தங்கராஜ், சரி தங்கராஜ் ஐயா, உங்களுக்கான ஒலிக்கிற்று ஒலிக்க உள்ளது
2: போடுங்க.

0: வந்தார்.
1: ரா அப்படின்ற எழுத்துல பாடுங்க, இருள் முடிஞ்சிருக்கு, ரான்ற எழுத்துல பாடுங்க.
0: ராத்திரி நேரத்து போசையில் ரகசிய கனவுகள் ஆடையில்.
2: ராமகுண்டலிலிருந்து
1: கவிதா உங்களுக்கான ஒலிக்கிற்று ஒலிக்குது, கேளுங்க, கேட்டுட்டு சரியான பாடல் பாடுங்க.

இம் அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருக்கு. அதனால நீங்கள் சின்ன மாலை பாடணும், குறியில் மா. இந்த பாடல் ஏற்கனவே ஒரு நேயர் பாடிட்டாரு, நீங்க வேற பாட்டு தான் பாடணும், அதே பாடல் பாடக்கூடாது. ட்ரை பண்ணுங்க, நிறைய பாட்டு இருக்கு. இப்ப நான் ஒளிபரப்புன இந்த சிவாஜி சாருடைய படத்திலேயே நிறைய பாடல் இருக்கு மா அப்படின்ற எழுத்துல. சரி, முதல் ஒளிக்கீற்றில் தப்பிச்சிட்டீங்க, உங்களுக்கான இரண்டாவது ஒளிக்கீற்று ஒளிக்கிது கேளுங்க.

0: வா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: வா
0: வா
1: வாங்க
0: வண்ணம் வா வணக்கம் சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நானா தேர்வு பண்ணி போட முடியாது, பழைய பாடல் கூட பாடலாம், சரிங்களா?
1: ஆ ஓகே சார். ஆ சரி சார்.
0: ஆ சரிங்க.

0: கேட்டிங்களா?
1: பாட்டு கவனிச்சேன்.
0: தென்றல் அப்படின்னு இருக்கு, தே அந்த தெம்மாங்குன்னு வரும் பாருங்க, அந்த தேல பாடணும். நீங்க குரில்
1: குரில் தென்றல் வரும் தேடி வரும் தேவைகள் பேர் என்னை பாட வரும்.

உங்களுக்கான ஒளிக்கிட்டு கேளுங்க.

0: ஐயா நீ அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: நீயா?
0: ம்,
1: நீயே நாவச.
0: நீ நீ
1: நீங்க நல்லா இருக்கணும் நடு முன்னேற.
0: ம்,
2: நாகலாபுரம் கண்ணியப்பன்
0: பாடல் கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒலி கேட்டு கேளுங்க.

ஐயா ரூ அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும். ரா ரூ ரூல கூட பாட்டு இருக்கீங்கயா? ரெண்டு பாட்டு இருக்கு. சரி, நீங்க ரால கூட பாடுங்க. வானொலி சத்தத்தை குறைங்கய்யா. அவ்வளோதாங்களா? இணைப்பில் இருக்கீங்களா? நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இளம் தென்றல் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இசை பேசும் இந்த இரவு நேரத்தில் மனம் விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் பலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: நான்
6: எளிமையா கொடுத்துடலாம். கேளுங்க.

0: ஐயா லாலா லீலி, லாலா ஏதாவது பாட்டு பாடுங்கய்யா.
1: நிறைய
0: பாட்டு கேப்பீங்க அப்படின்றது இதுல இருந்து தெரியுது. பரவாயில்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா. சூரியன் படத்துலேருந்து பாடல் பாடியிருக்கீங்க, நல்லது. உங்களுக்கான அடுத்த ஒளி கேட்டிருக்கேளுங்க.

0: அயக்கா அப்படின்ற எழுத்துல நெடில் பாடல் வரணும். ஆமா, நெடில் கா.
1: காதலிச்சு பச்சை கிளியே, நீ வெளி தாண்டி வாடி வெளியே, பூஜை செஞ்சு வஞ்சி மலரே, வாடு ரண்டி நானும் தனியே, ஆளை குத்தம் சொல்லாத அன்பை கொண்டு சாய்க்காத, காதல் ஒரு பாவம்னு கண்மணியே போகாத, காதலிச்சு பச்சை கிளியே, நீ வெளி தாண்டி வாடி வெளியே.
0: அதுக்கு முன்னாடி சரணம் எல்லாம் வருமே, அதெல்லாம் விட்டுட்டீங்களே
1: ஐயா. சரணத்தோடதான் பாடியிருக்கேன்.
0: அதுக்கு முன்னாடி
1: வார்த்தை கூட பிள்ளை இல்லாம பாடியிருக்கேன்.
0: சரி, உங்களுக்கான அடுத்த இது, அடுத்த பாட்டு இது. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, சரி கரெக்டா பாடிட்டீங்கன்னா உங்களுக்கான பாடல், சரிங்களா?
1: சரிங்க.
0: சரி, உங்களுக்கான ஒலி கேட்டு கேளுங்க.

0: ஐயா கேட்டிங்களா, இனிப்பில் இருக்கீங்களா? மோகன் ஐயா விடைபெற்றுட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க ஐயா, இனிப்பில் இணைந்த மிக்க மிக்க நன்றி. நேர்களே, இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக கவாப்பட்டி முருகன், காட்பாடி சந்திரசேகர், பி அகரகாரம் ஜோதி, சக்கரவர்த்தி மஞ்சுப்பட்டி, ரேவதி பாலக்கோடு, அப்புறமா வந்து காமராஜ் நகர் முருகேசன், அப்புறமா கடத்தூர் பகுதியிலிருந்து உமர் ஃபருக், பன்னந்தூர்லேருந்து ராஜேஸ்வரி, பொம்பல்பட்டியிலிருந்து செல்வி, மூக்கூர்லேருந்து ஜெயராமன், மலையனூர் தங்கராஜ், ராமகுண்டலி கவிதா, நாமக்கல் லக்ஷ்மணன், கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன், நாகலாபுரம் கல்யப்பன், இறுதியாவது மதியன்பாளைய மோகன் என நிறைய பேர் விளையாடிருக்கீங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், முயற்சி செய்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகுமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வர உள்ளது அப்படின்றத நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து இளம் தென்றல் நிகழ்ச்சியில் என் பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இணைப்பு கிடைக்காம இருக்கலாம், அதனால் மனம் தூண்டு விடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க, நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் இதில் கலந்துக்கிட்டு உங்களுடைய பரிசு பாடலை உங்கள் நண்பர்களோடு உறவினர்களோடு கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. Center constitutes high-level committee to address challenges of demographic change caused by infiltration and other reasons. Home Minister Amit Shah says anti-drone systems will be installed within 6 months. Quad nations launch inter-Pacific maritime surveillance collaboration, condemn terrorism in all its forms and manifestations. Government revises minimum assured procurement price of onion stalks from 1,270 rupees to 1,580 rupees per quintal. Sports Minister Mansukh Mandavia backs Yogasan for future Olympic Games. Ahmedabad to host first World Yogasan Championship next month. And at Asian Under-23 Wrestling Championships, Indian grapplers Mohit Kumar and Chandar Mohan clinch gold medals in men's freestyle event in Vietnam. And now the news in detail. The center has constituted a high-level committee to address the

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசைமலை.
1: என்னாச்சு உனக்கு? இங்க பாரு,

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர் அபாகஸ் கிளாஸ் ரோபோட்டிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீட் JEE கிளாஸ் AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்த பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் தொக்குபோதுநெல்லி ஊராட்சி தாதநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ கொல்லாபுரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி

0: சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இடம்பெற்று உங்களுடைய விருப்ப பாடலும் ஒலிக்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து பேசலாம். நேர்ஸ்லனியும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சரிங்க, ஆண்டிப்பட்டிலிருந்து பேசுறேங்க.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு வந்து திருவிளையாடல் படத்திலிருந்து பாடல் ஒழிக்கிறீங்களா?
0: நிச்சயமா, நீங்க கேட்ட மாதிரி திருவிளையாடல் படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக ஒழிக்க செஞ்சிடலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பாளிப்பதற்கு முன்னாடி இந்த பாடலை கேட்டுட்டு இணைவோம் நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே ஜி நெய்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: மெல்லிய மலை சாரலின் நடுவே இதமாக வீசும் இரவு காற்றின் மடிகள் மனம் மயங்கி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
7: 102 தருமபுரி நாயருக்கும் 103.7 ஏற்காடு நாயருக்கும் அன்பான அறிவிப்பாளருக்கும் வணக்கம் சொல்லுவது சேலம் மாவட்டம் சங்ககிரி மணி.
6: நல்லா சார். நல்லா இருக்கீங்க ஐயா. ஐயா உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
7: பாட்டு வாராயன் தோழி வாராய்.
6: நிச்சயமா பாடல் வழங்கலாம், கேட்டு மகிழ்ந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
8: ஆனந்தா என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்க, அதுல ஆரம்ப கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கறேன்.
9: அது என்னுடைய கடமை, நீ கவலைப்பட.
8: நன்றி ஆனந்தம், மிக்க நன்றி. அம்மா மஞ்சள் குங்குமத்தோட நீடு ஊழி வாழணும் காலி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பத்து மணி 16 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியினையும் அடுத்த அன்பாளைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையிலிருந்து ரமேஷ் பேசுறேன்
3: சார். ரமேஷ், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்?
4: எனக்கு ஆண்டவன் கட்டையில இருந்து 6 மனமே.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
3: நிலவு வெளிச்சம் தரும் இந்த நேரம் நமது மனதில் நினைவுகள் அமைதியாக பேசும் நேரம். காதில் கேட்கும் இந்த பழைய காலத்து காவிய கானங்களை கேட்கும் சுகமான ராகங்கள் ஒலிக்கும் இந்த நேரம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு இணைஞ்சிட்ருக்கீங்க நேர்களை. இன்றைய சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
4: வணக்கங்க.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: நன்றிங்க.
3: நீங்க கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழுங்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இரவை இனிமையாக்க இதயத்தை இசையால் மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
4: இரவு வணக்கம் ஐயா.
3: இரவு வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
4: சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் சோமம்பட்டி வள்ளி.
3: சோமம்பட்டி வள்ளி, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம் வள்ளி?
4: எனக்கு சக்கரம் படத்துல இருந்து
3: நிச்சயமா நீங்க கேட்ட இந்த பாடல் வழங்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க தர்மபுரி பண்பலையோடு.

0: இரவு என்பது இருள் மட்டுமல்ல, சில இனிய நினைவுகளின் முகவரியும் கூட. அதுபோலத்தான் இந்த காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்பது இசை மட்டுமல்ல, அது இதயங்களின் உயிரோசை. காலத்தாலும் கரையாத காவிய கானங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரிடம் பேசுவோம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலைக்கும் அன்பு அறிவிப்பாளர் அண்ணனார்களுக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் மேட்டூர்வட்டம் மோலக்காடு கிராமம் வீரபுலிசமாரி பக்கத்துல விராலி கருக்குமார்.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: சம்சாரம் அது மின்சாரம் படத்திலிருந்து கட்டி கருந்து தண்ணா கண்ணன் பேருந்த மன்னா நீ இங்கு வந்த நேரம் சொந்தம் எல்லாம் தூரம் வாயின்றி கேட்க வாயில்லை.
0: அருமையா பாடுறீங்க. நிச்சயமா நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க. நீங்க பாடின இந்த அழகான பாடல் அனைவரும் கேட்ட மகிழலாம். இது உங்களுக்கான பாடல்.

10:40 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக அமைந்துள்ளது. இணைப்பில் அணையும் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வீராயி பேசுறீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வழங்கலாம் வீராயி? நிச்சயமா உங்களுக்கான பாடல் வழங்கலாம் வீராயி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: சில பாடல்கள் நம் காதுகளில் கேட்பதில்லை, அது நேராக நம் இதயத்தில் ஒலிக்கிறது. சில வரிகள் நம் நினைவில் நிற்பதில்லை, வாழ்க்கையோடு கலந்து விடுகிறது. அதுதான் பழைய பாடல்களின் மாயம். அந்த வகையில் மனம் மகிழும் காவிய கானங்களை கேட்டு இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அணையும் அன்பாளைப்பாளரை வரவேற்போம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் செல்பவர் யார், எங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் அமரவந்தியிலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க ஐயா.
0: செல்வராஜ், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்
1: ஐயா? தியாகம் படத்துல இருந்து நல்லவருக்கெல்லாம் நாட்டிய செய்ய மனசாட்சி, அந்த பாட்டு வேணுங்க ஐயா, அனைவருக்காகவும் கொடுத்துருங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் எல்லாருக்காகவும் வழங்கலாம். வந்தமைக்கு நன்றி.

உனக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா? பறவைகளே பதில் சொல்லுங்கள்.

ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை அவன்.

0: இரவு தூங்கும் நேரமல்ல, சில மனங்கள் விழித்திருக்கும் நேரம். அந்த விழிகளில் உறங்காமல் இருக்கும் நினைவுகளுக்கு சுகமான ராகங்கள் வழியாக வருகிறது காவிய கானங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் குளத்தூர்லேருந்து பழக்கடை சித்ராகண்ணன்.
0: பழக்கடை சித்ரா பேசுறீங்க ஐயா. உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வேணுங்களா?
1: எனக்கு மாட்டுக்கார வேலன் படம், அதுல ஒரு பக்கம் வாங்குறா ஒரு கண்ணை பாட்டு போடுங்க. அந்த பாட்டு வந்து அனைத்து நேரங்களுக்கு உங்களுக்கு லெங்கச்செட்டி பீமராஜ் ஐயா.
0: சரிங்க ஐயா, அனைத்து நேர்களுக்கும்
1: எல்லாத்துக்கும் வளங்க ஐயா. நல்ல பாட்டு, அருமையான பாட்டு, ரெண்டு முதலமைச்சர் நடிச்ச படம்.
0: நன்றி நன்றிங்க ஐயா, நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நீங்க கேட்ட பாடல்
1: கேளுங்க ஐயா, நல்ல பாட்டுங்க.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: பத்து மணி 55 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறவுள்ள நேயரை சந்திப்போம். அன்பு வணக்கங்கள்.
2: அன்பு வணக்கங்கள் சார்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா?
2: சார் ராஜேஷ் கண்ணா, ஃப்ரம் சேலம் மாவட்டம், நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
1: நாட்டாமங்கலத்திலேருந்து செல்வராஜ் பேசுறீங்க. சரி ராஜேஷ் கண்ணா, ராஜேஷ் கண்ணா மன்னிக்கவும், சொல்லுங்க ராஜேஷ் கண்ணா, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
2: சார் எம்ஜிஆர் 100வது படம் சார், ஒளி விளக்கு. அதுல பாத்தீங்கன்னா ருக்குமணியே பரபர சாங் சார், நல்லா கொஞ்சம் லவ்வபிளா பாத்து சுறுசுறுன்னு போங்க சார்.
1: நிச்சயமா நீங்க கேட்ட அந்த பாடல் வழங்கலாம். தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.

0: காலத்தால் கரையாத காவிய கானங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ருக்மணி அம்மாள் பேசுறீங்க. சொல்லுங்க ருக்மணி அம்மாள், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: சரிங்க.
0: இன்னைக்கு கொஞ்சம் நிறைய மழை பெய்யறதுனால நிலவு கொஞ்சம் நமக்கு பக்கம் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பாடல் பாடுனீங்க ருக்மணி அம்மாள், நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் அனைவரும் கேட்ட மகிழலாம். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர்லேருந்து ராணி, சங்ககிரியிலேருந்து மணி, அம்மாப்பேட்டையிலேருந்து ரமேஷ், மேச்சேரியிலேருந்து நிஷா, வாழப்பாடியிலேருந்து வள்ளி, மூலக்காடிலேருந்து குமார், சின்னக்காம்பட்டியிலேருந்து வீராயி, அமரவந்தியிலேருந்து செல்வராஜ், கொளகத்தூர்லேருந்து வாழைப்பழக்கடை சித்ரா, நாட்டன்மங்கலத்திலேருந்து ராஜேஷ் கண்ணா, கடைசியாக சேலம் பகுதியிலேருந்து ருக்மணி, இவங்க எல்லாருமே பேசுனீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய நேயர்கள் வந்து முயற்சி செஞ்சுருப்பீங்க, இணைப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம், வருத்தப்படாதீங்க. தொடர்ந்து முயற்சிங்கன்னா உங்களுக்கான வெற்றி நிச்சயம். ஏன்னா ஒரே நேரத்தில் பலரும் அழைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில இடர்பாடுகள் இருக்கலாம். தொடர்ந்து முயற்சி தான், நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் உங்களுடைய விருப்ப பாடலும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பலம் பெறும். சுகுமான ரகங்கள் நிகழ்ச்சிக்கு முயன்றவர்கள், முயற்சி செய்யலாம்னு நினச்சவங்க என்னை எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த ஒரு மணி நேரமாக, சாரி, கடந்த 65 நிமிடமாக சுகுமான ரகங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான், அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். இத்துடன் சுகுமான ரகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Kiran Jha. The center has constituted a high-level committee to address the challenges of demographic change caused by infiltration and other reasons. In a social media post, Union Home Minister Amit Shah today said that the committee will be chaired by former Supreme Court Judge Justice Prakash Prabhakar Nilokar. Census Commissioner, along with the former IAS officer Durga Shankar Mishra, former IPS officer Balaji Srivastav and economist Dr. Shamika Ravi have been appointed as members of the committee. The Joint Secretary, Foreigners 1, in the Home Ministry will serve as the member secretary in the committee. Mr. Shah said infiltration and other reasons are causing unnatural demographic change, which poses a very significant challenge to the present and future of any nation. He said demographic change is a serious issue linked not only to the sovereignty but also to national security, law and order, profound changes in social structure and the preservation of tribal society. Union Home Minister Amit Shah today said that the government is in a process of installing anti-drone system within the next 6 months to curb the smuggling of narcotics and weapons through drones. Addressing BSF personnel at the Sanchu border outpost in Rajasthan's Bikaner district, the Home Minister said while threats originating across the border remains crucial, equal attention must be paid to internal elements aiding such threats within the country.
2: ड्रोन और अन्य उपकरणों के लिए भारत सरकार
3: द गवर्नमेंट ऑफ इंडिया इज प्रिपेयरिंग टू रोल आउट एंटी ड्रोन सिस्टम फॉर ड्रोन्स एंड सिमिलर एरियल थ्रेट विद इन द नेक्स्ट 6 months. हाउएवर सिंस दीज ड्रोन्स इवेंचुअली लैंड ऑन इंडियन टेरिटरीज वी मस्ट रिमेन हाईली विजिलेंट अबाउट दोज हु मे यूज द मटेरियल्स कैरिड बाय देम फॉर एंटी नेशनल एक्टिविटीज. इफेक्टिव न्यूट्रलाइजेशन विल रिक्वायर स्ट्रॉन्ग कोऑर्डिनेशन विद सिविल अथॉरिटीज एंड डिस्ट्रिक्ट पुलिस अलॉन्ग विद प्रॉम्प्ट एंड रिजल्ट ओरिएंटेड एक्शन एट एवरी लेवल.
2: परिणाम लक्षी कार्यवाही भी हमने करनी पड़ेगी.
1: Mr. Shah said strict legal action should be taken against those involved. He stressed that since the drones land in the Indian territory, close quarters

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேரம் இரவு 11:10. நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது நாளை நமது பண்பலையில் விளம்பரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானம் நலவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, நாளைய மழலையாக ஏ கல்பனா சாவ்லா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தொடர்ந்து தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கென்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, 9:05 வானலையில் வசந்தம் நாளைய நிகழ்ச்சியில் வேளாண்மை கல்லூரியில் உள்ள வாய்ப்புகள், பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதன்மையர் முனைவர் அனிஷா ராணி அவர்களுடன் நேரலை, 10:00 மத்தூர் கலைமகள் கலாயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மற்றும் எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதன அவர்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரை இசை மற்றும் சூழல் காப்போம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:30 திரை இசை, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், நாளைய நிகழ்ச்சியில் பயிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய மாணவ மாணவியர்கள் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 நாடகம் இனி எல்லாமே சுகமே எழுதியவர் பி ஸ்ரீலக்ஷ்மி அவர்கள், 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்திட வினாக்கள், 5:00 திரை இசை, 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் முதலாவதாக மண் ஆரோக்கியத்திற்கு உயிர் உரங்கள், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் பி ரம்யா அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து பண்ணை முதல் சந்தை வரை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பங்கு, கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் ஸ்ரீமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக விளம்பரம் உள்ளது, 8:30 வானொலிக்கு 90, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப் பாடலாக வளப்பெற உள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது பண்பலைகள் வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.